நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை. சக வருடம் 1948, பாத்திரபத மாதம் 15 நாள், 2026 செப்டம்பர் மாதம் 6 தேதி, இன்று ஞாயிற்றுக்கிழமை. 102.8 MHz அலைவரிசையில் FM ரெயின்போவின் இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. தொடர்வது மங்கள இசை.

0: இனி நாளொரு குரல். நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்டில் சொல் பல்லாரகத்து பயனில சொல்லாமை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள 194வது குரலுக்கான விளக்கு. பயனோடு பொருந்தாத பண்பு இல்லாத சொற்களை பலரிடத்தும் சொல்லுதல் அறத்தோடு பொருந்தாமல் நன்மையிலிருந்து நீங்க செய்யும்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
0: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
4: தெரியாது சார்.
3: கோரி மேடு?
4: தெரியவே தெரியாது சார்.
3: கீழூர், அரியூர், பங்கூர்?
4: சத்தியமா தெரியாது சார்.
5: பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
0: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல நம்ம புதுவை. நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
6: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
8: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
9: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
10: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
10: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
10: எஃப்எம் ரெயின்போக்கு
11: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
12: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும்.

0: அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: உலகத்தையும்
8: இது நம்ம புதுவை.

0: நாள் மூன்று மணிக்கு.
1: My name is Jeevagavashini.
2: Hi, நான் செட்டி போறேன். நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
1: My name is Soshi.
3: Hi, நான் கிருஷ்ணிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ். பாட்டு பாடவா?
4: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
5: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
4: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
6: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
4: மனம் விரும்புதே.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மூலிகை குடற்புழு நீக்க மருந்து குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம். இதில் சூரிய ஒளி ஒரு வரம். வழங்குபவர் கே. ஆர். சிவலிங்கம் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். இதில் புதுச்சேரியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்று மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகள் தொடக்க விழா குறித்த தொகுப்பு. காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நலமாய் வாழ பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர்.

இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. காலை 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல், நண்பகல் 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், மேக்ஸிம் கார்கே அவர்கள் எழுதி தோம்பூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள், 1:02 ஹாய் ஸ்நேகிதியே இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ், பிற்பகல் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ், மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். மாலை 5 மணி முதல் 6:10 மணி வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 6:20 முதல் 7:00 மணி வரையிலும், 7:20 முதல் 7:15 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி, நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலு மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் உடல் நல நன்மைகள் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை என்றால், 9:15 முதல் 11 மணி வரை தீன் சிந்ததே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 மணி 8:00 மணி 9:00 மணி 10:58 மதியம் 12:00 மணி 1:00 மணி மற்றும் 7:00 மணி 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்று காலை சண்முக பெருமான் உருகு சட்ட சேவை, அபிஷேக அலங்கார ஆராதனை, மாலை சிவப்பு சாத்தி கோலத்தில் வெள்ளை சாத்தி மண்டபம் சேர்தல். தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் தாலுகா அருள்மிகு பெரிய நாயகி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை யாக பூஜை. இடங்கள் புறப்பாடு. விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம், அருட்பிரசாதம் வழங்குதல் நடைபெறும். நேயர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, இதில் திரு இடையார் ஏடி பாலமுருகன் குழுவினர் நாதஸ்வரம், வில்லியனூர் பி குமார் தவல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் அவர்கள் பாட்டு இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். பிற்பகல் 2:15 முதல் 2:40 மணி வரை என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம். கங்கை

சோழபுரம் எஸ் முரளி அவர்கள் தவல், மிஸ்ர திருப்புடை தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். டாக்டர் சிட்டி பாபு அவர்கள் வீணை இசை கேட்கலாம். மாலை 4 மணிக்கு கால கண்ணாடி. நாடகம் எழுதியவர் ஆர் பி விசேஷ், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. மாலை 5 மணிக்கு சிறுவர் பூங்கா. புதுச்சேரி மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி கேட்கலாம். மாலை 6 மணி முதல் 6:10 வரை திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், 8:00 முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவி வாஸ்ரிய அகில பாரதிய சங்கீத சபாவில் NR பிரசாந்த் அவர்கள் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மைசூர், நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10, 10:58 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
2: கல்வி என்பது ஒரு மனிதனை முழுமையாக்குவது. உடல் மற்றும் மன வளர்ச்சியில் சிறந்தவனாகவும் நல்ல ஒழுக்கமுடையவனாகவும் நற்பண்புகள் நிறைந்தவனாகவும் ஆக்குவது. கல்வியே ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வமாகும். எனவேதான் வள்ளுவரும் கல்வியின் சிறப்பினை உணர்த்த கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை என பல அதிகாரங்களை அமைத்துள்ளார். கல்வி பற்றிய சிந்தனை திருவள்ளுவரின் ஆழ் மனத்தில் இருந்ததால்தான் பல அதிகாரங்களில் இதன் சிறப்பை வலியுறுத்தி கூறியுள்ளார். அதனால்தான் திருக்குறளும் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. எனவேதான் மகாகவி பாரதியாரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி புகழ்கின்றார். பாரதியின் வழியிலே வந்த கவிஞர் தாரா பாரதியோ, ஐயனே வள்ளுவனே, மூப்பில்லா தமிழுக்கு முப்பால் கொடுத்தவனே, யாப்பில் நீ புனைந்த ஈரடியால் தமிழன்னை பூ போல நடந்து புவனமெங்கும் சுற்றி வந்தாள் காப்பு தமிழுக்கு உன் கவிதைகளே வணங்குகின்றேன் என்று வள்ளுவரின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல வள்ளுவனார் வலியுறுத்தி கூறிய கல்வியின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன. தனிப்பாடல் ஒன்றில், வெள்ளத்தால் போகாது, வெண்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவுபடாது, கள்ளர்க்கோ மிகவரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ. இப்பாடலின் பொருள், கல்வி வெள்ளம் வந்தால் அடித்து செல்லக்கூடியது அல்ல, நெருப்பினாலும் எரியக்கூடியது அல்ல, மன்னர்களாலும் கூட கவர முடியாது, யாருமே திருட முடியாது என்பது இப்பாடலின் பொருளாகும். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறையாது, திருடர்களாலும் திருட முடியாது. இக்கல்விக்கு பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இத்தகைய அழிவற்ற செல்வம் நம் உள்ளத்தில் இருக்க அதனை அறியாமல் மக்கள் உலகெங்கும் பொருளை தேடி அழிவது ஏன் என்று இப்பாடல் வினா எழுப்புகிறது. சங்க இலக்கியமான புறநானூற்று பாடலோ, உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறுகிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? ஆசிரியருக்கு துன்பம் வந்த காலத்தில் உதவியும் பொருள் கொடுத்தும் அவரிடம் பணிந்து நின்றும் கல்வி கற்பதே ஒருவருக்கு சிறந்தது. வெற்றி வேர்க்கை என்னும் நூலிலும், கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியர் கூறுகிறார். வறுமை காரணமாக பிச்சை எடுத்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும், எத்தகைய சூழலிலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும் வலியுறுத்துகின்றனர் சான்றோர்கள். கல்வியின் சிறப்பை பல்வேறு இலக்கியங்கள் வலியுறுத்தினாலும் வள்ளுவனார் 1¾ அடியிலேயே அழகாக எடுத்துரைக்கின்றார். அதுவும் அனைவராலும் விரும்பக்கூடிய திருக்குறளிலே, கற்றதன் வழி வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் மிக மிக சிறப்பு. அந்த குறள் என்ன தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. இக்குறளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு துணைக்கால் எழுத்து இல்லாத குறள். இந்த ஒரு குறள் போதும் கல்வியின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை ஐயம் திரிபர கற்பானாக, அவ்வாறு கற்றானாயின் கல்வியில் கற்றவாறு நடந்து கொள்வானாக. கற்பது மட்டும் கல்வி அல்ல, கற்ற வழி நடக்க வேண்டும். நம் சொந்த காலில் நிற்க வைப்பது கல்வி என்பதை உணர்ந்ததால் தான் துணைக்கால் எழுத்து இல்லாத குறளை அமைத்துள்ளார் வள்ளுவனார். எனவே கல்வியின் சிறப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 20 நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் மூலிகை குடற்புழு நீக்க மருந்து குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஏபுள்ள பொன்னம்மா, வயக்காட்டுக்கு போக கிளம்புறேன், வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டுட்டியா?
2: கண்ணுக்குட்டிக்கு தண்ணி காட்டிட்டு வரேன் மச்சான், பாவம் பசியோட இருக்கு.
1: சரி நான் கிளம்புறேன், நெல்லுக்கு தண்ணி பாயற மாதிரி மடைய மாத்தி விட்டு வரேன், சரியா?
2: சரிங்க, அப்புறம் உச்சி வெயில் வர்றதுக்குள்ள நேரத்தோடு வீடு வந்து சேருங்க.
1: சரி புள்ள. சரி சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு போவோம்.

0: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து நில்லப்பா.
1: சொல்லுப்பா.
0: எங்கப்பா போயிட்டு வர?
1: கருத்தமுத்து காலையில வயல பாத்துட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கேன்.
0: சரி சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்கணும், நேத்தே நினைச்சேன். வா வா, அப்படி உட்காருப்பா, சைக்கிள் நிப்பாட்டு.
1: சரிப்பா, சைக்கிள் எடுத்துட்டு வரேன். சொல்லு கருத்தமுத்து, என்ன கேக்க போற?
0: ஏப்பா, ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குற.
1: ஆமா,
0: நேத்து உன் வீட்டு சைடு போன ஒரு ஆடை பாக்கறேன், என்னமோ இழைச்சி போய் வயிறு மட்டும் பெருசா இருக்குது, நீனா கவனிச்சா இல்லையா?
1: ஆமா காத்தமுத்து, நீ சொல்லவாதான் எனக்கு ஞாபகம் வருது. உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இந்த நேரத்துல சொல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஒன்னும் இல்ல காத்தமுத்து, ஆடு மாடு எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் கிடக்குது, வயிறெல்லாம் உப்புன மாதிரி இருக்கு, தீனியும் சரியா எடுக்க மாட்டேங்குது.
0: ஏப்பா, மழை காலத்துல அப்புறம் பனி காலத்துல ஆடு மாடு கோழி இந்த மாதிரி கால்நடைகளை குடற்புழு தாக்கம் வரும்பா.
1: என்னது குடற்புழு தாக்கமா?
0: ஆமாப்பா.
1: அதை யாரு கூட்டாங்க இப்போ வர்றதுக்கு?
0: எப்பா, அதெல்லாம் தானா வரும்பா. ஒரு மாட்டுக்கோ ஆட்டுக்கோ அந்த குடற்புழு இருந்துச்சுன்னா,
1: சரி,
0: மாடு போடக்கூடிய சாணம், ஆடு போடக்கூடிய புழுக்க, இதுல அந்த குடற்புழுக்கூடைய முட்டை வந்து வெளியில வந்துடும்.
1: ஓஹோ.
0: அதுக்கு பிறகு மழை தண்ணியா இருக்கட்டும் இல்ல பனிகாலமா இருக்கட்டும், இந்த நேரத்துல வந்து மண்ணில இருந்து மற்ற கால்நடைகளுக்கு அது பரவிடும்பா.
1: அப்ப என் ஆடு மாடுகளுக்கு குடற்புழு இருக்குதுன்னு நான் சொல்றேன்.
0: எப்பா, குடற்புழு இருக்கலாம், ஆனா அதை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை செய்யணும்.
1: சரி, எப்படி உறுதிப்படுத்துறது?
0: எப்பா, குடற்புழு இருக்கா அப்படின்னு நீ அந்த மாட்டுடைய சாணத்தையோ இல்ல ஆட்டு புழுக்கையோ எடுத்துட்டு போய் கொடுத்தீனா,
1: சரி,
0: அரசாங்கத்துல அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா?
1: ஆமா.
0: மாட்டு ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க.
1: சரி,
0: அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து கொடுக்கணும். இந்த குடற்புழுல தட்டப்புழு இருக்கலாம், நாடா புழு இருக்கலாம், அப்புறம் உருளைப்புழு இதுவும் இருக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருத்துவம் செய்யணும்பா.
1: ஓஹோ. ஏன் காத்தமுத்து, என் ஆடு மாடும் கால்நடை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறதுக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்ல, அதுவும் வராது, படுத்து கிடக்குதுங்க. அதனால நாமளே உணவு முறை மாற்றத்துல ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா?
0: செய்யலாம்பா. கருத்தமுத்து, பொதுவா குடற்புழு இருக்கு அப்படின்னா கால்நடை மருத்துவருடைய அனுமதி இல்லாம நம்ம குடற்புழு நீக்க மருந்துகளை கொடுக்க கூடாது.
1: ஆமா,
0: நான் சொல்றது அலோபதி மருந்து. நாமளா கடையில போய் குடற்புழுக்குன்னு மாத்திரைகளை வாங்கிட்டு வந்து நம்ம கால்நடைகள் கொடுக்கறோம்னு வச்சிங்க, நம்ம கால்நடைகளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் சேர்ந்து இறந்துரும்.
1: ஓஹோ.
0: அப்ப நம்ம மாடு ஆடுலாம் சரியா சாப்பிடாது, செரிமான பிரச்சனை வரும், இந்த மாதிரி பல்வேறு உபாதைகள்லாம் இருக்குது. அதனாலதான் மருத்துவருடைய அனுமதி இல்லாம நாம குடற்புழு நீக்க மருந்துகளை கொடுக்க கூடாது.
1: ஆமா காத்தமுத்த.
0: ஆனா உணவு முறையில சிலது செய்யலாம்.
1: எப்படி செய்யறது?
0: இப்ப நம்ம வீட்டுல என்னென்ன இருக்குது? உப்பு இருக்குதா?
1: ஆமா.
0: 100 கிராம் எடுத்துக்க.
1: சரி.
0: அப்புறம் கொள்ளைக்காட்டுல இந்த பெரண்ட செடி இருக்கும்,
1: அது என் கொள்ளையில வேலி ஓரத்துல படந்து போய் கிடக்குது,
0: அதுல 100 கிராம் எடுத்துக்க.
1: சரி.
0: இஞ்சி 100 கிராம்.
1: சரி.
0: பூண்டு 100 கிராம்
1: கடையில வாங்கிக்கிறேன்.
0: பெருங்காயம் 25 கிராம்,
1: அது வீட்டுல இருக்குது.
0: சீரகம் 100 கிராம்.
1: ஓஹோ.
0: மிளகு 100 கிராம். அப்புறம் வெங்காயம் 100 கிராம். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்ல உரல்ல போட்டு நல்லா இடிச்சு அது ஒரு கையில ஒரு உருண்டை உருண்டையா எடுத்து அப்புறம் அதை நல்லா காய வைக்கணும்பா.
1: இந்த நெல்லி குத்துற உரல் இருக்குதா, அதுல செய்யலாமா?
0: நீ எதுல வேணாலும் செய்ய.
1: சரி சரி சரி.
0: நீ நல்லா அதை போட்டு நசுக்கி அதுக்கு பிறகு கொஞ்சம் நிழலோட்டமா உலர்த்தி அப்புறம் ஈரம் இல்லாம நல்லா எடுத்து வச்சுக்கணும்பா.
1: சரி.
0: வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கணக்கு வச்சுக்க, மாட்டுக்கு 1 உருண்டை.
1: ஓ சரி.
0: இப்படி கொடுக்கணும். காலையில வந்து மாட்டுக்கு தீவனம் கொடுக்காம இந்த உருண்டைய ஒன்னு கொடுத்துட்டு காலையில 10 மணி வரைக்கும் வெயில்ல அப்படியே கட்டி வைக்கணும்.
1: ஓஹோ.
0: தீவனம் எதையும் கொடுத்துட கூடாதுப்பா.
1: சரி காத்தமுத்த.
0: 10 மணிக்கு முதல்ல தண்ணிய குடிக்க விடணும்.
1: சரி.
0: மாடு ஏற்கனவே நல்ல வறட்சியில

0: ஆமா,
1: அதனால தண்ணியை நிறைய குடிக்கும்.
0: ம்,
1: அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து தான் மாட்டுக்கு எந்த உணவையும் நம்ம கொடுக்கணும்.
0: ஆஹா,
1: இப்படி வாரம் ஒரு முறை, நான் என்ன சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை செய்யணும்.
0: ஆமா,
1: ஒரு 4 வாரத்துக்கு செய்ப்பா.
0: சரி சரி சரி.
1: இந்த மாட்டுடைய வயிற்றில் இருக்க குடற்புழு எல்லாம் இல்லாமல் போயிடும்.
0: அதான் வேணும்.
1: இதை மாதிரி செஞ்சிடல, மீண்டும் 6 மாதம் கழித்து இதே முறையை நீ பின்பற்றலாம்.
0: ஓஹோ,
1: இப்படி ஆண்டுக்கு 2 தடவை நம்ம செய்யலாம். பக்க விளைவு எதுவும் கிடையாது. இந்த மூலிகை குடற்புழு நீக்க மருந்த ஆடுகளுக்கு கொடுக்கலாம், அப்புறம் மாடு கன்று எல்லாருக்கும் கொடுக்கலாம், கோழிகளுக்கு கூட கொடுக்கலாம்பா. இதனால கால்நடைகளுடைய வளர்ச்சி, அதனுடைய உற்பத்தி திறன் இதெல்லாம் அதிகமாகும். அதனால இந்த மாதிரி நீ குடற்புழு நீக்கம் நீ செஞ்சீன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா அலோபதி மருந்து கொடுத்துதான் கால்நடைகள்ல குடற்புழு நீக்கம் அப்படின்னா நம்ம கால்நடை மருத்துவருடைய அனுமதி இல்லாம செய்யக்கூடாது.
0: அதான் கதை முத்து, டாக்டர் என்கிட்ட சொல்லிக்கிறாரு, கருத்து முத்து என்னுடைய ஆலோசனை இல்லாம மாடுங்களுக்கு ஆடுங்களுக்கு எந்த மருந்து கொடுக்கூடாது சொல்லிக்கிறாரு.
1: கட்டாயம் கருத்து முத்து, இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். மருத்துவருடைய ஆலோசனையோட தான் செய்யணும். அவரை நேரா போய் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் போன்லயாவது அவருடைய ஆலோசனையை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும்பா.
0: டாக்டர் நம்பர் வச்சுக்கிறேன் நானு.
1: சரி சரி, இத மாதிரி நீ செய்ய. என்னுடைய பார்வையில அது குடற்புழு மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அந்த சாணத்தை ஆட்டு புழுக்கைய நீ எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் செய்ப்பா.
0: காத்து முத, குடற்புழு நீக்கத்துக்கான அந்த ஆலோசனைகளை சொன்ன, இருந்தாலும் என் ஆடு மாடை பார்த்துட்டு மேற்கொண்டு ஆலோசனை தான் ஏதாவது சொல்லுப்பா.
1: கட்டாயம்ப்பா, நான் வரேன்ப்பா, மதியானமா வரேன் உன் வீட்டுக்கு.
0: சரி சரி.
1: என்ன குழம்பு மதியானம்?
0: காத்து முத, கொள்ளையில பறங்கிக்கா நிறைய காய்ச்சி இருந்தது, அதை பறிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு அதான் மதிய குழம்பு.
1: கருத்த முத்து, சின்ன வயசுல எல்லாம் கல்யாணத்துல இந்த பறையங்காய் சாம்பார் போடுவாங்க.
0: ஆமாம்மா,
1: பத்த பத்தையா இருக்கும்.
0: ஆமா,
1: அந்த பறையங்காய் சாம்பாரை சாப்பிடுறதே ஒரு அலாதி ருசி தான்ப்பா.
0: தனி ருசிப்பா அது சாப்பிடுறது.
1: மதியானம் நான் உன் வீட்டுக்கு வரேன்.
0: சரி சரி.
1: எனக்கு பறையங்காய் சாம்பாரோட நீ சோறு போடுற.
0: கண்டிப்பா சாப்பிடுறோம்.
1: சரிப்பா, நான் கிளம்பட்டுமா?
0: காத்த முத்த, ஹெல்மெட் வச்சுட்டு போற போற.
1: எப்பா, ஹெல்மெட் இல்லாம போவே கூடாதுப்பா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. கொண்டாப்பா கொண்டாப்பா. சரி, நான் கிளம்புறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, பார்த்து போயிட்டு
2: வாப்பா. நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் மூலிகை குடற்புழு நீக்க மருந்து குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை

0: அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மனநலம் என்பது உற்பத்தி திறன், வாழ்க்கை தரத்துடன் நெருங்கி தொடர்புடையது என்று குறிப்பிட்டார். இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்ற பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கின்றனர் என்று அவர் கூறினார். இளம் தலைமுறையினரிடையே மனநல பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இத்தகைய சவாலை எதிர்கொள்ளும் வகையில் தேசிய மனநலத் திட்டத்தை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2,000-க்கும் அதிகமான மருத்துவமனைகள் மூலம் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 5,00,000 ரூபாயிலிருந்து 25,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் ஏழை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் இதய வாழ்வு சார்ந்த அறுவை சிகிச்சைகளில் முடிவுகளை துல்லியமாக பதிவு செய்யும் வகையில் தேசிய அளவிலான பன்முக பதிவு மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளதற்கு திரு அருண்ராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1.7 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 1,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட உணவுக் கிடங்கை அவர் திறந்து வைத்து பேசினார். பொது விநியோக திட்டம், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கான உணவு திட்டங்கள், அம்மா உணவகங்கள், மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க இந்த கிடங்குகள் உதவிடும் என்று அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது.

0: மேட்டூர் அணையில் கடந்த 1ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு வழியாக கல்லணையை வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இந்த நீர்வரத்து பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பாசன வாய்க்கால்கள் மூலம் வயல்களுக்கு தண்ணீர் சென்றடைவதால் விதைப்பு, நடவு உள்ளிட்ட விவசாய பணிகளை தீவிரப்படுத்த முடியும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தண்ணீர் கடைமடை பகுதிகள் வரை தடையின்றி சென்றடைய வேண்டும், போதிய அளவில் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். காவிரி நீர் வரத்தால் நீண்ட நாட்களாக தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருந்த டெல்டா விவசாயிகளிடையே மகிழ்ச்சியும், சம்பா சாகுபடியை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் அளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை 3 நாட்களுக்குள் நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அனுமதியின்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:55 33 நொடிகள்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
5: சூரிய ஒளி ஒரு வரம்.
4: வழங்குபவர்
5: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே. சூரியனின் ஒளியும் வெப்பமும் சூரிய குடும்பத்தில் உள்ள எல்லா கோள்களுக்கும் இன்றியமையாதது என்றாலும் நாம் வாழும் பூமிக்கு அது ஒரு வரப்பிரசாதமே. இன்று உலகமே வியக்கும் அளவுக்கு அனைத்து துறைகளிலும் முன்னேறி முதன்மையிடத்தில் உள்ள வல்லரசு நாடுகள் கூட நம் இந்தியா போன்ற மிக பழமை வாய்ந்த நாடுகளை உன்னிப்பாக கவனிக்கின்றன. சில 100 ஆண்டுகளையே கண்ட அந்நாட்டவர்கள் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் பல கண்டிருந்தாலும் அந்த வளர்ச்சியால் வரும் பக்க விளைவுகளான சுற்றுச்சூழல் கேட்டினை தவிர்க்கவோ அல்லது குறைக்கவோ முடியவில்லை. 1000 ஆண்டுகளாக

0: சூழலுக்கும் இயற்கை வளங்களுக்கும் கேடு விளைவிக்காமல் வாழ்ந்து வந்த நம் முன்னோரின் வாழ்க்கை முறையையும் அவர்கள் கையாண்டு வந்த உழவு தொழில் முறை மற்றும் அவர்களது பழக்க வழக்கங்களையும் ஆராய்ந்து அதை பின்பற்ற ஆரம்பித்து இருக்கிறார்கள். இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த நம் முன்னோரை பற்றியும் அவர்களது வாழ்க்கை முறைகளை பற்றியும் சிறிதும் சிந்திக்காமல் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக கடைபிடித்து வந்த இயற்கைக்கு ஏற்ற செயல்களை எல்லாம் மறந்து நாம் ஒரு புதிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். இந்நிலை மாறி நாமும் நம் முன்னோர் கடைபிடித்த சூழலுக்கு ஏற்ற வாழ்வியல் நெறிகளை இக்காலத்திற்கும் பொருந்துமாறு கடைபிடித்தால் நன்மை அடையலாம். உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாது என்பதை மாற்றி உள்ளூர் குளம்தான் நம் தாகத்தை தீர்க்கும் குளம் என்ற புரிதலோடு வாழ்வதே சிறந்த அறிவாகும். இரவு பகல், மழைக்காலம் கோடைக்காலம் போன்றவை இயற்கையில் நிகழும் மாற்றங்களில் சில. நம் வாழ்க்கை முறையும் நமது செயல்பாடுகளும் இந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் அமைந்தவையே. இந்த நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் நம் வாழ்விலும் அது பிரதிபலிக்கும். எடுத்துக்காட்டாக, இரவு நேரம் என்றால் நாம் உறங்குகிறோம், விடிந்த பின் எழுகிறோம். இதுவே காலை பொழுதே வரவில்லை என்றால் நம் கதி என்னவாகும்? ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பகல் நேர முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியன் ஒரு சில மணித்துளிகளே முற்றிலும் மறைந்து இருந்த வேளையில் பறவைகள் இரவென்று நினைத்து தன் கூடுகளுக்குச் சென்றன. ஆடு மாடுகள் ஓலமிட்டன. இரவு நேரங்களில் இலைகளை மூடிக்கொள்ளும் மரங்கள் இலைகளை மூடிக்கொண்டன. இவை அனைத்தும் நாம் கண்கூடாக கண்ட காட்சி. ஒரு சில மணித்துளிகளிலேயே தன் முக்கியத்துவத்தை உணர வைத்த இயற்கையின் நிகழ்வு பல மணி நேரங்களோ அல்லது பல நாட்களோ நீடித்தால் நம் நிலைதான் என்னவாகும்? உலகில் உயிரினங்கள் தோன்றியதற்கும் அவை நிலைத்து வாழ்வதற்கும் சூரியன் மிகவும் முக்கியமான ஒன்றென்று உணர்ந்த நம் முன்னோர் அதை வணங்கி வழிபட்டு பல வகையிலும் அதன் சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை மிக நேர்த்தியாக வாழ்ந்து வந்தனர். இன்றளவும் நாம் சூரியனை வழிபட்டுத்தான் வருகிறோம். எளிய முறையில் வணங்கி வழிபட்டனர். இன்று புத்தாண்டு போன்ற மிகவும் விமரிசையான விழாக்களை வானவேடிக்கை முழங்க பிரம்மாண்ட விளக்குகளை ஏற்றி வணங்கி வரவேற்கிறோம். பல துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ள நாம் நம் கண்முன்னே வந்து செல்லும் மிகப்பெரிய சக்தியை உள்ளடக்கிய சூரிய ஒளியை மூலக்கூறுகளாக வைத்து இன்னும் பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கலாமே. ஆதிகால மனிதன் ஆனாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கால மனிதன் ஆனாலும் சரி, இயற்கையோடு ஒன்றிய வாழ்வுதான் நீடித்து நிலைக்கும் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் இயற்கையிடமிருந்து இன்னும் பல நன்மைகளை பெற்று மகிழலாமே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சூரிய ஒளி ஒரு வரம். வழங்கியவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
2: ஹே, இங்க தாதா கிங். கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
1: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் அசாம், மேகாலயா, மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தனது பயணத்தின் போது அவர் சமூகம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை பார்வையிடுகிறார். மேலும் தொடர்ச்சியான கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளார். தரமான கல்வியின் மூலமே வளர்ச்சியடைந்த பாரதம் சாத்தியமாகும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய அவர் தனது ஆசிரியர்களை மதிக்கும் சமூகமே முற்போக்கான சமூகம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி ஆகியோர் எழுதிய கட்டுரைகளை தமது சமூக ஊடக பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று பகிர்ந்துள்ளார். கல்வெட்டுகள் மற்றும் கடல்சார் வர்த்தகம் போன்ற பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதிலும் ஆய்வு செய்வதிலும் இந்தியா அதிக நம்பிக்கை கொண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அவர் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற வருடாந்திர வரலாற்று பரிசு வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசினார். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி சார்பில் HIV மற்றும் பால்வினை தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரெட் ரன் 2026 என்ற 5 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் விழிப்புணர்வு நாடகம் நேற்று நடைபெற்றது.

0: இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் திரளாக பங்கேற்றனர். இப்போட்டியில் முதல் 5 இடங்களை பிடித்த வெற்றியாளர்கள் வரும் 5, 9 மற்றும் 10 தேதிகளில் நடைபெறவுள்ள மாவட்ட அளவிலான ரெட்ரன் மற்றும் நாடக போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. புதுவை புதுமையில் தொடர்வது
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் பங்கேற்ற மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகளின் தொடக்க விழா குறித்த தொகுப்பு இன்றைய மலரில் இடம்பெறுகின்றது. புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனாவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா கடந்த 1ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்றது. கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கலந்து கொண்டு மீன்வள உள்கட்டமைப்பு வசதிகளையும் கடல்பாசி வளர்ப்பு குறித்த பன்முகத்திறன் மேம்பாட்டு மாநாட்டையும் தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், மீனவர்களுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு இந்தியாவின் மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பல மடங்கு உயர்ந்துள்ளது குறித்தும் கூறினார். மேலும் புதுச்சேரி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் எடுத்து கூறினார்.
1: பிரதான் மந்திரி கே ப்ளூ ரிவல்யூஷன், FIDF, PMMSY, PMMKSSY जैसे प्रमुख इनिशिएटिव ने देश के निर्यात, उत्पादन, आय और आजीविका सुरक्षा को मजबूत आधार दिया है. प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने 2014 में इस देश की सत्ता संभाली और उस समय 2013-14 में पूरे देश का मछली उत्पादन मात्र 95.7 लाख टन था, जो 11 वर्षों के प्रयास के बाद 2024-25 में 197.7 लाख टन हो गया. प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी की प्रयास ने न सिर्फ उत्पादन को बढ़ाया बल्कि देश के निर्यात में भी दोगुने की वृद्धि हुई. 2013-14 में इस देश के मछली का एक्सपोर्ट मात्र 30,213 करोड़ रुपए था और 11 वर्षों के बाद 2024-25 में यह 26,408 करोड़ रुपए हो गया. और मत्स्य पालन मंत्रालय, हमारे मछुआरे भाइयों और जो हमारे निर्यातक हैं, एक्सपोर्टर्स हैं, इन सबों के संयुक्त प्रयास ने हमारे एक्सपोर्ट को घटने नहीं दिया. 2025-26 में हमारा एक्सपोर्ट 11,400 करोड़ रुपए बढ़ गया. यह बहुत बड़ी उपलब्धि रही. 2025-26 का हमारा फिक्स एक्सपोर्ट जो 24-25 में 62,408 करोड़ रुपए था, वो बढ़कर 73,890 करोड़ रुपया हो गया. पुडुचेरी आकार में छोटा जरूर है लेकिन आजीविका के लिए यह एक महत्वपूर्ण क्षेत्र है और इसलिए भारत की सरकार इस क्षेत्र के विकास के लिए कमिटेड है, कटिबद्ध है. भारत सरकार ने पुडुचेरी के इंफ्रास्ट्रक्चर, पोस्ट हार्वेस्ट मैनेजमेंट, फिशरमैन वेलफेयर, सीवीड सुरक्षा और आजीविका को सपोर्ट किया है और आगे भी करता रहेगा.
0: விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் உரையாற்றிய போது,
2: இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, உணவு பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலும் மீன சமுதாயத்தின் பங்கு அதிகம். மீனவ சமுதாயத்தின் வளர்ச்சி என்பதே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வளர்ச்சி அல்ல, அது இந்தியாவின் வளர்ச்சி. அதனால்தான் மத்திய அரசு மீன்வளத்துறையை பொருளாதார வளர்ச்சியின் ஒரு முக்கிய துறையாக இப்போது பார்க்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்த போது அவரோட 18 ஆண்டுகள் இணைந்த பணியாற்றும் அனுபவம் எனக்கு உண்டு. அவருக்கு மீனவர்கள் மீதும் மீன்வளத்துறையின் மீதும் தனி அக்கறை. அதனால்தான்

0: பாரத பிரதமரின் மத்ஸ்ய சம்பிரதாய யோஜனா போன்ற மிக பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார். மத்ஸ்ய சம்பிரதாய யோஜனா பார்ட் டூ கூட 100 மாசத்துல வெளியே வரும். மீன்பிடி துறைமுகம் முதல் நவீன தொழில்நுட்பம் வரை எல்லாவற்றையும் இணைத்து மீன் வளத்துறைய ஒரு நவீன பொருளாதார துறையாக மாற்றி வருகிறார். புதுச்சேரியில் மீன்வளத்துறை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்து செல்கிறது. 2021 முதல் 2024-25 ஆண்டு வரை புதுச்சேரியில் சுமார் ₹350.26 கோடி மதிப்பில் மீன்வள திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதில் சுமார் ₹296.43 கோடி மத்திய அரசின் நிதி. அடுத்த 5 ஆண்டுகளில் PMMSY திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ₹349.14 கோடி மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்த திட்டப்பட்டு இருக்கிறது. இதில் சுமார் ₹298.6 கோடி மத்திய அரசின் பங்காக இருக்கும். மொத்த திட்ட செலவில் சுமார் 85% மத்திய அரசின் பங்கு. இந்த எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரம் அல்ல. இந்த புள்ளி விவரத்துக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் எதிர்காலம் இருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் இணை அமைச்சருக்கும், புதுச்சேரி மக்கள் சார்பில், குறிப்பாக மீனவ சமுதாய மக்கள் சார்பில் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டங்கள் நிறைவேறும் போது இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். கடலோர கிராமங்கள் வளர்ச்சி பெறும். மீன்பிடி தொழில்கள் வளரும். மீனவர்களின் வருமானம் உயரும். புதுச்சேரி கடற்கரை ஒரு மீன்பிடி பகுதியாக மட்டுமல்லாமல் நவீன கடல்சார் பொருளாதார மையமாக உருவாகும். அந்த வரிசையில் இன்று தொடங்கப்படும் திட்டங்கள் புதுச்சேரி மாநிலத்தின் மீன்வள உள்கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் முயற்சியாக நான் பார்க்கிறேன். நல்லவாடு பகுதி மீனவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மீன் இறங்கு தளம் சுமார் 18.94 கோடி மதிப்பீட்டில் மத்திய அரசின் நிதியுதவியோடு அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வசதிகளோடு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதேபோல் மத்திய அரசின் 15.63 கோடி நிதியுடையோடு நடைபெறும் புதுச்சேரி மீன்பிட துறைமுக மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக மீன்பிடி துறைமுக நுழைவாயில் திறந்து வைக்கப்படுகிறது. மீனவ சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு அவர்களின் கல்வி கிடைக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும், அவர்கள் சம உரிமை பெற்று வாழ வேண்டும் என்ற போராடி மீனவ சமுதாயத்திற்காக வழிகாட்டி வாழ்ந்த சமூக சீர்திருத்தவாதி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பெயரில் அது அமைக்கப்பட்டு இருக்கிறது. கடல் பாசி வளர்ப்பு மீனவ பெண்களுக்கு ஒரு புதிய பொருளாதார வாய்ப்பை திறந்து வைத்திருக்கிறது. அதனால் இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டு இருக்கிறது. மீன சகோதரி சகோதரிகளே, நீங்கள் கடலுக்கு செல்லும் போது உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, இந்த அரசும் சமுதாயமும் நாடும் உங்களோடு நிற்கிறது என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள்.
1: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில்,
2: நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மிகுந்த பங்கு கொண்டுள்ள மீன சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நம்முடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது, நீல பொருளாதாரத்திற்கான கூட்டுறவு சார்ந்த கடல் பாசி வளர்ப்பு, இதனுடைய மீனவ சமுதாய மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு. நம்முடைய அரசானது நமது மீனவ சமுதாய மக்களுக்காக அதிகமான நிதியை ஒதுக்கி பல திட்டங்களை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். சுமார் 130 கோடி ரூபாய் மீன்வளத்துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பல திட்டங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும், எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய மீனவ சமுதாய மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு பயனுள்ளதாக இருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக டீசல் மானியம், படகுகள் வாங்குவதற்கான மானியம், தடைக்கால பண உதவி, முதியோர் உதவி, பிள்ளைகளுக்கான கல்வி உதவி, நம்முடைய மீனவ சமுதாய சார்ந்த குடும்ப சார்ந்த பிள்ளைகள் கல்வி கற்பதற்கான முழு நிதி உதவியும் அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி சென்று படிப்பதற்கான எந்த படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, அதற்கான நிதி உதவி அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தேன். சிறந்த முறையில் உங்களுடைய வருவாய் ஈட்ட வேண்டும். ஒரு முக்கிய பங்கு உங்களுக்கு உண்டு. மீன் உணவு என்பது அவ்வளோ சாதாரணம் இல்லை, உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு உணவு. அதனால் அந்த தொழில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை நான் நிறைய பார்த்துருக்கேன், உங்களை நிறைய பார்த்துருக்கேன், நிறைய செஞ்சுருக்கிறேன். சுனாமிக்கு பிறகு என்னென்ன செஞ்சுன்றதுலாம் உங்களால் தெரியும், உள்கட்டமைப்பு எப்படி மேம்படுத்தி இருந்தேன்னு தெரியும், எத்தனை திட்டங்கள் செயல்படும்

0: பொழுது. ஆனால் அதில் பராமரிப்பு என்பது மிக முக்கியமான, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நான் ஆரம்பித்து வச்சுலாம் பார்த்துருவோம், பார்க்கலாம், உன்னால் தெரியும். ஆனால் அது பராமரிப்பு இல்லாமல் அப்படியே நீங்கள் விட்டுடுறீங்க. அதில் உங்களுக்கு நம்முடைய மேனசாமி மக்களுக்கு, நம் நண்பர்களுக்கு அதில் கொஞ்சம் அக்கறை இருக்கணுன்றது என்னுடைய எண்ணம். அதே போன்று இப்பொழுதெல்லாம் நம்முடைய பாரதப்பனுடைய திட்டங்கள் அது மூலமாக உள்கட்டமை மேம்படுத்துகிற நிலையில் பல பணிகள் நடைபெற இருக்கின்றது. அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன ஏதோ குறை சொல்கிறேன் நீங்கள் நினைக்கூடாது, ஏன்னா உங்களோட நான் நெருங்கி இருக்கிறவன். உங்களுக்காக அதிக நிதி ஒதுக்கி அதனை செயல்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்துவேன். எப்பொழுதும் உங்களுடைய நண்பனாக இருப்பவன். அதுதான் அதையும் சுட்டி காட்டுறேன். அது மாதிரி உள்கட்டமை மேம்படுத்தி வரும்பொழுது அதனை சரியாக பராமரித்து வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இங்கே கூறிக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கை தரம் மேலும் மேலும் உயர வேண்டும், உங்களால் நம்முடைய நாட்டின் பொருளாதாரத்தை உயர வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: மேலும் இவ்விழாவில் மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் பேராசிரியர் சத்யபால் சிங், சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வி பி சிவக்கொழுந்து, நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், அரசு செயலர் டாக்டர் மணிகண்டன், மீன்வளத்துறை அதிகாரிகள், மீனவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
2: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
3: என்னடா சொல்ற,
2: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
3: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
4: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கும் உதவிடும் ஆசிரியர்கள் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்களாக கருதப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவித்தல், அவர்களின் ஆர்வத்தை தூண்டுதல், கேள்விகள் கேட்கும் மனப்பான்மையை வளர்த்தல், விவாதிக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை கற்பித்தல் பணியின் மிகவும் பயனுள்ள அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கற்பித்தல் பணி ஆசிரியர்களின் பொறுப்பு என்பதுடன் தங்களது செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் மூலம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மரபுகளின் சிறப்பை மதித்து மனித குலத்தின் நலனுக்காக உழைக்கும் மாணவர் தலைமுறைகளை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது.

0: என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு, சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பு அளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை வடக்கு பகுதியில் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள காந்திவெளியில் 2வது திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசினார். நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவை முழுமையாக அழகுபடுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், கடலூர் சாலை திட்டம் மும்பை வடக்கு பகுதியின் தோற்றத்தை மாற்றியமைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநராக பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இதற்கான நியமன ஆணையை குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மாநிலங்களவை பதவிக்காலம் வரும் நவம்பர் 25 முடிவடைகிறது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை மீண்டும் ரஷ்யா தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அமெரிக்க தூதர்கள் திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் திரு ஜெரட் குஷ்னர் ஆகியோருடன் திரு விளாடிமிர் புட்டின் பேச்சு நடத்தினார். இதனையடுத்து இரு நாடுகளின் தலைவர்களும் தலைநகரங்கள் மீதான தாக்குதல்களை 72 நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டனர். மேலும் அமைதி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதர்கள் இன்று யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான், தில்லி, மும்பை உள்ளிட்ட 8 உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டுள்ள பதிவில், உச்சநீதிமன்ற கொலிஜியம் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண

நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா நேபாள நாடுகளின் மீட்பு குழுக்கள் நேபாளத்தில் உள்ள சிலிமி சுரங்கத்தில் உள்ள இடிபாடுகள் நீர் சேற்றை அகற்றும் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகளை எளிதாக்கும் வகையில் அருகில் உள்ள சியாஃப்ரூஸ் பேசியிலிருந்து சுரங்கப்பாதை நுழைவாயில் வரை சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான நிலப்பரப்பு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு காரணமாக கனரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 வெள்ளம்

0: இலிருந்து சுரங்கப்பாதை நுழைவாயில் வரை சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான நிலப்பரப்பு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு காரணமாக கனரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இணைப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக தேவிகாட் பகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சீதாபுரா தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக கடந்த மாதம் 30 நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. மருத்துவ படிப்பிற்கான தேசிய தேர்வுகள் வாரியத்தால் இந்த நுழைவுத் தேர்வு ஜெய்ப்பூரில் உள்ள 5 தேர்வு மையங்களில் பாதுகாப்பான, நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடைபெற்றது. இந்த தேர்வை பாதிக்கப்பட்ட 2,445 மாணவர்கள் எழுதியதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 18-21, 21-11 மலேசியாவின் ஆசிரியன் தான் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரஃபி சாம்பியன் போட்டியில் இந்திய அணி 21-12 என்ற புள்ளி கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25 தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 778-99-778-99.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருங்கால சந்ததி வந்து ஒரு ஆரோக்கியமான சந்ததியா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படாமல் பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு முக்கியமாக இன்னைக்கு உலகமே சொல்லக்கூடிய விஷயம், குழந்தைது 6 நீங்கள் தாய்ப்பால் கொடுங்க. குழந்தைங்க தாய்ப்பால் மட்டுமே குடித்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு எந்தவித நோய்களுமே எளிதில் வராது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனமாக இருக்கட்டும் எல்லா சுகாதார அமைப்புகளும் வலியுறுத்துறது வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னைக்குள்ள நவீன காலகட்டத்தில் தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் இருந்தே நம்ம என்ன மாதிரியான கவனிப்பெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஏஎன்சி கிளினிக்கு, ஆன்டிநெட்டல் கிளினிக்கு நீங்கள் வரும்போதே உங்களுக்கு தேவையான கருத்துக்களையெல்லாம் வந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இருந்தும் இந்த பாலூட்டக்கூடிய இடத்துல வரும்போது அந்த தாய்ப்பால் சுரப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போகுது அப்படிங்கிறப்ப அதை வந்து கண்டிப்பாக கவனித்து சரிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா இன்றைக்கி வந்து தாய்ப்பாலுக்கு இணையான உணவு உலகத்தில் வேறு எங்கேயுமே அறிமுகப்படுத்தப்படவே இல்லை. அதுக்கு இணையான உணவே இப்போ கிடையாது அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது. இதனால் குழந்தைக்கு மட்டுமா நல்ல விஷயம் அப்படின்னா இல்லை. தாய்ப்பால் கொடுப்பதில் எந்த அளவுக்கு குழந்தைக்கு நல்லது நடக்குதோ அதே மாதிரி அந்த தாய்க்கும் என்ன செய்யும், புற்றுநோய் அபாயம் வர்றதை தடுக்க முடியும், உடல் பருமனையை குறைக்க முடியும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம எதுவுமே போதுமான கவனம் அதில் செலுத்துறதே கிடையாது. ஒரு ஆரோக்கியமில்லாத உணவு பழக்கத்தின் காரணமாக

0: தாய்ப்பால் சுரப்பதில் வந்து குறைபாடு ஏற்படுது. தாய்ப்பால் கொடுக்கறதே வந்து ஒரு கலை அப்படின்னு எடுத்துக்கலாம். செல்ஃபோன் பேசிட்டு, டிவி பார்த்துட்டு, இல்லை யார்கிட்டயோ பேசிட்டு, இது மாதிரிலாம் நீங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா சுரப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு தனி இடத்துல உட்காந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறது, இரண்டு பக்கம் மார்பகங்களுமே பால் கொடுக்கறது, ஒவ்வொரு தடவை பால் கொடுக்கும் போதுமே ஒரு ஈர துணியால் வந்து மார்பகத்தை வந்து சுத்தம் படுத்திட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள். இது போக ஒவ்வொரு தடவையும் பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி அம்மா வந்து ஏதாவது ஒரு நீர் திரவத்தன்மை உள்ள ஏதாவது எடுத்துக்கலாம். ஒரு சூடான ஒரு பாலோ, இல்ல சூடான ஒரு சூப்பு வகைகளோ, இல்ல ஒண்ணு இல்லையா விதவிதப்பான சுடுதண்ணி கூட என்ன செய்யலாம், கொஞ்சம் கொடுக்கறோம் அப்படின்னா அந்த தாய்ப்பால் சுரப்பை வந்து அது ஊக்குவிக்கக்கூடிய முக்கியமான பொருள். உணவு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பப்பாளி, பப்பாளியில் வந்து பப்பாளி காய் எல்லா இடமும் ஈஸியாக கிடைக்கிறது. இப்போ மார்க்கெட்லலாம் கூட அது வந்து விற்பனைக்கெலாம் வந்து இந்த பப்பாளி காயை வந்து பாசிப்பருப்போடு சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி வச்சு நம்ம ரெகுலராக நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான உணவு. நம்ம சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு அதிகமாக சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு உணவு. ஆனால் இதை உருளைக்கிழங்கு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம் சாப்பிடக்கூடாது. இதை வந்து நல்லா வேக வைத்து ஒரு மசியல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் பாலோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு குழாயிடலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், கூட்டு மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அடுத்து நம்ம இப்போ பொதுவாக பார்க்கக்கூடிய பூண்டு, வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைப்பூண்டை வந்து பாலில் வேக வச்சு அப்படியே வந்து எடுத்துக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை இரவு படுக்க போகும்போதோ இல்லை காலையிலே ஏதோ ஒரு வேளை ரெகுலராக காலையில் ஒரு டம்ளர் பாலில் ஒரு 10 பல் பூண்டை போட்டு வேக வச்சு அந்த பாலோட சேர்த்து அந்த பூண்டை எடுத்துக்கிட்டோன்னா அது பால் சுரப்பை மிகவும் அதிகரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்தியரப்பில் இருக்கக்கூடிய வெந்தயம். இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் சரி, நார் சத்தும் சரி, அதில் இருக்கக்கூடிய நிறைய மூலக்கூறுகளும் இந்த பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். வெந்தயத்தை வந்து என்ன பண்ணலான்னா நல்லா ஊற வச்சு கொஞ்சம் அரிசியில் போட்டு கஞ்சி மாதிரி குழைய வேக வச்சு என்ன பண்ணலாம், வெந்தய கஞ்சியை அவங்க ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக அது அமையும். கண்டிப்பாக குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த உணவுகள் கண்டிப்பாக உதவி செய்யும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது. தாய்ப்பால் சுரப்புறா இருக்கட்டும், இல்லை ஒரு கற்பிணி பெண்களுக்கான உணவுகளை பற்றி பார்த்தோம். அடுத்து நமக்கு வரக்கூடிய ஒரு சில நோய்கள் என்னென்ன இருக்குது, அந்த நோய்களுக்கு என்ன மாதிரியான உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் அந்த நோய்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து அடுத்து பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். தெரிஞ்சுக்கலாம். தேவா.

வெல்கம் பேக் டு த ஷோ. 7:39 ஆகுது. வணக்கம் மக்களே, தான் கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது, இந்தோ திபெத் போலீஸ் படையில மருத்துவ அதிகாரி பணியிடங்கள் வந்து நிரப்ப போறாங்க. சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 இடங்கள் வந்து காலியா இருக்கு. அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அதாவது டெபியூட்டி கமண்டன்ட், இதுக்கு வந்து 162 இடங்கள் வந்து காலியா இருக்கு. அண்ட் மெடிக்கல் ஆபீசர்ஸ் அதாவது அசிஸ்டன்ட் கமண்டன்ட்க்கு 115 இடங்கள் சொல்லிட்டு இந்த பணியிடங்கள்லாம் வந்து நிரப்ப போறாங்க. இதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொது பிரிவினர் ஓபிசி பொருளாதார பிற்பட்டோருக்கு ₹400 அப்படின்றது விண்ணப்ப கட்டணமா இருக்கு. அண்ட் இதை வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ணலாம். அண்ட் பெண்கள், முன்னாள் ராணுவத்தினர், எஸ்சி எஸ்டி பிரிவுல இருக்கிறவங்களுக்கு கட்டணம் கிடையாது. சோ இதை பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்லனா நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும், விசிட் பண்ணுங்க www.recruitment.itbpolice.nic.in அப்படின்ற இணையதள முகவரி. அண்ட் நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுக்கு ரொம்ப நல்லா கிடையாது, 8ஆம் தேதி, இந்த மாதம் 8ஆம் தேதி தான் கடைசி நாள். சோ சீக்கிரமா போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. இணையதள முகவரியை மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, www.recruitment.itbpolice.nic.in. சோ இன்னைக்கு நம்ம ஷோல கேட்ட FB கேள்வி என்ன அப்படின்றத மறுபடியும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன். சமீபத்தில் தொடங்கப்பட்ட இ பிரத்யாரோபன் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் தளம் முக்கியமா எந்த துறையோட தொடர்புடையது அப்படின்றதா. சோ நேயர்கள்லாம் வந்து பதிலாம் சூப்பரா FBல வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் நான் FM வச்சு கேட்கிறேன், இல்லைனா இப்பதான் நான் வந்து போஸ்டர் பார்த்தேன் அப்படின்னா, உடனே உங்களோட பதில ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற FB பேஜ்ல இன்னைக்கு வணக்க மக்களை போஸ்டர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதில நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 7:47 ஆகுது. வணக்க மக்களே, தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்ததா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல அப்ரண்டிஸ் பணிக்கு வந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. சோ அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சயின்டிஸ்ட்

சயின்டிஸ்ட் 21 இடங்கள், சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட்டுக்கு 13 அண்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட் 8, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 4, அசிஸ்டன்ட் மேனேஜர் 3. ஸோ இது உட்பட மொத்தமாக 51 இடங்கள் வந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ் 2 டிகிரி பிஇ பிடெக், அதாவது அந்தந்த பணியிடத்தை பொறுத்து அது வேறுபடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா 7/9/2026 தேதிப்படி 18 50 வயசு வரைக்கும் இருக்கலாம். அண்ட் இதுக்கான தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. ஸோ இதை வச்சு தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் பயிற்சி காலம் வந்து ஓராண்டு நீட்டிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பற்றின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இல்லனா நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் விசிட் பண்ணுங்க cpcb.gov.in. அதுல முக்கியமானது ஒன்னு என்ன அப்படின்னு விண்ணப்ப கட்டணம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றதுக்கு இந்த மாதம் 7 தான் கடைசி நாள். ஸோ அதாவது நாளைக்குதான் வந்து கடைசி நாள். ஸோ சீக்கிரமா போய் அப்ளை பண்ணுங்க. இணையதள முகவரியை மறுபடியும் சொல்றேன், cpcb.gov.in. ஸோ இன்னைக்கு FB கேள்வி என்ன அப்படின்றத மறுபடியும் நம்ம ரிமைண்ட் பண்ணிடலாமா? சமீபத்தில் தொடங்கப்பட்ட இ பிரத்யாரோபன் டிஜிட்டல் தளம் முக்கியமா எந்த துறையோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேயர்கள்லாம் வந்து பதில் அனுப்பிட்டே இருக்காங்க எந்த துறை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த துறை அப்படின்றத தாண்டி இது எதோட தொடர்புடையது அப்படின்றதையும் சேர்த்து அனுப்புனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற FB பேஜ்ல வடக்க மக்களை போஸ்ட் இருக்கு. கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட பதில் என்ன அப்படின்றத நீங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பாட்டு கேட்கலாமா?

0: அண்ட் கொருக்காத்தூர்ல இருந்து கே கே ஞானமுருகன், கெடார்ல இருந்து அன்பு, பிரபு வீரா ராஜபாளையம், புவனகிரியில இருந்து சுமதி பாபு, மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் அண்ட் பாலகுமார், ஜனனி, காரைக்கால் மேலோடுதுறையில இருந்து எஸ் சேப்பு, விஜயராகவன், செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி கணேஷ்மா, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையில இருந்து பாரிவள்ளல், மதுரை சோ சண்முக சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கரெக்டான பதிலாம் கொடுத்துருக்கீங்க. சோ உங்க எல்லாருக்குமே வந்து நம்மளோட விஷஸ் சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா பாட்டு கேட்கலாமா? எஸ் சுள்ளன் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.
1: Turn the computer on.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் அசாம், மேகாலயா, மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தனது பயணத்தின் போது அவர் சமூகம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை பார்வையிடுகிறார். மேலும் தொடர்ச்சியான கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளார். புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் கருவடிக்குப்பத்தில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்தில் நேற்று நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை காலங்களில் இலவச வேட்டி சேலைக்கு பதிலாக பணமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இதுவரை அத்திட்டத்தின் மூலம் பயன்பெறாத மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்த காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடும்பத்தினர் வரும் 18ஆம் தேதிக்குள் தகுந்த சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்கலாம் என ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உதவி இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் மார்னிங் டு ஆல் அண்ட் வெல்கம் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் பிரைன் பூவின் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோல வந்து நான் உங்க ஆர்ஜே வெற்றி. அண்ட் தென் ஸ்டுடியோக்கு வெளியில நேர்களை சந்திக்க போயிருக்க அந்த ஆர்ஜே யார் அப்படின்றது இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யார் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட் யூனிஃபார்ம் ரெயின்போ 102.8. ஸோ இப்போ வெளியில் போயிருக்க அந்த ஆர்ஜே யார் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜே அன்பரசு தான். பட் எங்கேருந்து பேச போகிறாங்க அப்படின்றத உங்களை மாதிரி நானும் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ் கேட்டலாம்.
1: Thank you, Vichy. From Rainbow புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேர்களுக்கும் இனிமையான சூப்பரான ஒரு ஹாப்பி சண்டே, குட் மார்னிங். ஸோ எல்லாரும் இந்த டேவை பயங்கரமா பிளான் பண்ணி வச்சு என்ஜாய் பண்றதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பிளான் பண்ணிருப்பீங்க. ஸோ என்ன பிளான் பண்ணீங்களோ அதை எல்லாத்தையும் சூப்பரா செஞ்சு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜியா உங்களை எல்லாரையும் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது. நான் ஆர்ஜே அன்பரசி. எஸ் நானும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா அடா சண்டே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு எழுந்திருச்சு அப்படியே வண்டி எடுத்துட்டு வரும்போதே பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சது. இனிமையான காற்று அப்படியே நம்மள தழுவிக்கிட்டு சூப்பரா ரம்யமான ஒரு கிளைமேட் தான் நம்ம ஊர்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த கிளைமேட்ல நல்லா சுத சுத வீட்டோட ஃபேமிலியோட உட்காந்துட்டு சாப்பிட்றதுலாம் வேற லெவல்ல இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஊர் என்ன ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நாயக்கம் பாளையம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஊரு ரொம்பவே அழகா அமைதியா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பரபரப்புலாம் இன்னுமே ஆரம்பிக்கல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பமாகும்னு நினைக்கிறேன். சோ அது மட்டும் இல்லாம இந்த ஊர் வந்து ரொம்ப குட்டி ஊர் இல்லீங்களா? ஓகே, இது வந்து ஒரு சின்ன கிராமமா இருக்கு. இந்த ஊரை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன எந்த ஊர் பக்கத்துல இந்த ஊர் இருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்றேன். இணைந்திருங்கள். இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நாம வரலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மஞ்சள் நாயக்கப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் இல்லையா. அங்க ஒரு ஐயா கிட்ட நம்ம பேசுறதுக்காக கேட்டோம். ஓகேமா, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம், நான் பிடிச்சிக்கிறேன், நீங்க அப்படி பேசுங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: உங்க பேரு?
1: எங்களுடைய முன்னோர்களுடைய பெயர் தான் இந்த கிராமத்துக்கு வச்சிருக்காங்க முன்னோர்கள். இது திருவண்ணாமலை பாண்டி வழித்தடங்கள்ல இருக்கு. பிரதான தொழில் வந்து விவசாயம், விவசாய தொழிலாளர். பொதுவா எங்க சங்கராபரணி ஆற்றின் ஓரம் இருப்பதால் தண்ணீர், தண்ணீருக்கு குடி தண்ணீருக்கோ விவசாயத்திலோ குறைவு கிடையாது. இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சிறுவக்கரை வரலாற்று புகழ்மிக்க திரு வக்கரசாலி அம்மன் கோயில் இருக்கு. அதுவே திருமணம் சிவன் கோயில் இருக்கு. பிரதானமாக இங்க இந்த வழித்தடங்கள்ல வந்து பொதுவா எந்த இதுவும் எங்க கிராமத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் நடக்கும். பொதுவா தெய்வ
0: கொண்டாட்டங்கள்லாம்
1: எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த மத இதுவும் இருக்காது. எந்த எந்த கேஸ்ட் ஃபீலிங் இருக்காது. சுமூகமாக மக்கள் வாழ்கின்ற பகுதி.

0: இங்க பிரதானமா விவசாயம் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்களா? என்னென்ன பொருட்கள் எல்லாம் இங்க பயிர்
1: விளைவிப்பு வந்து கரும்பு மேஜர், நெல்லு மேஜர், அதோட வாழை, அதே மாதிரி தென்னை விவசாயம், அது ஒரு பக்கம் இருக்கு. நெல்லு நெல்லுதான், நெல்லு
0: அதிகமா விளையாது,
1: வாழை.
0: ஓகே, சோ இப்போ நீங்க என்ன பொருள் தயாரிக்கிறீங்க?
1: நான் வந்து வாழை தான்.
0: வாழை தான் பண்றீங்க? ஓகே, வாழை பிசினஸ் எப்பயுமே கிடைக்கிற ஒரு பொருள் இல்லைங்களா? எப்பயுமே சீசன் வந்து ரொம்ப வேலையாவே இருப்பீங்க இல்லையா?
1: ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் மாத்தி மாத்தி, மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி விவசாயம்.
0: வாழை வந்து எல்லா பொருட்களுமே பயன்படக்கூடிய ஒரு பொருளா இருந்துட்டு பாண்டிச்சேரியில இருந்து உங்க ஊருக்கு மஞ்சள் நாயக்கம்பாளையம் வரணும் அப்படின்னா எப்படி வரலாம், எப்படி எல்லாம் வரலாம், எத்தனை கிலோமீட்டர்?
1: இப்போ வந்து 21 கிலோமீட்டர். அன்னைக்கு வந்து பஸ் தான் எதிர்பார்த்தாங்க, இன்னைக்கு எல்லாம் டூ வீலர் அதிகமாயிருச்சு. அதே மாதிரி டூ வீலர் தான் அதிகமாயிருச்சு, எல்லாம் வந்து அதுதான் அதிகமா பயன்படுத்த வீட்டு எதற்கு விற்கிறதால இந்தியா அதை விட அதிகமா சேல்ஸ் ஆகுது, நமக்கு சிரமமும் குறையுது. அதனால இங்கே நான் சிரமமா இல்லாத இங்கே வீட்டு எதற்கு விற்பனை ஆகுது, அதனால நான் பாண்டிக்கு போறது இல்ல.
0: அப்போ நீங்க வந்து வாழை வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் வந்து இப்ப தெரிய வச்சுட்டீங்க, தெரிஞ்சிருச்சு. அதனால உங்களுக்கு வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. சரிங்க ஐயா, இங்க என்னென்ன கோவில்கள் இருக்கு அப்படின்றது சொல்லுங்க. மஞ்சள் நாயகம்
1: ஒன்னு ஒண்ணு பிரதானமா சிறப்பா ஒண்ணு சொல்ல வேண்டியது, செங்க நீர் அம்மன் ஆலயம். இது போன ஞாயிற்றுக்கிழமை தான் கும்பாஷ்டமாச்சு. அந்த அந்த இது உருவச்சிலைன்னு சொல்லுவாங்க, அந்த அம்மனுடைய உருவச்சிலை தமிழ்நாடு பகுதியும் புதுவையும் இணைஞ்சு அந்த பாடல இருக்கும். அந்த உருவச்சிலை என்பது குறிப்பாடி, அப்ப அதுலயே ஒற்றுமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பாண்டிச்சேரியும் நாங்களும் ஒற்றுமையாக தான் செயல்படுவோம் திருவிழாக்கள்ல. அதுங்களுக்கு வேண்டிய செலவுகளும் ரெண்டு
0: அதே மாதிரி
1: இந்த பக்கத்துல வம்பு பட்டு, முத்தாம்பட்டு, கைக்கிலப்பட்டு, அந்த பட்டுன்ற ஒரு வர ஊர்ல பாத்தீங்கன்னா செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, அது ஒரு விசேஷம் அந்த பகுதியில. பிடாரிப்பட்டு, செட்டிப்பட்டு, அது மாதிரி வரும். இது எங்கேயுமே அது மாதிரி ஒரு சில ஏரியாவில் அந்த பட்டுன்ற ஒரு 10 ஊர் அது தொடர்ச்சியா வரும்.
0: அது ஏங்க அந்த மாதிரி பட்டு
1: பட்டு? அது முன்னோர்கள் தான்,
0: எனக்கு
1: 67 வயசு ஆகுது. அதுக்கு முன்னோர்கள் தான் அதனுடைய அது வழி வந்ததை கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தெரியுது.
0: என்னென்ன விசேஷமான திருவிழாக்களும்
1: வந்து நடக்கும். அது புதுவை புதுவையில நடக்கிறது முன்தினம் இங்க நடக்கும். அதே மாதிரி இங்க சுற்று வட்டாரத்துல, அதுக்கு சுற்று வட்டாரத்துல அதிகமான ஊர்கள்லாம் இங்க பங்கேற்பாங்க அந்த திருவிழாக்கள்ல. தமிழ்நாடு புதுவை இந்த வித்தியாசம் இல்லாம அந்த நதிக்கரையில வந்து நீராடிட்டு அந்த சுவாமிகள் வந்து, அப்புறம் மறுபடி மாலை பொழுதுல வீதி உலா வந்து எல்லா ஊர்லயும் அப்படி போவோம்.
0: நீங்க வந்து கடைசியா என்னோட கேள்வி என்னன்னா, இத்தனை வருஷத்துல உங்க ஊர்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: குடிச்சை விட இருந்ததெல்லாம் இன்னைக்கு தள்ளு விடா மாறி இருக்குது. அதுக்கு முன்னா வந்து படிப்பறிவு கொஞ்சம் கம்மியா இருந்தது, படிப்பறிவு எல்லாம் வந்துருக்கு.
0: நிறைய மாறி இருக்கு. ரொம்ப நன்றி.
1: மருத்துவர்கள் உற்பத்தி ஆகிருக்காங்க, இன்ஜினியர்கள் உற்பத்தி ஆகிருக்காங்க இந்த பகுதியில முக்கியமா. அதெல்லாம் நிறைய இருக்காங்க,
0: நிறைய கல்வி வளர்ச்சி அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி சொன்னது. நன்றிங்கய்யா. ஓகே, சோ எஸ் மக்களை

0: நம்ம மஞ்சள் நாயக்கம் பாளையம் அப்படிங்கிற இந்த ஊர்ல இருந்துதான் நிகழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் நிஷித் குமார். த ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அட்ரஸஸ் சென்டினரி செலிபிரேஷன்ஸ் ஆஃப் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அட் டெல்லி யூனிவர்சிட்டி. கால்ஸ் அப்பான் யங் இண்டியன்ஸ் டு பில்ட் குளோபல் கன்சல்டிங், அக்கவுண்டிங், பினான்சியல் அண்ட் லீகல் ஃபர்ம்ஸ் கேபபிள் ஆஃப் லீடிங் த வேர்ல்ட். பிஜேபி ராஜ்யசபா எம்பி தினேஷ் சர்மா அப்பாயிண்டட் லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். NIA ஸ்பெஷல் கோர்ட் கன்விக்ட்ஸ் 10 மாவோயிஸ்ட்ஸ் இன் 2013 சத்தீஸ்கர் ஜீரம் வேலி மேசக்கர் கேஸ். IBRICS summit to be held in New Delhi on the sidelines of BRICS summit on the 12th and 13th of this month. Over 500 institutional investors, finance ministers and business leaders to participate in the two-day event. And in cricket, India beat Pakistan by 7 wickets in the women's T20 Asia Cup match in Dubai. And now the news in detail. Prime Minister Narendra Modi has urged young Indians to dream even bigger than previous generations and build global consulting, accounting, financial and legal firms capable of leading the world. Mr. Modi said, "Today, Indians are leading the top companies of the world, so why can't companies built by Indians lead the world?" Prime Minister was addressing the centenary celebrations of Sri Ram College of Commerce SRCC at Delhi University yesterday evening.
1: Hum garv se kehte hain ki aaj Bharatiya दुनिया की टॉप कंपनीज को लीड कर रहे हैं. अगर भारतीय दुनिया की टॉप कंपनियों को लीड कर रहे हैं तो भारतीयों की बनाई कंपनियां दुनिया को क्यों लीड न करें.
0: Mr. Modi said India's 7.8% quarterly growth amid global uncertainty reflects its economic strength. He said India has come a long way from policy paralysis to policy dynamism. He said the world is watching India become the fastest growing major economy.

0: U in the final today as they look to clinch their second title of the season. The India Meteorological Department has forecast heavy rainfall over Bihar, East Rajasthan, Haryana, Chandigarh, Delhi, Madhya Pradesh, Uttar Pradesh, Uttarakhand and parts of northeastern states for today. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
1: Thank you, Nishit. News of Prime Minister Modi lauding 7.8% GDP growth, slamming critics, betting on Gen Z in his address at Delhi University's SRCC centenary celebrations is carried prominently by all the dailies. Census to begin early in four poll-bound states of UP, Punjab, Goa and Uttarakhand is the top story in Hindustan Times. CBI books Subhash Chandran LIC housing finance loan fraud case, writes Sunday Pioneer. Rajya Sabha MP Dinesh Sharma named Andaman and Nicobar Islands Lieutenant Governor according to a report in the Sunday Tribune. Putin Zelensky to hold strikes, US envoys in Moscow for talks to end war is the front page story in the Asian Age. And finally, Maruti Suzuki launches new Baleno at base price of 6.09 lakhs, says a report in Financial Express. And with that, it's back to you, Nishit.
0: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi addresses centenary celebrations of Sri Ram College of Commerce at Delhi University, calls upon young Indians to build global consulting, accounting, financial and legal firms capable of leading the world. BJP Rajya Sabha MP Dinesh Sharma appointed Lieutenant Governor of Andaman and Nicobar Islands. NIA Special Court convicts 10 Maoists in 2013 Chhattisgarh Jhelum Valley Massacre case. IBRIC Summit to be held in New Delhi on the sidelines of BRICS Summit on the 12th and 13th of this month. Over 500 institutional investors, finance ministers and business leaders to participate in the two-day event. And in cricket, India beat Pakistan by 7 wickets in the Women's T20 Asia Cup match in Dubai. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானிலை எஃப்எம் பிரெயின்போ புதுவை 102.8 என்றும் நீங்கள்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிமிஷம் நம்ம புதுவை நிமிஷம் நம்மளுடைய ஆர்ஜே அன்பரசு எங்க போயிருக்காங்க அப்படின்னா மஞ்ச நாயக்கப்பாளையம் அப்படின்ற ஊருக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அங்கிருந்து நேருக்குள்ள தான் பேசியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேட்டலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத.
5: நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். சோ இரண்டாவது செகண்ட் ஹாஃப்க்கு நம்ம வந்து வந்தாச்சு. சோ இன்னைக்கு வந்து மஞ்சநாயக்கம்பாளையம் அப்படின்ற ஊர்ல இருந்துதான் நம்ம ஷோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஊரை பத்தி வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய விஷயங்களை இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட நம்ம பேச போறோம். வணக்கம்மா.
6: வணக்கம்.
5: உங்க பேரு?
6: என் பேர் தங்கம்.
5: தங்கம், ஓகே. என்ன பண்றீங்க?
6: நான் இந்த ஊர்ல சுய உதவி குழு தலைவராக இருக்கிறேன்.
5: ஓ அப்படிங்களா, அதான் இவ்வளவு தகவல்களை சேமிச்சு வச்சிருக்கீங்க. ஓகே, சோ உங்களுடைய சொந்த ஊர் எது?
6: சொந்த ஊர் பன்ருட்டி.
5: ஓகே, பன்ருட்டில இருந்து இங்க வந்திருக்கீங்க, திருமணமாகி வந்திருக்கீங்க. ஓகே, முதல்ல நீங்க திருமணமாகி வரும்போது இந்த ஊரும் உங்க ஊரும்
6: சிட்டிலிருந்து வந்தேன்.
5: ஓகே, அப்ப வரும்போது எப்படி இருந்துச்சு இந்த ஊரு?
6: கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
5: ஓ அப்படியா, ஓகே. எப்படி இருந்துச்சு, ஏன் கஷ்டமா இருந்துச்சு அது சொல்லுங்க.
6: அங்க வந்து ஒரு சிட்டியே வாழ்ந்துட்டு ஜனம் அதிகமா இருப்பாங்க, யாருமே இல்ல, இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் அப்ப கொல்லி வேலை அது மாதிரி போயிடுவாங்க. அப்ப தனியா இருக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பழகி இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஊரை விட்டு போனாலே பிடிக்காது. வெளிய ஊருக்கு போயிட தலைவலி வந்துடும். மெட்ராஸ் எல்லாம் என்னால போகவே
5: முடியாது.
6: எங்க ஊர் தான் ரொம்ப பிடிக்கும்.
5: ரொம்ப அமைதியான ஒரு ஊரா இருக்கு. ரொம்ப நெரிசல் கிடையாது, ரொம்ப

0: சத்தம் கிடையாது, ரொம்ப அழகான ஒரு ஊரா இருக்கு. அதே மாதிரி உங்க ஊர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளி இடைவெளி விட்டு விட்டு தான் வீடுகள் இருக்கு. அதே மாதிரி பின்னாடி ஃபுல்லா எல்லா வீட்லயும் தோட்டம் இருக்கு. எல்லார் வீட்லயும் பார்த்தோம்னா பின்னாடி தோட்டம் தொடர்பு அப்படின்னு சொல்ற மாதிரி மரங்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு உங்க ஊர்ல. இப்படிதான் அப்போல இருந்தே இருக்குங்களா?
1: அப்ப வந்து இன்னும் அதிகமா இருந்தது.
0: ஓ,
1: வெட்டிட்டாங்க மரம் எல்லாம் கொஞ்சம்.
0: அப்படிங்களா?
1: அப்ப இன்னும் நிறைய மரம். வீடு வந்து சின்ன சின்ன குடிசை வீடு மாதிரிதான். அப்பெல்லாம் மண்ண பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் அப்ப கிடையவே கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன வீடா இருந்தது. நாளடையில நான் வர முதல்ல எல்லா என் வீடே வந்து குடிச்சதான், எல்லா வீடுமே குடிச்ச வீடாதான் இருந்தது. இப்ப மரத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு வீடு
0: பெருசா கட்டியாச்சு. ஸோ வேற உங்க ஊரை பத்தி இந்த மஞ்சள் நாயக்கம் பாளையம் ஏன் பேர் வந்துச்சு, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னீங்க இல்லையா தகவல்கள், அதை பத்தி சொல்லுங்க உங்க ஊரை பத்தின தகவல்கள்லாம்.
1: அது வந்து எங்க அந்த காலத்துல வந்து மஞ்சள் நாயக்கர்னு ஒருத்தர் மட்டும்தான் இந்த ஊர்ல வாழ்ந்து வந்தாங்களாம். அவர் ஒருத்தரே இருந்ததுனால நாளடைவுல அவரு பேரையே வந்து மஞ்சள் நாயக்கர், அவரு மஞ்சள் நாயக்கர் வாழ்ந்தது அப்படின்னு பேச பேச அது வந்து மஞ்சள் நாயக்கன் பாளையம் அப்படின்ற மாதிரி பேர் நாளடையில வந்துதான். ஆனா முன்னோர்கள் சொன்னது வந்து அவர் மட்டும்தான் இங்க வாழ்ந்தாரு, ஒரு மஞ்சு நாயக்கர் மட்டும்தான் இங்க வாழ்ந்தாருன்றதுதான் சொல்றாங்க.
0: ஓகே ஓகே. சோ அப்புறம் வேற மத்த இன்னொரு சில விஷயங்கள் சொன்னீங்க, உங்க பக்கத்துல இருக்கிற சங்கராபரணி ஆறு.
1: சங்கராபரணி ஆறு எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்குது. அது வந்து அந்த காலத்திலே வந்து தேசிங் ராஜா வழுத ஊர்ல வாழ்ந்ததுனால அந்த ஆறு சண்டை நடக்கும் போதெல்லாம் வந்து போர் நடக்கும் போதெல்லாம் வந்து அந்த ஆத்துலதான் போர் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என கல்வெட்டுலாம் கூட அங்க இருந்ததா கூட சொல்லுவாங்க, ராஜா போர் நடந்ததுன்னு. அப்புறம் வந்து இந்த பஞ்சமி நிலம்னு சொல்லிட்டு கூட அந்த ஆத்துல வந்து நிறைய பேருக்கு இங்க குடுத்துருக்குறாங்க. அந்த பஞ்சமி நிலம் இருக்கு,
0: இன்னமும் இருக்கு,
1: இன்னமும் இருக்கு. அது அப்படிதான் சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் ரீச் பண்ண முடியாத நிலம்லாம் கூட இருக்கு இங்க. அப்புறம் ஒத்தையடி பாதை தான் எங்க ஊரா இருந்தது. அதுக்கப்புறம் ரோடு போட்டாங்க. அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்தாங்க, அப்புறம் காமராஜர் வந்தாரு, அண்ணா வந்தாரு. இந்த ரோடுக்குங்களாம் எங்க முன்னோர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த ரோட்டுக்கு வந்துருந்தாங்க. நான் வந்து விஜயகாந்த் வந்தாரு, ஸ்டாலின் வந்தாரு, அதெல்லாம் இந்த ரோட்ல நாங்க பாத்துருக்கோம். அப்புறம் வந்து பாலம் வந்து தரப்பாலம் இருந்தது. அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வந்து முத முதல்ல கட்டின பாலம் தான் இன்னை வரைக்கும் இருக்கு. இப்பதான் வந்து பாலம் வந்து மாத்தி கட்டி இருக்கிறாங்க.
0: இப்ப இந்த வழி வந்து நிறைய மரங்கள் இருந்தது.
1: மரங்கள் வந்து அரசர் காலத்துல வச்ச மரம் தான் சொன்னாங்க. பெரிய பெரிய பழமை வாய்ந்த கல் மரம் மாதிரி வந்து புளிய மரம் இருந்தது. இப்பதான் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னதான், ஒரு வருஷத்துக்கு முன்னதான் அது வந்து கட்டிட்டாங்க. எங்க ஊருக்கு அழகையாதான் இருந்தது, இப்ப வந்து வெளிச்சமா ஆயிடுது. அப்ப அப்படியே சூழ்ந்து இருக்கும் ஊரே வந்து அப்படியே வெளியே
0: வரவேற்பு மாதிரி.
1: அப்படியே இந்த பக்கமா அந்த பக்கமா அந்த புளிய மரம் சூழ்ந்துக்குன்னா அழகா இருக்கும் ஊரே. இப்ப வந்து அதை வெட்டிடுவே அதை வெளிச்சமா ஆயிடுது, டவுன் மாதிரி ஆயிடுது. இப்ப எங்க ஊரும் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த சம்பத்த நிலம்தான் எங்க ஊர்ல இருக்கிறது. அந்த இது அழியாம அப்படியே இருக்குது, லேண்ட் எதுவும் உழாம. அப்படியே ஒரு சிலர் நிறைய லேண்ட் எல்லாம் வந்துருக்கு. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் நிலம் மட்டும்தான் இருந்தது. நாங்க ஒரு 20 குடும்பம்னா அந்த 20 குடும்பத்துக்கான நிலம் மட்டும்தான் இருந்தது. நாளடையில அப்படியே எல்லாரும் விட்டுட்டு போகவே கொஞ்சம் வந்துட்டு இருந்தாலும் இந்த கம்பத்துன்றது அப்படியேதான் இருக்கு.
0: என்னென்னலாம் பயிர் வைக்கிறாங்க?
1: பயிர் வந்து நெல் பயிரும் வைக்கிறாங்க. தோட்டப்பயிரும் இருக்குது, காய்கறி எல்லா தோட்டப்பயிரும் இருக்கு. மல்லாட்டையும் பயிர் வைக்கிறாங்க, காரமணி வைக்கிறாங்க, உளுந்து, மரவள்ளி, கரும்பு, இதுதான் மெயின் விவசாயம் தான். உங்க உதாரணம், சில பேர் விவசாயம் பண்ண பிடிச்சாம இருக்கிறவங்க பாண்டி பக்கம் வேலைக்கு போவாங்க.
0: வேலைக்கு போயிட்டுறாங்க.
1: ஆமா, போயிடுறாங்க.
0: ஓகே, பாண்டிச்சேரிக்கு நீங்க போயிருக்கீங்களா? நம்ம
1: போயிருக்கோம்.
0: ஓகே, அங்க உங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன?
1: பாண்டிச்சேரி பீச் தான் பிடிக்கும்.
0: பீச் தான் நாங்க வந்து அதிகமா பார்த்தது இல்லையா? ஓகே ஓகே. சோ ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் நீங்க வந்து எங்களுக்காக சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து உங்க ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. நாங்க அடுத்தது வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. ஓகேங்களா? நன்றிமா, நன்றி, நன்றி. ஓகே, இன்னைக்கு நம்ம மஞ்சள் நாயக்க பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்துதான் நம்ம ஸ்டோக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊரை பத்தி இன்னும் ஒரு சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருந்தால் FM Rainbow புதுவை 102.8.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்கு ஓட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் 102.8 நீங்கள் கேட்டு வச்சுருந்த விஷயம். நம்ம புதுவை நேரம் 8:43 பத்து நொடிகள் ஆயாச்சு. ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சியாக நம்மளுடைய ஆர்ஜி அன்பரசி மஞ்சநாயகன் பாளையம் பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற நேரம் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேட்டலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எத்தனை வாட்டி வேணா நாங்க வேணா உங்களை வரவேற்றுக்கிட்டே இருப்போம் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்கு. ஓகே, இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஓகே, அவங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் மாலினி.
1: மாலினி, ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த உங்களுடைய இந்த ஜாப்?
2: என் ஜாப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரேன். எங்க பொண்ணுக்கும் நிறைய வந்து நிறைய வந்து பெண்களுக்கு நிறைய தற்காப்பு கலையே நாங்க வந்து இந்த இந்த ஜெனரேஷன்ல நிறைய பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, கத்து கொடுத்துக்கிட்டு வரீங்க. உங்களுக்கு எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதை சொல்லுங்க. அஸ் எ டீச்சரா நீங்க போகணும்?
2: என்னுடைய டீச்சர் ஒருத்தர் இருக்காரு, அங்கில் சாருங்க, முதல் முறை என்னை உருவாக்கி விட்டதே அவருதான். நான் வந்து ஒரு 6th இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ வந்து ஒரு 28 வரைக்கும் நாங்க இன்னும் ஸ்போர்ட்ஸ்ல தான்
1: இருக்கோம். சவுண்ட்ஸ் குட், ரொம்பவே நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. ஓகே, அது கடந்து இப்போ அடுத்ததான் நம்ம உங்க ஊரை பத்தி நம்ம பேச வரலாம். ஸோ மஞ்சள் நாயக்கம் பாளையம் அப்படின்ற இந்த ஊரை பத்தி நீங்க ஒரு சில தகவல்கள் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, என்னென்ன மாறி இருக்கு அதை பத்திலாம் பேசலாம்.
2: எங்க ஊரு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, எதனால பிடிக்கும்?
2: அது இங்கே பிறந்து இங்கே வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே,
2: ஆனா இப்போ என்னன்னா நாங்க இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்பவும் கிராமம்.
1: ஓகே,
2: ரொம்பவும் கிராமம் தான், சுத்தி வந்து வயல்வெளியா இருக்கும், காடுகளா இருக்கும், ஆத்துல வந்து தண்ணி போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வந்து பொல்யூஷன் இல்லாத ஒரு ஏரியாவா நாங்க பார்த்தோம். ஆனா இப்போ வந்து என்னன்னா டெவலப் ஆகுது, நாடு டெவலப் ஆகுற மாதிரி எங்க ஊரும் வந்து டெவலப் ஆகுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பெருசா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கும். அப்ப வந்து அடிப்படை தேவை இருக்கு, எங்க வீட்டுலயே அடிப்படை தேவைதான் இருக்காங்க.
1: ஓகே,
2: நாங்க ஒரு இடம் போகணும் அப்படின்னாலே பஸ்லயோ சைக்கிள் யூஸ் பண்ணுவோம்.
1: ஓகே,
2: அப்ப வந்து சைக்கிள் தான், டூ வீலர் கிடையாது.
1: இப்ப நீங்க நிறைய மிஸ் பண்றீங்களா அப்போ?
2: அப்போ இருந்தது
1: இப்பயும்
2: என்ன விஷயத்தெல்லாம் மிஸ் பண்றீங்க? அப்ப வந்து அக்கம் பக்கத்துல எல்லாம் ஒன்னா இருப்போம். எங்க போனாலும்
1: வீட்லயே இருக்கிறது கிடையாது,
2: விளையாடுவோம். இப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பும் இப்ப எங்கேயுமே கிடையாது.
1: பாண்டிங் இல்லாம
2: அவங்க வந்து தனித்தனி இடத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்லயோ இந்த மாதிரி கோயில் திருநாள்லயோ அப்பதான் நாங்க பார்த்து பேசிக்குவோம், நல்லா இருக்கீங்க அப்படி எல்லாம் கேட்டுக்குவோம். அப்பெல்லாம் வந்து நாங்க நல்லா விளையாடுவோம். இங்க இருந்து ஆத்துக்கு போய் விளையாடுவோம், ஏரியில போய் விளையாடுவோம், மீன் பிடிப்போம், நிறைய விஷயங்கள் செய்வோம். எங்க ஊரை சுத்தி நிறைய கடுக்காப்புள்ளி, நெல்லிக்காய், அதெல்லாம் வந்து இயற்கையாவே வளரும்
1: கிடைக்கும்.
2: நாங்க வந்து அதெல்லாமே நாங்க போயிட்டு லீவ் டைம்ல சாப்பிடுவோம் எல்லாம். ஆனா இப்ப எது எல்லாத்தையும் மிஸ் பண்றோம், கிடைக்கவே எல்லாமே மிஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படி இப்படி பிளாட் போட்டுட்டு வராங்க. அது வந்து அந்த இது மாத்திட்டாங்க.
1: ஓகே, அப்ப வந்து ஒரு பயம் இல்லாம இருந்தது தெரியுது. இப்போ எதுக்கா இருந்தாலும் பயப்படுற மாதிரி ஒரு
2: வெளியில வர்றதையும் பயமா இருக்கு.
1: ஓகே, சோ நிறைய நீங்க விளையாடுவீங்க விளையாடுவீங்கன்னு சொல்லிருக்கீங்க, என்னென்ன விளையாட்டு எல்லாம் விளையாடுவீங்க?
2: நாங்க இங்க வந்து அப்ப நாங்க வந்து நிறைய மண் கல்லாங்க விளையாடுவோம்.
1: கல்
2: எல்லாம் வந்து ஒரு அரை மூட்டை ஒரு மூட்டை பொறிக்கிட்டு கொட்டி நாங்க ஒரு 4-5 பேர் வட்டியும் போட்டு விளையாடுவோம். பல்லாங்குழி விளையாடுவோம். இப்ப அதெல்லாம் பாக்குறதுக்கே வந்து ரொம்ப ரேரா இருக்கு. மியூசியத்துல வைக்கிற பொசிஷன் மாதிரி அந்த பல்லாங்குழி எல்லாம் இருக்கு. கோடி புடிச்சு விளையாடுவோம். நைட்ல வந்து நாங்க வந்து இந்த கண்ணாம்பூச்சி விளையாடுவோம். எனி டைம் சத்தம் கேட்டுட்டே இருக்கும்,
1: விளையாடுற சத்தம்.
2: இப்ப வந்து எங்க குழந்தைங்களே வெளியில போகாதுங்க
1: அப்படின்னு நீங்களே சொல்றீங்க இல்லையா? அது எப்படி இருக்கு உங்களுக்கு?
2: அது
1: நமக்கு ஒரு
2: இப்ப இருக்கிற என் பொண்ணே பாத்தீங்க, நான் வந்து சிச்சுவேஷன் வேற. ஆனா இப்ப வந்து என்ன பண்றது, நாங்க வெளியில அனுப்ப முடியலன்றதுனால உள்ளேயே இருக்கா. உள்ளேன்றதுனால வந்து இப்ப செல்லுக்கு அடிக்ட் ஆகலாம். டிவி
1: அவங்களோட உலகமே ஒரு குட்டி உலகமா மாறி
2: கையில இருக்கு. எங்களுக்கு வந்து உலகம்னா எல்லாமே நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்க ஆனாலும் போவோம். எங்க வேணா மலாட்டாய போவோம். சின்ன பிள்ளையா இருக்கும் மலாட்டாய போவோம், சிக்கிரை படிக்க போவோம். இப்ப அதெல்லாம் இல்லையே, பிள்ளைங்களுக்கு
1: மல்லாட்டனா
2: செல்லுல வந்துருச்சு. நாங்களே சரி அம்மா வெளியில போய் விளையாடுனா வேண்டாமா.
1: அவங்களே எப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஜெனரேஷன் கேப் எவ்வளவு மாறிட்டு
2: இருக்காங்களா. மழையில போய் வெளியே

0: மலாட்டெல்லாம்
1: போட்டிருப்பாங்க. ஓகே, நீங்க இங்க உங்க ஊர்ல என்னென்ன கோவில்கள் இருக்கு, என்னென்ன கொண்டாட்டங்கள் எல்லாம் இங்க அதிகமா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க.
0: இங்க எங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு, அது வந்து 12 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்து புதுப்பிச்சோம். புதுப்பிச்சு ஒரு 2-3 மாசம் ஆகும்.
1: ஓகே,
0: அதுக்கடுத்து எங்க ஊருக்குன்னு 2 ஊருக்கு பொதுவான ஒரு செங்கேணி அம்மான்னு ஒரு கோயில் இருக்கு, அது வந்து 2 ஊருக்கும் பொதுவானது.
1: ஓகே ஓகே,
0: அந்த திருநா நடந்தாலும் சாமி இங்க வரும், இருக்கிறவங்க அங்க எடுத்து போய் கூட்டுவாங்க. அது பொதுவான இயல்பு.
1: ஓகே, 2 ஊருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஊரு.
0: ஓகே, அதுவும் வந்து இயல்பாவே இப்ப 12 வருஷம் கழிச்சு இப்பதான் ரீசெண்டா ஒரு 4 முன்னாடி கும்பாபிஷேகம் அதுவும் பிரம்மாண்டமா பண்ணாங்க.
1: ஓகே, இப்ப இங்க கோவில் திருவிழாக்கள்லாம் இங்க விமர்சையா நடக்குது. இப்போ அடுத்தது இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது, அப்புறம் தை மாசம் பொங்கல்லாம் இங்க கிராமம் அப்படின்றதுனால கால்நடைகள்லாம் இங்க வளர்க்குறாங்களா?
0: எல்லாமே ஆடு, எல்லார் வீட்லயுமே ஆடு மாடு கோழி. ஆனா இப்போ வந்து எல்லார் எங்கேயோ அரிதா ஒரு இடம்.
1: ஓகே,
0: அரிதான ஒரு இடம், யார் வீட்லயாவது 2 ஆடு ஒரு மாடு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் கோழி இருக்கும். இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு, ஊர்ல இருக்கிற சின்ன பசங்கள இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வீட்டுல இருந்து வரி போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளவு கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்து ஒரு செலை வாங்கி வச்சு ஊரே கூட்டி படைச்சு அதை கரைக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே இந்த ஜெனரேஷன்
1: வேலைகளுக்கு
0: நல்லா இருக்கும். அடிச்சு நல்லா பண்ணுவாங்க. பொங்கல் டைம்ல அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாரு வீட்டு வாசல்லையும் பொங்கல் வைக்கிறது, காலையிலே சூரிய பகவான வணங்குறது, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப மோஸ்ட்லி யாரும் வந்து அது
1: அந்த மாதிரி பண்றதில்ல. ஓ ஓகே ஓகே,
0: யாரும் அந்த மாதிரி செய்யறது கிடையாது. எல்லாருமே வந்து இண்டக்ஷன்ல வந்து
1: பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீர்நிலைகள் இருக்கு, ஆறு, ஏரி, குளம். அது பத்தி
0: பாரம்பரியமான சங்கராபரணி ஆறு, அது தவிர்த்து எங்க ஊருக்கு மட்டுமே 380 ஏக்கர்ல பரப்பளவுல ஏரி இருக்கு.
1: ஓ ஓகே,
0: இப்ப அது கொஞ்சம் தூர் வர பண்ணி இப்ப கொஞ்சம் பாக்க இந்த மழை டைம்ல தண்ணி வருது, கொஞ்சம் அரிதா இருக்கும், நல்லா
1: இருக்கும்.
0: நாங்க போய்
1: பார்க்க. சூப்பர். இப்ப இவ்வளவு விஷயங்கள்ல நீங்க சொல்லிருக்கீங்க, இங்க வந்து கல்வி நிலையங்கள் அதை பத்தி எல்லாம்
0: வரைக்கும் கல்வி வந்து கொஞ்சம் அங்க படிக்கும் போது அந்த அளவுக்கு கல்வி வசதி
1: இல்லை.
0: போனா புத்திரி பழைய ஸ்கூல் போகணும், இல்லைன்னா சித்தலம்பட்டி ஸ்கூல்
1: போகணும்.
0: நாங்க வந்து அப்படிதான் போய் படிப்போம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமுறை பக்கம் எல்லாம் ஸ்கூல்லாம்
1: ஆயிடுச்சு,
0: திருமுறை பக்கம் எல்லாம் காலேஜ் மாறிடுச்சு. எங்க ஊரு ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுன்றது, எங்க நம்ம ஊரு இவ்வளவு டெவலப் ஆயிடுச்சா? இப்ப எங்க பொண்ண சேர்க்கறதுக்கு இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா?
1: அப்ப வந்து ஸ்கூல் போறதுக்கு நீங்க யோசிங்க, இப்ப எந்த ஸ்கூலுக்கு போறது
0: நடந்தே போவோம், கை பை தூக்கிக்கிட்டு நடந்தே போவோம் ஸ்கூலுக்கு. ஒரு நடந்தே போவோம், நடந்தே வருவோம். இப்ப வந்து எல்லாம் எல்லாரையும் பிடிச்சி அடைச்சி இழுத்துட்டு போய் மறுபடி எங்களுக்குள்ள இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா, அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா
1: அப்படின்ற ஒரு
0: நிறைய டெவலப் ஆயிருக்கு. இதெல்லாம்
1: கிடையாது. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த பக்கம் வந்து ஒத்தையடி பாதை இருந்துச்சு அப்படின்னும், அப்புறம் வந்து பாரதியார்
0: நடைவழியா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வந்து எங்க தாத்தா பாட்டி எனக்கு சொல்லி இருக்காங்க, இது வந்து ஒரு ஒத்தடி பாதையா இருக்கும்போது பாரதியார் வந்து இந்த வழியில போவாரு வருவாரு. அப்போ வந்திருக்காரு. ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் வந்திருக்காரு. எம்ஜிஆர்
1: நம்ம பாண்டிச்சேரியில பாரதியார் தங்கும் போது இந்த சைட் போனாங்க,
0: இந்த வழிபாதை தான். ஒரு தடவை வந்து எம்ஜிஆர் வந்திருக்காரு இந்த ஊருக்கு. எம்ஜிஆர் வந்து எங்க தாத்தா பாட்டி வந்து அப்ப வந்து இந்த வெள்ளம் எல்லாம் காட்டுவாங்க, பனவெள்ளம், பனவெள்ளம்
1: காட்டுவாங்க. இங்க அந்த வேலையெல்லாம் நடந்திருக்குங்களா? பனவெள்ளம்
0: எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்துருச்சு. அந்த பனவெள்ளம் காசுறதுக்கான ட்ரம் எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்போ இப்போ இல்ல, அது சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதுல பாத்துருக்கோம். அப்ப வந்து அந்த செயல்முறை இல்லாததுனால அதுல தண்ணி புடிச்சு விளையாடுவோம். அது வந்து பெரிய
1: நிறைய விஷயங்கள் தெரியுது. இப்போ நீங்க ஃபைனலா உங்க ஊர்ல நீங்க ரொம்ப அதிகமா விளையாடுனீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க இல்லையா, எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்? ஆறுதான் சங்கரபரணி, ஆறுதான்
0: விளையாடுவோம், தண்ணி வரும், குளிப்போம், துணி துவைப்போம். அப்ப வந்து எங்க ஊர்ல இருக்க
1: இருக்கிறவங்க எல்லா வீடுமே தீ வைக்கிறதுக்கு ஆத்துக்கு தான் போகும்.

0: படிச்ச பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி
1: ஆத்துல தண்ணி பிடிக்கிறது, எங்க அண்ணன் என் நானும் என் அண்ணனும் சேர்ந்து ஒரு ஸ்டால் எடுத்து போய் இல்ல எங்க அம்மா புடவை எடுத்து போயிட்டு
0: தண்ணியில போயிட்டு
1: குடிப்போம். ஸ்கூல விட்டு வந்தோம்னா நாங்க ஆத்துலதான் இருக்கோம்.
0: எங்க ஊரு ஃபேமஸ் எங்க
2: ஆறுதான்.
0: ரொம்ப நன்றி, தேங்க் யூ சோ மச் நீங்க பேசினது. மக்களே, உங்க ஊரை பத்தி நீங்க என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி உங்களோட நினைவுகள் அப்படியே இந்த சண்டேல அசை போட்டு ரொம்ப ஹாப்பியா அந்த நினைவுகள் கூட இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அடுத்து வர ஜெனரேஷனுக்கும் நீங்க வந்து உங்களுடைய அந்த நினைவுகளையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மீண்டும் இதே போல ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் இந்த தொழில் ஆர்ஜி அன்பரசி. புதுவை 102.8 எஃப்எம்.
3: நன்றி ஆர்ஜி அன்பரிசி. நேயர்களுக்கும் நன்றி. வரும் பாடலோடு நம்ம புதிய நிகழ்ச்சி நிறைவடைகிறது.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
6: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீன தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளன். அவன் அங்கே வந்து மன்னர் முன்னாடி நின்னான். யாரும் செய்ய முடியாத ஒன்று என்னால் செய்ய முடியும்னா. இவன் அப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்கே இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன். நாம் ரெண்டு பேரும் ஓவியன் தீட்டுவோம். அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேரில் யார் சிறந்த ஓவியங்கிறத மன்னரே தீர்மானிக்கிட்டோம் என்ன சொல்கிறேன்னா. அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் என்ன பண்ணார், அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார். 6 மாத காலம் அவகாசமும் கொடுத்தார். 2 ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தாங்க. இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. 6 மாதம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டியிருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்குது, உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார். எங்கே உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா. மன்னர் திரைச்சீலையை விளக்குனார். உள்ளே பார்த்தா ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாத காலமாக அந்த சுவரை தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறான். அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியன் தீட்டின ஓவியம் இருக்குது. அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார். இதை பார்ப்பா, நீ என்னுடைய ஆளை தோற்கடிச்சுட்ட அப்படிங்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் எங்களை ஏமாத்திருக்கிற எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா அந்த சீன ஓவியன். கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது. சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்ணாடி மட்டுமே ஜீவனுள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத

0: அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோடு தான் பிறக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது, நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறது இல்லை. அடுத்த கணத்தை பற்றின எதிர்பார்ப்பும் அதுக்கு கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை. மனுஷனுக்கு தேவைப்படுறதும் அதுதான். கண்ணாடிக்கிட்டே இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில் மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். துயரம்ங்கிறது பற்றுகளின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிற்கிற போலாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணும். ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார், யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூமில் கொண்டாந்து மாட்டினது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டிலிருந்து மனைவி, தூக்க கலக்கத்தில் உளராதிங்க, நல்லா பாருங்க, அது படம் இல்லை, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னாங்க.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக நேற்றிரவு கோவா சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது அவர் பல முக்கிய கூட்டங்கள் மற்றும் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். நேபாளத்தில் கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஏற்பட்ட அதிபயங்கர வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344ஆக உயர்ந்துள்ளது. சுமார் 5000 பேரை காணவில்லை என அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கிறது. இதுவரை 13100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். நுவாகோட் மாவட்டத்தில் 10 நாட்களாக சேற்றில் சிக்கியிருந்த 60 வயது மூதாட்டி ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் மீட்கப்பட்ட உடல்கள் DNA பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. உறவினர்கள் தங்களது குடும்பத்தினரை அடையாளம் காண உதவும் வகையில் 1270 அடையாளம் தெரியாத உடல்களின் விவரங்களை நேபாள காவல்துறை தங்களது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் சிறப்பாக பணியாற்றிய 21 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி நல்லாசிரியர் விருது வழங்கி பாராட்டினார். விழாவில் பேசிய முதலமைச்சர், இந்த ஆண்டு முதல் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி ஜிப்மரில் BSc நர்சிங் மற்றும் அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிப்புகளுக்கு இம்மாதம் 28ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் www.jipman.edu.in என்ற இணையதளத்தில் தகுதியான மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அக்டோபர் 26ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும். வகுப்புகள் அக்டோபர் 30ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: அண்ட் இப்ப உங்களுக்காக பாண்டியன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க இணைய வழி நேயர் விருப்பம். சோ இந்த ஷோல நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. சோ நேயர்கள்லாம் பாடல்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. சோ இப்ப முதல்ல நம்ம யாருக்கு பாடல் கொடுக்க போறோம் அப்படின்னா, குப்பணத்தம்ல இருந்து டி ராமு, காஞ்சிபுரம்ல இருந்து ஆர் கோகில பிரசன்னா, அண்ட் பெங்களூர்ல இருந்து ஆர் ஹேமா பிரியா, துருவா ரவிக்குமார். சோ இவங்களுக்காக பூவே உனக்காக படத்துல இருந்து பாட்டு வருது. அண்ட் நீங்களும் இந்த ஷோல பாட்டு கேட்கணும் அப்படின்னா 7598510505 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வெல்கம் பேக் டு த ஷோ. 9:15 எஃப்எம் ரெயின்போல இணைய வழி நேயர் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்கள் சூப்பரான பாட்டுலாம் அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. சோ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, கோவை வடவள்ளியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ்காக தான் வருது. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து. சோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இந்த ஷோல கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படின்னு நம்பருக்கு.

வெல்கம் பேக் டு த ஷோ. கேட்டுட்ருக்கீங்க இணைய வழி நேயர் விருப்பம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து நீங்கள் கேட்ட வழி படத்தில் வந்து தான் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. புவனகிரி அழிச்சிக்குடியிலிருந்து சக்திவேல், நித்திய சக்தி, நிவிதா சக்தி, மணிமேகலை, ஜான்சி ராணி. ஸோ நீங்களும் இந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது எந்த படத்திலிருந்து இதெல்லாம் டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட 7598510505 அப்படின்னு சொன்ன பிறகு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ணாமலை படத்துல இருந்து

வெல்கம் பேக் டு த ஷோ. ஸோ நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு கண் சிமிட்டும் நேரம் படத்துல இருந்து தான் வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ்.

0: வீடுகளையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: 9:43 எஃப்எம் ரெயின்போல இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்டுக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திட்டக்குடியில இருந்த செல்வ ராசு அண்ட் நன்னை ஐயப்பன் அண்ட் வில்லிவாக்கம் குபேந்திரன் அண்ட் முத்தரசு நல்லூர்ல இருந்து நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், வாகையூர் ராமசாமி, மேல்பட்டறை ரஜினி சுகுமார், திருங்கட்டூர்ல இருந்து ராஜேந்திரன். சோ இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்க பாட்டு மனிதன் படத்துல இருந்து வருது, கேட்கலாம்.

வெல்கம் பேக் டு த ஷோ. சோ நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா, தேனி மாவட்டம்ல இருந்து ராதா பிரியாக்காக தான் வருது, சின்ன தாயி படத்துல இருந்து. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணலாம் 7598510505 அப்படின்ற நம்பருக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன ஆசை பச்சான் படத்துல இருந்து வருது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ரேகா, ஞானவேலு, பிரியன், தஷ்வின் முருங்கப்பாக்கம்ல இருந்து. அண்ட் இதே பாடல கடலூர் மாவட்டம் பில்லாளில இருந்து பாலகிருஷ்ணன், பத்மாவதி, அரவிந்த், அபிதாவும் கேட்டிருக்காங்க.

0: வந்து நான் இப்ப சொல்ல போறேன். உளுந்தூர்பேட்டையில இருந்து ராஜேந்திரன் லோகேஸ்வரன், அண்ட் திருவள்ளூர்ல இருந்து சுமதி, தெற்கருப்பில இருந்து மணிகண்டன், ஜெர்மனி பெர்லின் நகரத்துல இருந்து கனகவல்லி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், வெண்பா, ஆதிரா, நன்னிலம் நாராயணன், தேவிகாபுரம்ல இருந்து வீரவாணி, விழுப்புரம்ல இருந்து தமிழ்ச்செல்வி, சென்னை மயிலை பட்டாபி, ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா, கடலூர்ல இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்துல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், அண்ட் காரைக்கால் மேலோடுதுறையில இருந்து எஸ் சேப்பு, விஜயராகவன் சொல்லிட்டு இன்னும் மற்றும் பலர் இருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்கும் ஒரு பாடல் வந்து இப்ப நான் பிளே பண்றேன். மனசை தளர விட்டுறாதீங்க. மாலை 6:20 மனம் விரும்புதே ஷோ இருக்கு. சோ அந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம் கால் பண்ணி உங்களோட குரல்லையே.
1: Come on, here we go. Do you wanna know? Fasten your seat belts, let's take off now.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டு இருக்கீங்க நம்ம FM ரெயின்போல. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து மனசுக்குள்ள கொஞ்சம் திட்டிகிட்டே இருப்பாங்க, என்னடா இதை நம்ம மெசேஜ் எல்லாம் அனுப்பணும், பட் நம்மளுடைய பாட்டு வந்து போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மனசுக்குள்ள திட்டக்கூடிய ஒரு லிஸ்ட் தான்

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் 2027 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீடுகள் கணக்கெடுப்பு பணிகளை அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் கடந்த 1ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அனுமதியின்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தங்கள் படை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. துபாயில் நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58 மணிக்கு. வணக்கம்.

என்ன கேம் ஷோ இருக்க போகுது அப்படின்றது இந்நேரம் ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா அப்டேட்டட் ப்ரோக்ராம் சார்ஜஸ் தெரிஞ்சுக்கலாம். எஸ் இன்னைக்கு நம்மளோட கெட் செட் கோ கேம் ஷோவில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்களோட ஆன்சரை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன்ல வந்து ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட ஆன்சர் நீங்கள் எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ கேம் ஷோவில் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்கான முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் பிரத்யேக குவாண்டம் அண்ட் ஏஐ பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஸோ இதற்கான நாலு ஆப்ஷன் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி அமராவதி, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி பெங்களூரு. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எங்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, இந்தியாவின் முதல் பிரத்யேக குவாண்டம் மற்றும் ஏஐ பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது?

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி கெட்ஸ் அட் கோ கேம் ஷோ. நேரம் 10:49:48 ஆயிட்டிருக்கு. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் பிரத்யேக குவாண்டம் மற்றும் ஏஐ பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்றது மாதிரி கேள்வி கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும்ட்டு. ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி அமராவதி, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி பெங்களூர் அப்படின்ட்டு. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு காலர் லைனில் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யார், எங்கேருந்து சார் என்ன விட சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹாய் சார், வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர் சார், நலமா?
1: எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலம் நலம், நீங்கள் நலமா?
1: நானும் நலமாக இருக்கிறேன் சார்.
0: சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்
1: எனக்கு, நீங்க கேட்ட கேள்வியில சென்னையா இருக்குமா, பெங்களூரா இருக்குமா இருக்குமா அப்படின்னு பயங்கர சந்தேகம். ஆனா ஒரு பக்கம் சொல்லுது, இது எல்லாமே பெரிய தலைநகரங்களாக இருக்கு, ஏன் வித்தியாசமாக ஒரு நார்மலான பிளேஸ் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு தோணுது. எது எடுக்கிறதுன்னு ஒரு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு சார். என்ன சார் பண்ண,
0: என்ன பண்ண? சோ நீங்க தான் சொல்லணும், ஒரு கெஸ்ல
1: சரியான
0: விடை. சூப்பர் சூப்பர். வழக்கத்துக்கு மாறான ஒரு பதில நம்ம சூஸ் பண்ணும் போது சில நேரங்கள சரியான விடையை அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. தேங்க்யூ கால் பண்ணதுக்கு, நன்றி நன்றி. எஸ், ஆந்திர பிரதேசத்தின் அமராவதியில் தான் இந்தியாவின் முதல் பிரத்யேக குவாண்டம் மற்றும் ஏஐ பல்கலைக்கழக வளாகம் அமைக்கப்பட உள்ளது. இதை என்ஐஎல்டி உருவாக்க உள்ளது. எதிர்கால கம்ப்யூட்டிங் மற்றும் ஏஐ கல்விக்கான முக்கியமான முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது அப்படின்றது உங்களுக்கான தகவல். அடுத்த கேள்வி ரெடியா இருக்கு, சோ நீங்களும் ரெடியா இருங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, ஒர்க் ஃப்ரம் எனிவேர் இண்டெக்ஸ் 2026 இடம்பெற்ற ஒரே இந்திய நகரம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி பெங்களூர். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760221770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட ஆன்சரை நீங்கள் எஃப்எம் பிரைன் போல ஷேர் பண்ணலாம். மீண்டும் கேள்வி உங்களுக்காக, ஒர்க் ஃப்ரம் எனிவேர் இண்டெக்ஸ் 2026 இடம்பெற்ற ஒரே இந்திய நகரம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி பெங்களூரு.

0: முன்னாடி ஃப்ரம் எனிவேர் இண்டெக்ஸ் 2026 இடம்பெற்ற ஒரே இந்திய நகரம் இது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ நாலு ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி ஹைதராபாத், ஆப்ஷன் டி பெங்களூர்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு காலர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எங்கிறது சரி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிறது?
1: வணக்கம் சார், நாஜ பக்தர்ந்து பலராம் பேசுறேன்
0: சார். வணக்கம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிச்சேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன ஆன்சர்?
1: மும்பை சார்.
0: மும்பை, ஓகே.
1: ஆமாம்,
0: இந்த நாலு ஆப்ஷன்ல மும்பை அப்படின்றத எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? ஆன்சர் தெரியுமா இல்ல இதுவா இருக்கும்னு ஒரு கெஸ்ஸா?
1: இல்ல சார், தெரியும் சார், அங்கதான் சார் ஜனத்தொகை அதிகமா இருக்குது.
0: சோ அங்கதான் ஜனத்தொகை அதிகமா இருக்குதுன்றதுனால அதுதான் இருக்கும்னு ஒரு கணிப்பு. சரி, ஓகே ஓகே சார், ஆப்ஷன் பி மும்பை அப்படின்னு தான் சார். உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள், கால் பண்ணது நன்றி சார்.
1: வாழ்த்துக்கு நன்றி சார்.
0: எஸ், 2026 ஒர்க் ஃப்ரம் எனிவேர் இண்டெக்ஸில் இந்தியாவில் இடம்பெற்ற ஒரே நகரம் மும்பை தான். இது 77 புள்ளிகளுடன் உலகளவில் 50வது இடத்தை பெற்றிருக்கு. இந்த குறியீட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது பேங்காக் 106.5 புள்ளிகளுடனும், டோக்கியோ மற்றும் பார்சிலோனா அடுத்தடுத்த இடங்களில் 2வது 3வது இடங்களில் இருக்கு. காலநிலை முதல்

பிராட்பேண்ட் வரை பல அம்சங்களை கணக்கில் எடுக்கப்பட்டு தான் இந்த இண்டெக்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவே ஈஸிங்க, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய பதில்களை நீங்கள் எஃப்எம் பிரைன் போல ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, டியாங்காங் அல்ட்ரா ஹியூமனாய்ட் ரோபோட் 100 மீட்டரை எத்தனை விநாடிகளில் கடந்தது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. 4 ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ 9.58, ஆப்ஷன் பி 9.47, ஆப்ஷன் சி 9.39, ஆப்ஷன் டி 9.21. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சு தாராளமாக ஃபோன் பண்ணலாம். எஃப்எம் பிரெயின் போபின் நம்பர்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க, 2271760 2271770 என்ற எண்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, டியாங்காங் அல்ட்ரா ஹியூமனாய்ட் ரோபோட் 100 மீட்டரை எத்தனை வினாடிகளில் கடந்தது? ஆப்ஷன் ஏ 9.58, ஆப்ஷன் பி 9.47, ஆப்ஷன் சி 9.39, ஆப்ஷன் டி 9.21.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டு வச்சிருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா, டியாங்காங் அல்ட்ரா ஹியூமனாய்ட் ரோபோட் 100 மீட்டரை எத்தனை வினாடிகளில் கடந்ததுன்று. ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷனும் சொல்லியிருந்தேன், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ஏ 9.58, ஆப்ஷன் பி 9.47, ஆப்ஷன் சி 9.39, ஆப்ஷன் டி 9.21 அப்படின்ற மாதிரி. ஸோ இதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சு லைன் ஒருத்தருக்கு வெயிட் பண்ணியிருக்காரு ஒரு காலர். ஸோ அவர் யார் எங்கேருந்து சரி விட சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார், வில்லியனூர்லேருந்து ராஜகோபால் பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: வணக்கம் சார், நான் நலம், நீங்கள் நலமா?
1: நலமா இருக்கு சார்.
0: ஓகே சார், ஸோ கேள்வி கேட்டிருப்பீங்க, டியாங்காங் அல்ட்ரா ஹியூமனாய்ட் ரோபோட் 100 மீட்டரை எத்தனை வினாடிகளில் கடந்தது, இதற்கான சரணி விட என்ன சார்?
1: 9.39 சார்.
0: ஓகே,
1: உசைன் போல்டோட இது வந்து முந்திட்டார் சார். மனிதனை விட ரோபோ வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டு சார்.
0: ஓ சூப்பர் சூப்பர், ஓகே. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு தான் கால் பண்ணியிருக்கீங்க. எஸ், ஆப்ஷன் சி 9.39.
1: ஆமாம் சார், நியூஸ் பேப்பர் சார், நியூஸ் பேப்பர் சார்.
0: நன்றி நன்றி சார், நன்றி சார், உங்களோட அழைப்புக்கும் உங்களோட நன்றி சார், நன்றி.
1: மிக்க நன்றி.
0: எஸ், சீனாவின் டியாங்காங் அல்ட்ரா ஹியூமனாய்ட் ரோபோட் பார்த்தீங்கன்னா 100 மீட்டரை 9.39 செகண்டில் கடந்திருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, உசைன் போல்ட்டோடைய சாதனையை மனித உலக சாதனையாக பார்க்கக்கூடிய 9.58 வினாடிகளை விட இது சீக்கிரமாகவே கடந்திருக்கு அப்படின்றது தான். இதே ரோபோட்டை 2025 21.5 செகண்ட் எடுத்துக்கிச்சு இந்த 100 மீட்டரை கடக்கிறதுக்கு. ஸோ 2026 9.39 செகண்டில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமும் கூட. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, ரங்கீன் மச்சலி திட்டம் 2031 எந்த துறையை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ பால் உற்பத்தி, ஆப்ஷன் பி அலங்கார மீன் வளர்ப்பு, ஆப்ஷன் சி கடலோர பாதுகாப்பு, ஆப்ஷன் டி ஆழ்கடல் மீன்பிடி. ஸோ இதற்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எஃப்எம் பிரைன் போக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 2271760220 என்ற எண்களுக்கு. ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, ரங்கீன் மச்சலி திட்டம் 2031 எந்த துறையை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ பால் உற்பத்தி, ஆப்ஷன் பி அலங்கார மீன் வளர்ப்பு, ஆப்ஷன் சி கடலோர பாதுகாப்பு, ஆப்ஷன் டி ஆழ்கடல் மீன்பிடி.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கேன் நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. ஸோ இன்றைய கெட் செட் கோ கேம் ஷோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ இதுவரை ஒரு 4 கேள்விகள் கேட்டிருந்தா, 3 கேள்விக்கான ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஸோ 4வது கேள்வி, பாடலுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ரங்கீன் மச்சலி திட்டம் 2031 எந்த துறையை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ பால் உற்பத்தி, ஆப்ஷன் பி அலங்கார மீன் வளர்ப்பு, ஆப்ஷன் சி கடலோர பாதுகாப்பு, ஆப்ஷன் டி ஆழ்கடல் மீன்பிடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்சருக்கான தேடல்கள் எல்லாருக்கிட்டே இருந்திருக்கும், பட் புதுசாக இருக்கே என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. ஸோ நானே சொல்லிடுறேன், ஆப்ஷன் பி அலங்கார மீன் வளர்ப்பு அப்படின்னு தான் இதற்கான சரியான விட. எஸ், ரங்கீன் மச்சலி திட்டம் 2039 என்பது அலங்கார மீன் வளத்துறையை சார்ந்ததாகும். இது வந்து அலங்கார மீன் வளர்ப்பு துறையில சயின்டிபிக்காகவும் ஆர்கனைஸ் ஆகவும் டெவலப் செய்யற ஒரு திட்டம். பிரீடிங்ல இருந்து எக்ஸ்போர்ட் வரை முழு வேல்யூ செயினையும் ஸ்டாண்டர்டைஸ் செய்யறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமா பார்க்கப்படுது. ஸோ உங்களுக்கு தகவல்கள் ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், கேள்விகளும் தகவல்களும். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடியா இருக்கு, ஸோ நீங்களும் ரெடியா இருங்க.

நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் ஜிஐ பெற முயற்சிக்கப்படும் வேளாண் பொருட்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ இதுதான் கேள்வி. அதாவது தமிழ்நாட்டில் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் பெற முயற்சிக்கப்படும் வேளாண் பொருட்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 12. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபோன் இருக்க டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லைனா மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா 0413 அப்படின்னு நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட ஆன்சரை நீங்கள் எஃப்எம் ரைன் போல ஷேர் பண்ணலாம். மீண்டும் கேள்வி உங்களுக்காக, தமிழ்நாட்டில் ஜிஐ பெற முயற்சிக்கப்படும் வேளாண் பொருட்களின் எண்ணிக்கை எத்தனை? அதாவது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் பெற முயற்சிக்கப்படுற வேளாண் பொருட்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 12. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்கள் எஃப்எம் பிரைன் போக்கு.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்கள் கேட்டு வச்சு அந்த நிமிஷம் கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் 10:42:59 ஆயிட்டிருக்கு. ஸோ பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். தமிழ்நாட்டில் ஜிஐ பெற முயற்சிக்கப்படும் வேளாண் பொருட்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 9, ஆப்ஷன் சி 10, ஆப்ஷன் டி 12 அப்படின்னு சொல்லி. ஸோ காலர் ஒருத்தங்க லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கேருந்து சரியான விட சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து?
2: சண்டை நாயகன் வெற்றி சாருக்கு காலை வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
1: வணக்கம் வெண்ணிலா மேடம். இந்த மாதிரி சண்டே நாயகன் அப்புறம் கதாநாயகன் எதோ சொல்லி வந்து உசி பேத்தி நடனமாக்குறீங்க. அது
2: மட்டும் இல்ல, சண்டே நாயகன் தான் அதெல்லாம்
1: சொன்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே, கேள்விக்கு வந்தெல்லாம். தமிழ்நாட்டில் ஜிஐ பெற முயற்சிக்கப்படும் வேளாண் பொருட்களின் எண்ணிக்கை எத்தனை?
2: எனக்கு ஆப்ஷன் வந்து 10 இல்லனா 12, அது ரெண்டுது தான் டவுட்டா இருக்கு சார்.
1: ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு இருக்கும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க சார்? நீங்களே ஏதாவது ஒன்னு சாய்ஸ் பண்ணுங்க.
2: சரி, நான் 10 சொல்லலாம் நினைக்கிறேன் சார்.
1: 10 சொல்லலாம் நினைக்கிறீங்க.

0: ஓகே. ஸோ 12 விட கம்மியாக இருக்கும் ஒருவேளை அந்த ஜிஐ பொருட்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க 10 அப்படின்ட்டு. எஸ் ஓகே ஓகே. ஆப்ஷன் சி 10 அப்படின்றது தான் சரியான விடை. நீங்கள் கெஸ் பண்ணது தான் சரியான விடையும் கூட. கால் பண்ணது
1: நன்றி.
0: ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ கால் பண்ணதுக்கு நன்றி. ஸோ என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: எஸ் ஆப்ஷன் சி 10 அப்படின்ட்டு தான் சரியான விடை. தமிழ்நாட்டின் 10 வேளாண் பொருட்களுக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் அதாவது ஜிஐ பெற முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதற்காக அரசு 30 லட்சத்தை ஒதுக்கியிருக்கு. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் பரிமிளகாய், பொய்யூர் கத்தரி, சிதம்பரம் கருப்பு உளுந்து, கருமந்துரை கடுக்காய், திருவிடைமருதூர் அதாவது திருவையாறு இலைவாடை, எறையூர் கரணக்கிழங்கு, கடலூர் வெட்டிவேர், மணப்பாறை கத்திரி, ஊட்டி பூண்டு மற்றும் ஜவ்வாது பேயில் ஆகியவை இந்த பொருட்களில் அடக்கம்.

நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடி இருக்கு. ஸோ நீங்களும் ரெடி இருங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். ரொம்ப ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்சரை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, வெற்றிட இரட்டை ஒளி விலகல் ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட எக்ஸ்ரே சேட்டலைட் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ சந்திரா, ஆப்ஷன் பி ஐஎக்ஸ்பிஇ, ஆப்ஷன் சி வயகர், ஆப்ஷன் டி கயா. ஸோ இதற்கான ஆன்சர் நீங்கள் கலப்பிச்சிங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, வெற்றிட இரட்டை ஒளிவிலகல் ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட எக்ஸ்ரே சேட்டலைட் எது? ஆப்ஷன் ஏ சந்திரா, ஆப்ஷன் பி ஐஎக்ஸ்பி, ஆப்ஷன் சி வயஜர், ஆப்ஷன் டி கயா. ஸோ இதற்கான ஆன்சர் கலப்பிச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் எஃப்எம் பிரைன்போக்கு.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ. சோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டிருக்கேன். பாடலுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்த கேள்வி, வெற்றிட இரட்டை ஒளிவிலகல் ஆய்வில் பயன்படுத்தப்பட்ட எக்ஸ்ரே சேட்டலைட் இது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, சுமார் 14,700 ஒளியாண்டுகள் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த காந்த விண்மீனிலிருந்து 80% எக்ஸ்ரே துருமுனையை ஐஎக்ஸ்பி அப்படின்ற சேட்டலைட்டை கொண்டு கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி ஐஎக்ஸ்பி அப்படின்றது தான் இதற்கான சரியான விடையும் கூட. இன்னைக்கு மொத்தம் 7 கேள்விகளை கொண்டு வந்திருந்தேன். 6 கேள்விகளை கேட்டுவிட்டேன், ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது தான். என்ன அப்படின்னா, எஸ்சிஓ ஷாங்காய் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாடு 2026 இந்தியாவின் 3 தூண்கள் என்ன அப்படின்ற கேள்வி தான் நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி கனெக்டிவிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் இதற்கான ஆன்சரும் கூட. ஸோ இன்றைக்கு கேள்விகளும் அதற்கான தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஆன்சர் சொன்னவங்களும் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணவங்களும் நிகழ்ச்சி கிடைச்சது உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. வரும் பாடலோட கெட் செட் கோ கேம் ஷோ நிறைவடைகிறது.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியாவின் காலாண்டு வளர்ச்சி 7.8% இருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் 100 விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு பேசினார். நேபாளத்தில் கடந்த ஆகஸ்ட் 26 ஏற்பட்ட அதிபயங்கர வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 உயர்ந்துள்ளது. சுமார் 5000 பேரை காணவில்லை என அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கிறது. இதுவரை 13,100 மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். நுவாகோட் மாவட்டத்தில் 10 சேற்றில் சிக்கியிருந்த 60 மூதாட்டி ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் மீட்கப்பட்ட உடல்கள் டிஎன்ஏ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. உறவினர்கள் தங்களது குடும்பத்தினரை அடையாளம் காண உதவும் வகையில் 1270 அடையாளம் தெரியாத உடல்களின் விவரங்களை நேபாள காவல்துறை தங்களது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறவுள்ள கிராம மேம்பாட்டுக் குழு தேர்தலில் போட்டியிடும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 1850 மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி சார்பில் HIV மற்றும் பால்வினை தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ரெட் ரன் 2026 என்ற

0: 5 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயம் மற்றும் விழிப்புணர்வு நாடகம் நேற்று நடைபெற்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை அரையிறுதியில் மலேசிய இணையை 21-15, 18-21, 21-11 என்ற செட் கணக்கில் வென்று 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் சீனாவின் ஹே ஜிடிங் ரென்ஷியாங் யூ இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
1: நேர்களினும் சற்று நேரத்தில் கேட்கலாம். போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: गाने के बाद आपका एक बार फिर से स्वागत पोस्ट बॉक्स नंबर 111 में। आज इस कार्यक्रम में हमारे साथ रहे हमारे ऐसे दो विशेषज्ञ जिनके माध्यम से हमने उत्तम कुमार जो अभिनेता थे उनके व्यक्तित्व से जुड़े हुए अलग अलग पहलुओं को जाना, हमने जो समसामयिकता रही उनके अभिनय की उस दौर की उसे पहचाना, और फिल्म लेखन की गंभीरता क्या है, वो कैसे समाज पर अपना असर डालता है, किस तरह से करियर के साथ साथ ये एक जिम्मेदारी भी है, अपने दोनों विशेषज्ञों के माध्यम से हमने ये समझा। आज इस कार्यक्रम में हमारे साथ रहे जाने माने फिल्म क्रिटिक संजीव श्रीवास्तव, जो कि एक लेखक भी हैं और स्वर्ण कमल पुरस्कार विजेता राष्ट्रीय फिल्म पुरस्कार श्रेणी में आपको प्रदान किया जा रहा है इस बार का, और साथ ही प्रदीप सरदाना जी वरिष्ठ पत्रकार हैं। पिछले 50 वर्षों से आप अलग अलग शैलियों में अलग अलग माध्यमों में लगातार सक्रिय रहे हैं, आप स्तंभकार रहे हैं, पत्र पत्रिकाओं में लगातार लिखते रहे हैं, विभिन्न चैनल्स में हम आपको देखते हैं पैनलिस्ट के तौर पर, समीक्षक के तौर पर, जाने माने फिल्म समीक्षक भी आप हैं, और दोनों का संदेश यही कि फिल्म सिर्फ मनोरंजन नहीं है। जब हम कहते हैं कि सिनेमा समाज का आईना है, तो जो सिनेमा के पात्र हैं वो भी हम में से ही निकले हुए हैं, और उनकी जिम्मेदारी समाज के प्रति है, और हमारी जिम्मेदारी ये है कि जो अभिनय हम पर्दे पर देख रहे हैं उसके इतर जाकर हम उस व्यक्ति को भी समझने का प्रयास करें जो उस पात्र को जीवंत कर रहा है पर्दे पर। तो इस कार्यक्रम से जुड़ने के लिए बहुत बहुत धन्यवाद। आज इस कार्यक्रम में हमने आकाशवाणी परिवार की ओर से श्रद्धांजलि अर्पित की अभिनेता उत्तम कुमार को। कार्यक्रम प्रोड्यूसर शाहनवाज खान के साथ मैं नीलम मलकानिया अब आप सभी से लेती हूं अनुमति पोस्ट बॉक्स नंबर 111 से, और साथ ही हमारे दोनों विशेषज्ञों का बहुत बहुत धन्यवाद करती हूं यहां पर। बहुत बहुत धन्यवाद आपका हमें समय देने के लिए, हमारे स्टूडियो में आने के लिए।
1: बहुत बहुत धन्यवाद।
2: बहुत बहुत धन्यवाद।
0: नमस्कार।
1: नमस्कार।
3: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111। पोस्ट बॉक्स नंबर
4: 111। आकाशवाणी புதுச்சேரி வானொலி FM பிரைன்போ புதுவை 102.8 நேயர்கள் இதுவரை கேட்டது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெய்லி அஞ்சல். தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் அசாம், மேகாலயா, மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு 4 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தனது பயணத்தின் போது அவர் சமூகம் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களை பார்வையிடுகிறார். மேலும் தொடர்ச்சியான கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 பயணமாக நேற்றிரவு கோவா சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது அவர் பல முக்கிய கூட்டங்கள் மற்றும் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். ஜார்க்கண்ட் மாநில நகர வளர்ச்சித்துறை அமைச்சர் சுதிவ்யா குமார் சோனு மாரடைப்பு காரணமாக இன்று அதிகாலை 4 காலமானார். அம்மாநில முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் சோனு குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் சிறப்பாக பணியாற்றிய 21 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி நல்லாசிரியர் விருது வழங்கி பாராட்டினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் இந்த ஆண்டு முதல் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். சீனாவின் ஜியாங்சி மாகாணத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 2 உயிரிழந்துள்ளனர். மேலும் 10 காணாமல் போயுள்ளனர். சவுடல் சூறாவளி காரணமாக பெய்த கனமழையே இந்த பேரிடருக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த 5,300 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் உலகின் 5 நிலை வீரர்களான இந்தியாவின் ஸ்வஸ்திக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று பிற்பகல் 1:30 நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் சீனாவின் ஹேஜி டிங் ரென்ஷியாங் யூ இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1:00. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள். அனைவருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் பேசுங்க தொடா நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சுகுவார்ஜே வெற்றி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்றத நீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா என் நேரம் தலைப்பு என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க, அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேசிஆர் என்ற டீடைல் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8. காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒரு காலத்தில் பெண்களுக்கு கல்வி, வேலை, பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு பல விஷயங்களில் போதுமான வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறிடுச்சு. பெண்கள் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, தொழில் தொடங்குறாங்க, பல துறைகளை சாதிக்கிறாங்க. இது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் தான். ஆனால் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்களோட வாழ்க்கையும் மாறியிருக்கு. ஸோ காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, வேலைக்கான ஸ்கில் மாறிடுச்சு. ஒரே குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு பல வருஷமாக சர்வே பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏஐலாம் வந்துச்சு. ஸோ அதனால் டெக்னாலஜிலாம் மாற மாற அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்பு, பொருளாதார பொறுப்பு, கேரியர் ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பேச போகிறது இல்லை. ஏன்னா பெண்களுடைய முன்னேற்றத்தை கொடுத்த கேள்வி இந்த நிகழ்ச்சியில் இல்லை, நம்ம ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் அப்படின்ற நிகழ்ச்சின்றதுனால ஆண்கள் குறித்த கேள்வி தான் இருப்பது. எஸ், இன்றைய சமூகத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ அப்படி ஆமாம் சொன்னீங்க அப்படின்னா ஒருவேளை ஒரு ஆணா என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணலாம். இல்ல இது வந்து ஒரு நொண்டி சாக்கு அப்படின்னு சொல்லுவோம் நீங்களா, சும்மா ஏதாவது ஒரு சாக்கு சொல்லலாம், அதுக்காக ஒரு சொல்ற ஒரு சாக்கு தான் அப்படின்றீங்கன்னா, ஸோ அதை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கம்பாரிசன் பண்ண போறது இல்லை, ஸோ சொல்யூஷனை பத்தி தான் பேச போறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பேசும் தொடர்ந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லைனா மொபைல் ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணுங்களா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். ஸோ மீண்டும் தலைப்பு உங்களுக்காக, இன்றைய சூழ்நிலை ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னா, ஸோ ஒரு ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணுங்கள். இல்லை இது வந்து ஒரு நொண்டி சாக்கு தான், சும்மா சொல்கிற ஒரு சாக்கு தான் அப்படின்றீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை பேசலாம், பேசுங்க தொடரா நிகழ்ச்சியில்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டுவலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில் பேச வந்திருக்கும் அந்த தொடர் யாருங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்கிறது அழைப்பது?
4: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: சூப்பரான ஒரு டாபிக் சார்.
0: ஓகே, சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, ஆமாம் அப்படின்றீங்களா இல்லனா இதெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா?
4: இல்ல ப்ரோ, இதெல்லாம் ஒரு நொண்டி சாக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஆமா, எல்லாருக்குமே இந்த உலகத்துல ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம அப்டேட்டடா இல்ல அப்படின்னா அப்டேட்டடான நபர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது அளிக்கப்படும். உதாரணத்துக்கு ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க அப்படிங்கும்போது அதுல யாரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு பார்த்துதான் அந்த

0: வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் அளிக்கப்படுகிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏஏ வந்துருச்சுங்கிறாங்க, இதை வந்துருச்சுங்கிறாங்க, சவால்கள் அதிகமா இருக்கு. அதுக்கு தகுந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது, நிறைய விஷயங்களை கத்துக்கிறது, அண்ட் எல்லாரும் விட ஒரு யூனிக்னஸ் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும் பொழுது நிச்சயமா வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்த புவியில வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா வெளியில வந்து ஒரு பிம்பம் இருக்கு, பெண்களுக்குப்பா நல்ல வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு கிடைக்கலன்னா அதெல்லாம் கிடையவே
1: கிடையாது.
0: புரளி பிம்பம் தான், நிறைய பேர் வந்து நல்ல பொட்டன்ஷியலா யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஈக்குவலா ரெண்டு பேரும் போட்டி போட்டு இந்த சமூகத்துல வெற்றி பெற்றிருக்கிற ஒரு விஷயம்லாம் கண்கூடா பார்க்க முடியுது.
1: இந்த மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காம உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கீங்க அப்படின்றதுதான் சிம்பிளா நீங்க சொல்றீங்க.
0: நிறைய சவால்கள் சார், இப்ப பழைய காலகட்டத்துல ஓரளவுக்கு விஷயம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாவே அந்த ஃபீல்ட்ல பல ஆண்டுகள் நம்ம இருக்கலாம். ஆனா இந்த தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளுக்கு நம்ம அப்டேட்டடா இல்ல அப்படின்னா அதுல அந்த ஃபீல்ட்ல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால நம்மள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு ஒரு பெரிய டெக்னாலஜி வந்தாலும் மேன் அப்படிங்கிறவன அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கணும். சோ அதற்கு தகுந்த பொட்டன்ஷியல நம்ம வளர்த்துக்கணும்.
1: எஸ் எஸ் கண்டிப்பா. ஆனா போட்டி ஒரு சைட்ல வந்து அதிகமாகிட்டே இருக்குன்றத ஏத்துக்கணும் இல்லன்னு கிடையாது.
0: நிச்சயம் பெண்கள் வந்து ஈக்குவல் காம்படென்டா ஆண்களுக்கு போட்டி போடுறாங்க. அந்த அந்த போட்டிக்கான அந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆண்களுக்கு. அது காரணமே நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் அதிகமா வேலைக்கு வந்து தங்களுடைய திறனை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுதான்.
1: ஆனா எப்பயுமே போட்டி ஆரோக்கியமானதுதான். போட்டி இல்லைன்னா அந்த இடத்துல சுவாரஸ்யம் இருக்காது. போட்டி இருந்தா ஒரு ஆரோக்கியமான ஒரு காம்படிஷன் இருக்கும் இல்லைங்களா?
0: உண்மையா சார். அதாவது நீயா நானா அப்படின்ட்டு ஆரோக்கியமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அந்த போட்டி போட்டோம்னா நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அந்த நம்ம யாரு அப்படிங்கறத நம்மளே சீர்தூக்கி பார்ப்பதற்கும் அந்த போட்டி மனப்பான்மை உதவி புரிகிறது. அது நூத்துல ஒரு வார்த்தை.
1: ஆமா, சூப்பர் சூப்பர், நன்றி. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. நீங்களும் பேசலாம் தொடர்களை, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஸோ இந்த நிமிஷம் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், இன்றைய சூழ்நிலையில ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு ஆணை என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் வந்து சொல்ற ஒரு நொண்டி சாக்கு தான், அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ பேசலாம், உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் பேசுங்க தொடரா நிகழ்ச்சியில.
2: கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடி, செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா. நிகழ்ச்சியில பேச வந்திருக்கும் அந்த தோழர் யாருங்கிறது என்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்கிறது அழைப்பது?
4: வணக்கம் சார், திருமண ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: வணக்கம் கண்ணன் சார், சொல்லுங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நொண்டி சாக்கா இல்லனா அப்படிதான் இருக்கா?
4: இல்லைங்க, நொண்டிசாக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எப்பயுமே சொல்றாங்க வேலை வாய்ப்புங்கிறது சரிசமமா தான் போயிட்டு இருக்கு, படிப்பு இடுப்பு எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா அலட்சியங்கிறது ஆண்கள்கிட்ட அதிகமா இருக்கு.
1: ஆண்கள்கிட்ட அலட்சியம் அதிகமா இருக்கு.
4: ஆமா, பாத்துக்கலாம் அப்படிங்கறது ஒரு, அதாவது ஃப்ரெண்ட் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கிறத 120 பேர் தாங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிறாங்க. மீதி பாத்தீங்கன்னா 80% படிக்கிற காலத்துல இருந்து வேலை வாய்ப்பு வரலுமே அலட்சியம் அதிகமா இருக்கு. ஒரு பெண்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அந்த வேலையை கச்சிதமா முடிச்சிருந்தா வெளியில வருவாங்க. அதே ஆண்கள்கிட்ட கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, எந்த நிறுவனத்திலயும் பாருங்க, மேக்சிமம் பெண்களுக்கு வாய்ப்பு நிறைய கொடுக்கறாங்க. ஏன்னா அந்த வேலையை அவங்க முடிச்சிடறாங்க.
1: ஓகே, ஆண்கள் சரியா செய்யாததுனால குடுக்கிற வாய்ப்புகள்.
4: ஆமா, ஆண்கள் வந்து சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது படிக்கிற காலத்துல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லா காலத்திலயுமே அது வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கணும். ஆனா பாத்துக்கலாம் அப்படிங்கறது, ஏதோ மத்தவங்க பேச்ச கேக்குறதே குறைவா இருக்கு சார். பெற்றோருடைய பேச்ச கேக்குறதே ஆண்கள் வந்து குறைவா இருக்கு. ஒரு அவங்க வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து படிக்க சொல்லி என்ன வேணும் அப்படின்னா, உடனே இதுல ஜாயின் பண்றோம் அதுல ஜாயின் பண்றோம் படிக்கணுங்கிறாங்க. ஆனா இவங்க அத வந்து இல்ல பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்.
1: ஓகே,
4: இந்த மாதிரி நிறைய இருக்கு சார்.
1: அதெல்லாம் இப்பதான் அதிகமாகதா இல்ல இதெல்லாம்
4: காலமாக காலமா இருக்கு? படிக்கிற ரிசல்ட்லயே பாருங்க நீங்க, நாம் ஆண்கள் 90% அவங்க 93%

0: பர்ஸ் அதான் படிப்பு விஷயத்திலே அந்த மாதிரி கொண்டு போய் வந்துட்டாங்க அவங்க. இத வந்து மாத்திக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். ஏன்னா ஆண்கள் வந்து போட்டி போடணும்னு நான் சொல்லுங்க, உனக்கு உண்டான வாய்ப்பு நீ ஏற்படுத்திங்க,
1: அதை விட்டு சொல்லாதீங்க.
0: ஆமா, எனக்கு வந்து எங்க போனாலும் பெண்களுக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு எல்லாம் கிடைக்கலப்பா அப்படின்னு நீயே சொல்ற. உன்னுடைய திறமையை பயன் காட்ட அவங்க கண்டிப்பா உனக்கு வேலை கொடுப்பாங்க.
1: கண்டிப்பா
0: பெண்களை வந்து நீ வந்து இது குறை சொல்லிட்டு உனக்கு வேலை கிடைக்கலங்கிற அவங்களுக்கு நீ குறை சொல்லாத.
1: அதாவது நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நாம சீர்தூக்கி பார்த்து சரி செஞ்சு நாம இம்ப்ரூவ் பண்றதை விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம நம்ம இடத்துல தான் இருப்போம், அவங்க மாட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க.
0: ஒரு சாதாரணமா ஒரு நிறுவனம் ஒரு நிறுவனத்துல பாத்தீங்கன்னா வச்சுங்க, காலையில ஒரு 10 மணிக்கு போறாங்கன்னா ஒரு 2 மணி வரலும் கூட ஆபீஸ்ல இருப்பாங்க அவங்க. இவங்க அதுக்குள்ள 2 டைம் வெளியில போயிட்டு வந்துருவாங்க. அதுல வந்து 100%-க்கு 10% பெண்கள் தான் வெளியில போவாங்க. ஆனா இதுல வந்து 80% ஆண்கள் வெளியில போயிட்டு வருவாங்க. அது எதுக்கு சொல்றேன்னா, அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கணும். கேம் பண்ணணும், அவங்க முடிச்சுட்டு எப்படா வெளியில போகணும்னு பெண்கள் இருப்பாங்க. இவங்க வந்து பாத்துக்கலாம்,
1: பாத்துக்கலாம், அதெல்லாம் லாமதான் நம்மள இப்படி பண்ணுது
0: அப்படிங்கிற. அதனால அந்த மாதிரி எண்ணத்தை மாத்திட்டு சரிசமமா அவங்களுக்கு கொடுக்கற வாய்ப்பும் நமக்கும் கிடைக்கணும், நாமளும் முன்னேறணுங்கிற ஒரு எய்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, இது ஆண் பெண்ணுன்னு ஒண்ணு இல்லைங்க, முன்னேற்றம் மட்டும்தான் குறிக்கோளா இருக்கணும்.
1: கண்டிப்பா, நிச்சயமா சார், நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்.
0: நன்றி சார்.
1: நன்றி, நன்றி. ஸோ எஃப்எம் பிரைன் போல நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பேசுங்க தொழா, ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம் அப்படின்னா ஸோ ஆண்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் சொல்கிற நொண்டி சாக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களோட கருத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் எஃப்எம் பிரைன் போல.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கூலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:15, 21 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் பிரைன் போல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழர். நிகழ்ச்சியில பேச வந்திருக்கும் அந்த தோழர் யாருங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து அழைப்பது?
1: வணக்கம் சார், நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் ஆசை தம்பி சார், நலம். நீங்கள் நலமா?
1: எல்லாரும் நலம் சார்.
0: சூப்பர், ஓகே. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம் அப்படின்றீங்களா இல்ல நொண்டி சாக்குன்றீங்களா?
1: அதாவது பெண்களுக்கு எல்லா விதத்திலயும் எல்லா இடத்துலயும் சரிசமா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா அப்படி என்றால் இல்லை.
0: அதுவே இல்லை அப்படின்னும் போது
1: அதுவே இல்லை. எப்படி சார் இன்னைக்கு படிப்புக்கு வந்து அவங்க முன்னாடி வந்துறாங்க? எப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களை எப்படியாவது படிக்க வச்சுறாங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு வீட்டுல இருக்கும்போது அவங்க எப்படியா படிச்சிடறாங்க. ஆண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு தோல் கொடுத்து உழைக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்றாங்க, அப்பாவுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, சிறு சிறு இதுல அவங்க படிப்பு கூட கொஞ்சம் தடைப்படுது. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை, அவங்க படிப்புல வந்து அவங்க முன்னேறிடுறாங்க. இருந்தாலும் ஆண்களுக்கு வேலை வாய்ப்புல வந்து எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு கிடைக்கிற வேலை கிடைக்குது. அதுல பெண்கள் போட்டியிட வந்தா யாருக்கு திறமை இருக்குதோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
0: கண்டிப்பா அதுதான் உண்மை. ஆமா, இங்க ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடு கிடையாது, யாருக்கு திறமை இருக்குன்றது மட்டும்தான்.
1: திறமையின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பெண்கள் சரிசமமா வர முடியலன்றதுக்காக தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்ட்டு இன்னைக்கு வரைக்கும் போராடுறோம். அப்படி எதுக்காக போராடுறோம்? அவங்க அப்படியாச்சும் அவங்களை கொண்டு வந்து முன்னேற்றம் பண்ணணும்ன்றதுக்காக தான். அதாவது 50% கூட இல்லைன்றனால அவங்களுக்கு ஒரு 30% அவங்களுக்குனே கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துலதான். அவங்களுக்கு இப்படியாச்சும் கொடுத்து, ஆண்கள் 70 பேர் இருக்காங்க, பெண்கள் 30 பேர் ஆச்சும் முன்னுக்கு வர வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் படிப்படியா வந்து 50% கொண்டுட்டு வரதுக்கு நாளாகும். இதுக்கே இப்ப நீங்க இத மாதிரி சொல்றீங்களே, அவங்க வந்து எல்லாத்துலயும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, அவங்க முந்தி வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது.
0: இதெல்லாம் வந்து ஒரு போலி பிம்பம் தான்.
1: போலி பிம்பம் தான் காரணம் இல்லைன்னா அப்படி இல்லை. ஏன் சார் நம்ம இதை

0: நினைச்சிருக்கும் சார். அன்று வேலு நாச்சியாரும் இவங்களும் வந்து போராட்டம், அதாவது மண்ணுக்காக அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த பெண்ணுக்காக நம்ம போராட்டம் பண்றோம், அவங்களுக்கு இடஒதுக்கு கொடுங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருக்க வேண்டாமா அந்த நேரத்துல?
1: என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இப்போ
0: இது போன்ற இதுல ஆண்கள் வந்து என்ன பண்ண, அவங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து இது போன்ற மீன் பேச்செல்லாம் விட்டுட்டு,
1: நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாம விட்டுட்டு, நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கான,
0: நம்மள நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நம்மள முத கொண்டுட்டு வரது, நாம இந்த தொடர் ஓட்டத்துல நம்ம முன்னே நிக்கணும். அவங்க கூட ஓடியாருங்கன்னு சொன்னா சார், எல்லாருக்குமே ஹெல்ப்ன்றது வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்ல, எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் பண்றாங்க, அது மாதிரி இந்த அட்வைஸ்ன்றது வந்து இருக்கணும் சார். அவங்களை முன்னேறதுக்கு நாம பாடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவங்களும் பண்ணணும்.
1: நன்றி, நன்றி சார், உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி.
0: தேங்க்யூ.
1: ஸோ நீங்களும் பேசலாம், பேசுங்க தொழா நிகழ்ச்சியில் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இன்றைய சூழ்நிலையில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கிறதா அப்படின்றதான் கேள்வி. ஒருவேளை ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஒரு ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் வந்து சும்மா சொல்கிற ஒரு நொண்டி சாக்கு தான். கிடைக்கிற வாய்ப்பை திறமைகளை அதிகமாக நம்ம பயன்படுத்தி அதை பாதுகாக்காமல், ஸோ இந்த மாதிரி நொண்டி சாக்குலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? பேசலாம், உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில்.
2: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கீங்க. பேசுங்க தொடர் நிகழ்ச்சிக்கு பேச வந்திருக்கோம் அந்த தொடர் யாருங்கிறது. ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார், நான் ஒரே ஊர்ல கங்காதரன் பேசுறேன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நொண்டி சாக்கா இல்ல அப்படிதான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
5: ரெண்டுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
1: ரெண்டுமே இல்ல. சோ இயல்பான ஒரு விஷயத்த வந்து நம்ம இவ்வளவு தூரம் பேசவே வேணாம், அப்படியே இயல்பிலேயே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான் இது அப்படின்றீங்க.
5: ஆமா, அதான் சார், தகுதிக்கு தந்த வேலை ஆண் பெண்ணுலாம் பாக உடனே கிடையாது. இந்த வேலை தான் ஆம்பளை செய்யணும் விட்டு பொம்பளை செய்யறேன், அது ஒரு காலத்துல இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அப்படிலாம் இல்ல. யார் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், வேலை வேலை நாம் கண் கூட பாக்குறோம் இல்லையா. இது ஆண்கள் தான் மட்டும்தான் செய்யற வேலை, இன்னைக்கு பெண்களும் செய்யறாங்க. அதனால வந்து என்ன சார், அது பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து என்ன படிக்கல தந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி வீட்டுலயே இருப்பாங்க. சுத்தி சுத்தி வருவாங்க, அவங்க வீட்டுல எவ்வளவு பேச்சுவாங்க அது வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப அப்படி கிடையாது சார், ஒரு ஃபுட் டெலிவரி அவன் படிச்சிருக்க படிக்கலாம், 8 மணி 1.5 டிகிரி வச்சிருப்பாப்ல, ஏதாவது ஒரு கொரியர் பாய்க்காங்க, எவ்வளவு ஏதாவது ஒரு வேலைக்கு போறாங்க, சொந்த காலில நிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது வந்து அது முன்னெல்லாம் சொல்லிருந்தேன், நொடித்தாக்க சொல்லிருக்கலாம், எது வேணாலும் சொல்லியிருந்திருக்கலாம், ஆனா இப்போ அப்படி இல்ல.
1: அப்படி எல்லாம் கிடையாது
5: கிடையாது. ஒரு நாங்க விசாரிப்போம் சார், நம்ம கடைக்கு வருவாங்க, என்ன ஃபுட் எல்லாரும் பண்றது கூட வர்றாங்க, கேட்டது சார் இது சம்பந்தம் இல்ல சார், சும்மா இருந்தா என்ன பண்றது, கடுப்படிக்குது, வீட்டுல பேச வேண்டியது, நமக்கும் லைஃப்
1: நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் நினைக்கிறாங்க.
5: ஆமா ஆமா, ஆனா படிப்பு விஷயத்துல வேணா என்ன பெண்ணா இருக்கலாம், பர்சன்டேஜ் அம்மா இருக்கலாம், ஆனா எங்க போனாலும் சரி தன்னோட ஒதுக்கு வந்துடுறாங்கல்ல, கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா. முன்னுக்கு வரணும்னு இப்ப நிறைய ஆண்களும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறதுனாலதான் எந்த எந்த வேலை கிடைச்சாலும் சரி, சாதாரண ஒரு வேலையா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும் அப்படி நீதுவெல்லாம் பார்க்காம சராசரி ஒரு யதார்த்த வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். பொறுத்த வரைக்கும் இதுதான் யதார்த்தம், இது சாக்கு, எதெல்லாம் எதுவுமே கணக்கு இல்ல.
1: ஓகே ஓகே, நன்றி
5: சார், இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும், ஆசை பண்றது என்னுடைய கருத்து.
1: நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
5: நன்றி சார்.
1: ஸோ நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம், இன்றைய சூழ்நிலையில ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குதா? அப்படி ஆமாம் நீங்க சொன்னீங்கன்னா, ஸோ அதுக்கு ஆனா என்ன செய்யணும்ன்றத சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் சும்மா சொல்ற நொண்டி சாக்கா, உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் பேசலாம், போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு பேசுங்க தொழா நிகழ்ச்சியில.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல. நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி பேசுங்க தோழா, ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம் சொல்லியிருந்தேன். இப்ப ஒரு தோழர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, யாருங்கிறது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்கிறது அழைப்பது?
3: வணக்கம் சார், ஆண்டவன் கல்யாணசுந்தரம் தான் சார்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ ஆண்கள் வந்து நொண்டிசாக்கு சொல்றாங்களா, இல்ல அப்படிதான் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா?
3: இல்ல சார், அதெல்லாம் நொண்டிசாக்கு தான் சார். நம்மள முன்னேறணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா முன்னேறலாம் சார். அதெல்லாம்
2: கிடையாது. இதெல்லாம் சும்மா நொண்டி சாக்குதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சோ பேசலாம் பேசுங்க தோழா நிகழ்ச்சியில.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு பேசுங்க தோழா. நேரம் 12:34 14 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்றைய பேசுங்க தோழா நிமிஷம் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய சூழ்நிலையில ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை ஆமா அப்படின்னா ஆண்கள் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். இல்லை இதெல்லாம் வந்து சும்மா சொல்ற நொண்டி சாக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ 5 தோழர்கள் பேசியிருந்தாங்க பேசுங்க தோழா நிகழ்ச்சியில். ஸோ அதில் 4 தோழர்கள் சந்திரசேகர், கண்ணன், ஆசை தம்பி மற்றும் கல்யாண சுந்தரம். ஸோ உங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வந்து நொண்டி சாக்கு தான், ஏன்னா இங்கே வந்து திறமைக்கு தான் வாய்ப்பு. ஸோ அதனால ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடுலாம் கிடையவே கிடையாது, அவங்கவுங்க திறமைக்கான வாய்ப்பு தான் கிடைக்குது, அதனால இதெல்லாம் சும்மா சொல்கிற நொண்டி சாக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கங்காதரன் சார் பேசும்போது மட்டும் என்ன சொன்னால், அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்லலை சார், நொண்டி சாக்கும் சொல்லலை, அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே இப்போ மாறிடுச்சு, அவங்கவுங்க அவங்களோட வேலையை முடிஞ்ச அளவுக்கு சரியாக செய்ய தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசின அனைத்து தோழர்களுக்கும் நிகழ்ச்சி கிடைத்த உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. ஸோ நிகழ்ச்சி நிறைவாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், வாய்ப்பு வரும்போது அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா இன்னொரு பக்கம் அப்படின்றது தான் கேள்வியா இருக்கும். ஸோ எனக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கலன்னு கேட்கறது கூடவே, அடுத்த வாய்ப்பு வரும்போது நான் தயாரா இருக்கிறேனா அப்படின்னு

ஒரு ஆண் தன்னைத்தானே கேட்டுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்ப இருக்கு. ஸோ பெண்கள் முன்னேற்றம் ஆண்களின் தோல்வியே கிடையவே கிடையாது. ஸோ போட்டி எப்போதுமே ஆரோக்கியமானதான். நம்ம முன்னாடியுமே பேசும்போது சொன்ன போட்டி எப்போதுமே ஆரோக்கியமானதான். ஸோ அதனால இங்கே ஆண் பெண் அப்படின்ற போட்டியெல்லாம் விட்டுட்டு ஸோ ஆரோக்கியமான போட்டியை அதை பாருங்க. அதே நேரத்தில் வாய்ப்புக்காக மட்டும் காத்திருக்காம வாய்ப்பு வந்தால் தயாராகவும் இருங்க, முடிஞ்சால் வாய்ப்பை உருவாக்கிக்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறும் நேரம் வந்தாச்சு. வரும் பாடலோடு பேசும் தொடர் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவளத்தில் அனல் மில் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிடமிருந்து நாள்தோறும் 2 லட்சம் பீப்பாய் டீசல் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப் எல் மந்தேப் வழியாக இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கான 60% டீசல் தற்போது வழங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து இந்த டீசல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வருடத்தில் 258 மில்லியன் டன் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனுடன் உலகிலேயே 4வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. நேபாள பெருவளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை அந்நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 13100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினரின் பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 1270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்புக்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். கிரிதி மருத்துவமனையில் இதயநோய் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று அதிகாலை காலமானதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவிற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுதில்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்துவதை கண்டறிந்துள்ள நிலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களிலிருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்ய அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சானி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அனைவருக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் பலன் சென்றடைய வழிவகை செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வரும் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள சேவை இயக்கம் நிகழ்ச்சியில் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைய உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டதை கொண்டாடும் வகையில் சேவை இயக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்தியப்பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஊங்கார், நாரோஜ், பராஜ் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மது அருந்தியதை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாட்டுடன் இணைந்த எண்ணெய் நிறுவனங்களின் இந்த கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னதாக ஈரான் கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாரா காலிஃபா உட்பட 12 பேருக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த எகிப்து நீதிமன்றம் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து புழக்கத்தில் விட்டதாக இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. எகிப்து சட்டத்தின்படி முஃப்தியின் மத ரீதியான ஒப்புதலை பெற்று இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27 தேதி கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்திருக்கிறது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விட்சாமா பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த டி செட்வால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஐதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை அமைச்சர் செயலர் திரு முகமது அபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். தொடர் கனமழையால் தலைநகர் தில்லியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் தில்லி மற்றும் தென்மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியின் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் பார்வையிட்டார். உத்தரகாண்ட் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ருத்ரபிரயாகில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவு தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ருத்ரபிரயாக் மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. சிக்கிமில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாகா தோசா சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேங் சுரங்கத்திற்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதால் தீஸ்தா, செக்காங் ஆறுகளில் பாறைகள் விழுந்து நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிர்ச்சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என மாங்கான் மாவட்டம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஜியாங் நகரில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10 மேற்பட்டோரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சவுதால் சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழையால் ஜியாங்சி மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 640 மேற்பட்டோர் ட்ரோன் உள்ளிட்ட நவீன எந்திரங்களுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5,300 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை சீனாவின் ஹீ ஜி திங், ரெங் ஜியாங் இணையை எதிர்கொள்கிறது. சிங்ஷானில் இப்போட்டி பிற்பகலில் நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுத்வியா குமார் சோனு இன்று மாரடைப்பால் காலமானார். நோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: தாய் அவனருகே சென்று மெதுவாக சொன்னாள், நீ அவன் பக்கமாகவே போக வேண்டும் அந்த்ரியுஷா. நிச்சயமாய் என்றான் ஹகோல். அம்மா, ஒன்று மட்டும் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கட்டும், நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் வரையிலும் ஒருவர் பக்கம் ஒருவராகத்தான் இருவருமே முன்னேறி செல்வோம், தெரிந்ததா? நீங்கள் இரண்டு பேரும் என்ன குசுகுசுக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே வந்தான் பாவல்.
2: ஒன்றுமில்லை பாஷா.
1: வேறொன்றுமில்லை, என்னை கொஞ்சம் நன்றாக முகத்தை கழுவி கொண்டு போக சொல்கிறாள். அப்படி போனால்தான் பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து மயங்குவார்கள் என்று கூறிக்கொண்டே ஹகோல் முகம் கை கழுவுவதற்காக வாசற்பக்கத்திற்கு சென்றான். துயில் கலைந்து ஆணியில் சேர விரைந்து வாரும் தோழர்காள் என்று லேசாக பாடினாள் பாவல். நேரமாக ஆக பொழுதும் நன்கு புலர்ந்து வானம் நிர்மலமாயிற்று. மேகத்திரள்கள் காற்றால் தள்ளப்பட்டு ஒதுங்கி ஓடிவிட்டன. சாப்பாட்டு மேஜையை தயார் செய்யும் போது தாய் எதையெதையோ எண்ணி தலையை அசைத்துக் கொண்டாள். அவளுக்கு எல்லாம் ஒரே அதிசயமாயிருந்தது. அவர்கள் இருவரும் அன்று காலையில் கேலியும் கிண்டலுமாய் சிரித்து பேசி பொழுதை போக்கினார்கள். ஆனால் நண்பகலில் அவர்களுக்கு என்ன ஆபத்து காத்திருக்கிறது என்பதோ அவருக்கும் தெரியாது. இருந்தாலும் அவள் அதனால் கலவரம் அடையவில்லை. அமைதியாகவும் குஷியாகவும் தான் இருந்தாள். காத்திருக்கும் நேரத்தை குறைப்பதற்கென்று நெடுநேரம் தேநீர் அருந்தினார்கள். பாவல் தனது கோப்பையிலிருந்து சர்க்கரையை வழக்கம் போலவே மிகவும் மெதுவாக கலக்கி கரைத்தான். ரொட்டியின் மீது உப்பை சரிசமமாக தூவிக்கொண்டான். அதுதான் அவனுக்கு எப்போதும் பிடித்த பொருள். ஹகோல் மேஜைக்கடியில் கால்களை அப்படியும் இப்படியும் மாற்றி மாற்றி வைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு தன் கால்களை எப்படி வைத்தாலும் சௌகரியமாயிருப்பதாக தோன்றவில்லை. தேநீரில் பட்டு பிரதிபலிக்கும் சூரிய ஒளி சுவரிலும் முகட்டிலும் ஆடி அசைந்து நர்த்தனம் புரிவதையே பார்த்து கொண்டிருந்தான். நான் 10 வயது பயனாக இருக்கும்போது எனக்கு சூரியனை ஓர் கண்ணாடி கிளாஸுக்குள் பிடித்து வைத்திட வேண்டும் என்ற ஆசை இருந்ததுண்டு என்றான் அவன். எனவே நான் ஒரு கிளாஸை எடுத்துக்கொண்டு சூரியன் விழும் இடத்திற்கு சென்று கண்ணாடி கிளாஸால் டபக் என்று அமுக்கி பிடித்தேன். கண்ணாடி உடைந்து என் கையில்தான் காயம்பட்டது. அத்துடன் வீட்டிலும் அடி வேறு விழுந்தது. அடிப்பட்ட பிறகு நான் வீட்டு முற்றத்திற்கு வந்தேன். அப்போது சூரியன் ஒரு சேற்று குட்டையில் தெரிந்தது. உடனே என் ஆத்திரத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த சூரியனை மிதி மிதி என்று மிதித்து தள்ளிவிட்டேன். என் மேல் காலெல்லாம் சேறு தெரித்து பாழாயிற்று. இதற்காக நான் மீண்டும் ஒரு முறை அடி வாங்கினேன். அந்த சூரியனை பழிவாங்க எனக்கு ஒரே ஒரு வழிதான் பட்டது. சூரியனை பார்த்து நாக்கை துருத்தி வக்கனை காட்டினேன். ஏய் சிவந்த தலை பிசாசே, எனக்கு இந்த அடி ஒன்றும் வலிக்கவே இல்லை, வலிக்கவே இல்லை என்று கத்தினேன். அதில் எனக்கு ஓரளவு ஆறுதல் கிடைத்தது. நீ ஏன் அதை சிவந்த தலை பிசாசு என்றாய் என்று கேட்டு சிரித்தான் பாவல். அதற்கு காரணம் வேறு. எனக்கு வீட்டுக்கு எதிர்த்தாற்போல் ஒரு பெரிய சிவந்த தலை கொல்லன் இருந்தான். அவன் தாடியும் சிவப்பு, அவன் ஒரு குஷி பேர்வழி, அன்பானவன். சூரியன் அவனைப் போலவே இருந்ததாக எனக்கு தோன்றியது. தாய்க்கு இந்த வேடிக்கை பேச்சுகளை கேட்பதற்கு பொறுமை இல்லை. எனவே அவள் பொறுமை இழந்து கேட்டாள், இன்றைக்கு நீங்கள் எப்படி அணிவகுத்து போகப் போகிறீர்கள்? அதை பற்றி ஏன் பேசவில்லை? அதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி ஏற்பாடாகிவிட்டது. அதை இப்போது போட்டு குழப்புவானேன் என்று அமைதியாக சொன்னான் ஹகோல். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தால் நாங்கள்லாம் கைதாகிவிட்டாலும் நிக்கோலாய் இவனாவிச் உன்னிடம் வந்து இனி ஆக வேண்டியதை கூறுவானம்மா. ரொம்ப நல்லது என்று பெருமூச்சுடன் சொன்னாள் தாய். நான் கொஞ்ச நேரம் உலாவி விட்டு வந்தால் என்ன என்று ஏதோ நினைவாய் சொன்னான் பாவல். இப்போது வீட்டிலேயே இருப்பதுதான் நல்லது. நேரம் வருவதற்கு முன்னாலேயே போலீஸ்காரர்களின் கண்களை ஏன் உறுத்த வேண்டும் என்றாள். உன்னை அவர்களுக்கு ஏற்கனவே நன்றாய் தெரியும் என்றான் அந்திரே. ஃபியோதர் மாசன் அவசர அவசரமாக உள்ளே வந்தான். அவனது முகம் பிரகாசமுற்று கண்ணங்கள் சிவந்து காணப்பட்டன. அவனது ஆனந்தமயமான உத்வேகம் அவர்களது காத்து கிடக்கும் சங்கடத்தை தளர்த்தியது. எல்லாம் ஆரம்பமாகிவிட்டது. ஜனங்கள் எழுச்சி பெற்று விட்டார்கள். முகங்கள் எல்லாம் வெட்டறிவாள் மாதிரி கூர்மை பெற்று பிரகாசிக்க அவர்கள் தெருவிலே வந்து கூடிவிட்டார்கள். நிக்கோலாய் வெனோஷ்செகோவ், வசீலி குசேவ், சமோலவ் எல்லோரும் தொழிற்சாலை வாசலில் நின்று கொண்டு பிரசங்கம் செய்கிறார்கள். எவ்வளவு தொழிலாளர்கள் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டார்கள். வாருங்கள், போவதற்கு

0: நேரமாகிவிட்டது. அப்போதே மணி பத்தடித்து விட்டது என்றான் அவன். சரி, நான் போகிறேன் என்று உறுதியாக சொன்னான் பாவல். பாருங்களேன், மத்தியானத்திற்கு மேல் தொழிற்சாலையில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வெளிவந்து விடுவார்கள் என்றான் ஃபியோதர். அவன் ஓடினான். அவன் காற்றில் எரியும் மெழுகுவத்தை மாதிரி இருக்கிறான் என்றாள் தாய். பிறகு அவள் அங்கிருந்து எழுந்து சமையல் அறைக்குள் உடை மாற்றிக்கொள்ள போனாள். எங்கே புறப்படுகிறீர்கள் அம்மா என்று கேட்டான் அந்திரே. உங்களோடுதான் என்று பதில் அளித்தாள் தாய். அந்திரே தன் மீசையை இழுத்து விட்டவாறே பாவலை பார்த்தான். பாவல் தனது தலைமயிரை பலமாக கூதி விட்டவாறே தாயிடம் போனான். அம்மா, நானும் உன்னிடம் எதுவும் பேச மாட்டேன். நீயும் என்னிடம் எதுவும் பேசக்கூடாது. சரிதானே? ரொம்ப சரி, ரொம்ப ரொம்ப சரி. கடவுள் உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்று முணகினாள் அவள். அவள் வெளியே வந்தபோது எங்கு பார்த்தாலும் அவள் எதிர்பார்த்த இறைச்சல், உத்வேகமயமான ஜனங்களின் கூச்சல் நிறைந்து ஒலித்தது. வாசல் நடைகளிலும் ஜன்னல்களிலும் கூட்டம் கூட்டமாக நின்றவாறு பாவலையும் அந்திரேயையும் ஜனங்கள் ஆவல் நிறைந்த கண்களுடன் பார்ப்பதைக் கண்டதும் அவளது கண்கள் இருண்டு அந்த இருளில் ஏதோ ஒரு புது நிற ஒளி நிழலிட்டு ஆடுவது போல் அவளுக்கு தோன்றிற்று. ஜனங்கள் அவர்களோடு குசலம் விசாரித்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அன்று சேமம் விசாரித்த பாவனையில் ஏதோ ஒரு புதிய அர்த்தம் போதித்திருப்பதாக தோன்றியது. அவர்கள் அமைதியோடு சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் அரை குறையாக விழுந்தன. அதோ தலைவர்கள் பேசுகிறார்கள். நமக்கு தலைவர்கள் யாரென்றே தெரியாது. நான் ஒன்றும் தப்பாய் சொல்லவில்லையே. வேறொரு வாசலிலிருந்து யாரோ உரக்க சத்தமிட்டு சொன்னார்கள். போலீசார் அவர்களை பிடித்துக் கொண்டு போய்விடுவார்கள். அத்துடன் அவர்கள் தொலைந்தார்கள். அவர்கள்தான் ஏற்கனவே இவர்களை கொண்டு போனார்களே. ஒரு பெண்ணின் அழுகுரல் சத்தம் ஜன்னல் வழியாக பாய்ந்து வந்து தெருவில் எதிரொலித்தது. நீ செய்ய போகிற காரியத்தை யோசித்துப்பார். நீ ஒன்றும் கல்யாணமாகாத தனிக்கட்டை பிரம்மச்சாரி இல்லை. அவர்கள் அந்த காலில்லாத ஜோசிமல் வீட்டின் முன்பாக சென்றார்கள். ஜோசிமல் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது காலை முறித்து கொண்டு விட்டான். அதிலிருந்து அவன் கால் இல்லாதவனாய் இருந்தான். தொழிற்சாலை மாதா மாதம் அவனுக்கு கொடுக்கும் ஓய்வு சம்பளத்தில் காலம் தள்ளி வருபவன் அவன். பாவல் என்று தன் தலையை ஜன்னல் வழியாக வெளியே நீட்டிக்கொண்டு கத்தினான் அவன். அடே போக்கிரி, அவர்கள் உன் கழுத்தை முறித்து விடுவார்களாடா. உனக்கு என்ன நேர போகிறது பார். தாய் ஒரு கணம் நடுநடுங்கி பிரம்மையடித்து நின்றாள். அவள் உள்ளத்தில் கூர்மையான கோப உணர்ச்சி ஒரு கணம் ஊடுருவி சென்றது. அவள் கொழுத்து தொளத்தொளத்த முகத்தை பார்த்தாள். அவன் ஏதோ திட்டிவிட்டு தலையை உள்ளே இழுத்து கொண்டான். அவள் வெகு வேகமாக நடந்து சென்று தன் மகனை எட்டி பிடித்தாள். அவனுக்கு பின்னாலேயே நடந்தாள். கொஞ்சம் கூட பிந்தாமல் நடக்க முயன்றாள். பாவலும் அந்திரேயும் எதை பற்றியும் கவலை கொண்டதாகவோ கவனித்ததாகவோ தெரியவில்லை. அவர்களை குறித்து சொல்லப்படும் பேச்சுக்கள் கூட அவர்கள் காதில் விழவில்லை. அவர்கள் அமைதியாகவும் அவசரம் இல்லாமலும் நடந்து சென்றார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
5: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
4: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
6: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
4: பின்றாங்கப்பா.
7: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
8: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
9: என்ன சொல்ற அந்த அஞ்சு கொலையும் பண்ணதே நான் தான்.
10: வெளியில போக
9: விடுற, வெளியே போக விடுற.
11: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
12: தொடர்வது செய்தி சுருக்கம்.
13: வணக்கம்.
10: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி.

வணக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். இவர் ஏற்கனவே 2017 அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியாவின் காலாண்டு வளர்ச்சி 7.8% இருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு பேசினார். விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் SIPAS திட்டத்தின் கீழ் சுற்றுலாத்துறை, கல்வி மற்றும் தொழில்துறையை இணைத்தல், இந்திய மற்றும் ஐரோப்பிய கண்ணோட்டங்கள் என்ற தலைப்பிலான சர்வதேச மாநாடு 2026 நடைபெறவுள்ளது. இம்மாநாடு நாளை பிற்பகல் 3 தொடங்கி வரும் 11 வரை நடைபெறும். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் தொழில்நுட்பம், நிலைத்தன்மை மற்றும் தொழில் கூட்டாண்மையை மேம்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இத்திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதோடு நவீன ஆய்வகங்களும் நிறுவப்பட உள்ளன. இதன் மூலம் 577 மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பயன்பெறுவர். இதற்கான கையேட்டை துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு வெளியிட்டார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் சீன இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். மகளிர் மட்டும் பங்கேற்கும் ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே வெற்றி. மகளிர் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில மகளிர் நீங்க உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸி, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரோ இல்ல மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை பிரைன் போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியின் துவக்கமாக விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், பாண்டன் ஜெயா பேசுறேன், நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் ஜெயா மேடம், நலம், நீங்கள் நலமா? ஓகே மேடம், சொல்லுங்க நிகழ்ச்சியில இந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சாங்
1: படம் அண்ணாமலை சார், பாடல் வெற்றி நிச்சயம்.
0: பாடல் வெற்றி நிச்சயம், சூப்பர். உங்களுக்கான பாடல் வருது அண்ணாமலை திரைப்படத்துல இருந்து, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணது
1: சார், என் ஃப்ரெண்டுங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணிடுறேன் சார், எஃப்எம் ஃப்ரெண்டுங்களுக்கு சார். பேர் மட்டும் சொல்லிட்டேன் சார், கடகரன் சொல்லிடுறேன்.
0: சொல்லிடுங்க.
1: வெண்ணிலா மேம், கலா மேம், கலைவாணி மேம், பர்வீன் மேம், கேதராப்பட்டி தமிழ்ச்செல்வி மேம், ஜான்சி மேம், ஹேமலதா மேம், இந்த எல்லாத்தையும்
0: எல்லாருக்காகவுமே அண்ணாமலை படத்துல இருந்து பாடல் கேட்டலாம். நன்றி,
1: உங்களுக்காகவும்
0: நன்றி, நன்றி மேடம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்ட ரசிச்சிருக்கேன். ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார். நலமா?
0: வணக்கம், நலம். யார் இங்கிருந்து?
1: ஆரவேல் இரஞ்சாவடி முத்தாள் வேலியப்பன் பேசுறேன் சார்.
0: வணக்கமா, சொல்லுங்க. நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்?
1: அன்பு சகோதரில இருந்து முத்துக்கு முத்தாக போடுங்க சார்.
0: ஓகேவா, கால் பண்ணுங்க. நன்றி, உங்களுக்கான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரம் ரெயின்போ.
1: மிக்க நன்றி சார்.
0: நன்றிமா, நன்றி. ஸோ நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம் மகளிர். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்கள் 2271 760 2271 770 என்ற எண்களுக்கு.

0: எஃப்எம் பிரைன் வோ 102.8 நீங்கள் கேட்ட டிஸ்ட்ரிக் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே மகளிர். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்வது யார் இங்கிருந்து?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசு சார். நலமா?
0: கலா மேடம் நலம், நீங்கள் நலமா?
1: நானும் நலமா இருக்கேன்
0: சார். ஓகே மேடம், என்ன சாங் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில்?
1: கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து பாசமுள்ள பாண்டியரே உங்களுக்காக நம்ம எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறோம்.
0: தேங்க்யூ கால் பண்ணது, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருக்காகவும் கேட்டலாம். நன்றி நன்றி.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்ட ரெஸ்ட் நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதே, மகளிர் உங்கள் சாய்ஸ். மகளிர் மட்டும் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் மகளிர் நீங்க உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரில் மொபைல் போன் வந்து ட்ரை பண்ணலாம், 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்க மாதிரி பலர். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார் இங்கிறது?
1: சந்தை நாயகன் வெற்றி சாருக்கு மதியம் வணக்கம். கடலூர்ல இருந்து வெல்லா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் வெண்ணிலா மேடம். நலம். சோ
1: நீங்களும் நலம். நலம் சார். எனக்கு வந்து உடன்பிறப்புல இருந்து இப்ப கேட்டாங்களே, ஜெயா மேடம், கலா மேடம், கலைவாணி மேடம், தமிழரசி, ரெண்டு தமிழரசி இருப்பாங்க, பர்வீன் மேடம். இப்ப அப்புறம் வந்து பிரேமலதாவும் அவங்க பேரு, இன்னும் ரெண்டு பேரும் அவங்க எல்லாருக்கும், சசிகலா, தேகராஜா, அவங்க எல்லாருக்காகவும் இந்த பாட்டை கிரியேட் பண்ணுவாங்க மேடம். நன்றி சொல்ல அந்த பாட்டு.
0: நன்றி சொல்ல. எந்த படத்துல இருந்து? உடன்பிறப்பு
1: படத்துல இருந்து.
0: ஓகே ஓகே ஓகே மேடம்.
1: எல்லாருக்காகவும், உங்களுக்காகவும், ஆர்ஜி, அனைத்து ஆர்ஜிகளுக்காகவும் கேக்குறேன்.
0: நன்றி மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்கள் கேட்டு ரசிச்சு இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நேரம் 1:26:53 நொடிகள் ஆயிடுச்சு. ஸோ நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர் ஹாய் ஹலோ வணக்கம் யார் இங்கிருந்து?
1: வணக்கம்
0: வணக்கம்
1: பாளையத்துல இருந்து அனுஷியா பேசுறது.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க என்ன சாங் வேணும், எந்த மூவில இருந்து?
1: எனக்கு தேதி நேன் வந்ததுல இருந்து ஆல்ஸ் மலை காட்டு அந்த சாங் வேணும்.
0: சூப்பர் சூப்பர், உங்களுக்கான பாடல் வருது, கால் பண்ணது நன்றி மேடம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க் யூ,
0: நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ரொம்ப பேசி ஃபோன் இருங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு. ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹாய் ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
3: நாலுமூர்ல இருந்து தரண்யா பேசுறேன்.
2: வணக்கம் தரண்யா, சொல்லுங்க என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
3: அடடா மழடா பாட்டு வேணும். பையா படத்துல இருந்து.
2: பையா படத்துல இருந்து அடடா மழடா சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போல கால் பண்ணதுக்கு நன்றி.
3: தேங்க்ஸ்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ஹாய்ஸ் நிகதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்மா, சொல்லுங்க, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஜானி படத்துல இருந்து
0: ஓகேம்மா, கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வருது, என்ஜாய் பண்ணுங்க. ஜானி படத்துல
1: நன்றிப்பா.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் போ 1.8 நீங்க கேட்டுக்கிட்டு. ஹாய் ஸ்நேகிதே மக்களே, உங்கள் சாய்ஸ் நேரம் 1:42 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இருக்கிறது?
1: வணக்கம் சார், செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் மேடம், நான் நலம், நீங்கள் நலமா?
1: நலமா இருக்கேன்
0: சார். மேடம் சொல்லுங்க, என்ன சாங் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து என்ன செய்ய மச்சான், சோறு கொண்டு போற புள்ள கொஞ்சம் சும்மா இருக்கு. அந்த சாங் வந்து நம்ம எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணிடுங்க சார், உங்களுக்காகவும்
0: அனைவருக்காகவும். ஓகே, எல்லாருக்காகவும் கேட்டலாம். என்ன செய்ய மச்சான் திரைப்படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடலை. நன்றி.
1: தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம், நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு ரசிக்க வந்து நிகழ்ச்சி ஹாஸ் நிகதே மகளிர். உங்கள் ஜெயஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் மழைப்பாளர், ஹலோ வணக்கம். யாருங்க இருந்து?
1: வணக்கம் சார், பர்வீன் திருநாமலை.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணணும் நிகழ்ச்சியில?
1: சக்கரதேவன் படத்துல வந்து தண்ணீர் குடம் கொண்ட பாட்டு. இது வந்து நம்ம மகளிர் உங்கள் சேர்த்து வர அத்தனை மகளிர் தோழிகளுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மற்றும் புதுசாக கேட்கிற அத்தனை நேர்களுக்கும் இந்த சாங்.
0: ஸோ எல்லாருக்காகவும் கேட்டலாம், கால் பண்ணி
1: கண்டிப்பாக.
0: நன்றி,
1: தேங்க்யூ சார்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்நேகிதே மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம்.
3: ஆனத்தூர்ல இருந்து சுலோசனா பேசுறேன்.
2: வணக்கம் மேடம், சொல்லுங்க, எந்த சாங் வேணும் உங்களுக்கு?
3: நினைத்தேன் வந்தாய் படத்துல இருந்து மல்லிகையே மல்லிகையே சாங் வேணும்.
2: ஓகே மேடம், கால் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: தேங்க்யூ, தேங்க்யூ சார்.

நேரம் 1:58, 9 ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நேர்வு தரத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. வரும் பாடலோடு ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய ஞாயிறு மதிய வணக்கம் நேயர்களே, வீக் டேஸில் இருந்த ஓட்டம், வேலை, டென்ஷன், அவசரம், இன்னைக்கு இதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். ஏன்னா இது உங்களுடைய வீக்கெண்டு, ரிலாக்ஸ் பண்ணலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நமக்கு பிடிச்ச பழைய பாடல்களை கேட்டு மனசை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நம்ம மனசுக்கு பிடிச்ச அந்த பழைய பாடல்களை தேடி போகக்கூடிய ஒரு ஷோ தான் நம்ம காலத்தை வென்ற கானங்கள். ஒரு பாடல் ஒலிக்கும், ஒரு நினைவு வரும், அது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிரிப்பு வரும், சில நேரத்தில் அதெல்லாம் யோசித்து பார்த்து ஒரு சின்ன ஏக்கம் கூட வரும். அதுதாங்க பழைய பாடல்கள் கிட்ட இருக்க மேஜிக். வாங்க இந்த சண்டே ஆஃப்டர்நூனை காலத்தை வென்ற கானங்களோட ஜாலியாக கொண்டாடுவோம். இந்த ஷோக்காக நான் உங்கள் ஆர்ஜே தமிழ். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. தொடக்கமாக பாடல் கேட்கலாம். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருக்காங்க பி. சுசீலா.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: முதல் பாடலை கேட்டோம். வார்த்தையா, வரிகளா, இல்ல மொழியா, இல்ல அந்த ஒளியா அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் கேட்கும்போது ஒரு பரிதவிப்பு, ஒரு ஏக்கம், ஒரு சந்தோஷம் அப்படின்னு நான் இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு மேஜிக் அடுத்த பாடலில் கேட்கலாம். பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியிருப்பவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுசீலா.

பச்சை விளக்குலேருந்து பாடல் ஒழிச்சது இல்லையா, அந்த பாடலை பாடியிருந்தவங்க பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல் ஆரீஸ்வரி. பி வி ஸ்ரீனிவாஸோட குரலில் ஒரு காந்தம் இருக்குது, அதுவும் காதல் பாடல்கள் கேட்கும்போது ஒரு ரம்யமான உணர்வு வரும்னு சொன்னால் அது மிகையே இல்லை. அதே வகையில் அடுத்த பாடல் நாம் கேட்க போகிறோம் 1000 ரூபாய் படத்துலேருந்து. பாடலை பாடியிருக்காங்க பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா. பழைய பாடல்களின் இனிமையான இசைப்பெட்டகம் இது, எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 2:30 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.0 காலத்தை வென்ற கானங்கள் கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. நம்ம எப்பவுமே எங்கேயாவது போயிட்டே இருக்கும்போது, ஒரு பயணமோ இல்லை வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று வரும். அந்த டைமில் என்ன பண்ணோம்னா நமக்காக ஒரு சில டைம் மணித்துளிகள் வந்து நாம் யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லலாம். அதை யூஸ் பண்ணிக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நாம் எதுக்கு மொதல் ப்ரையாரிட்டி கொடுப்போம்னா நாம் மியூசிக் கேட்கறதுக்கு தான். ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்லை வெளியில் பஸ்ஸில் போகும்போதோ பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அந்த ஹெட்செட்டோடு இருப்பாங்க, இல்லை ஏதோ ஃபோனில் பாட்டு கேட்டுட்ருப்பாங்க. அந்த ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்லேயும் நமக்கு முத முத ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச பாடல் தான். அந்த மாதிரியான பழைய பாடல்களை கேட்டுட்ருக்கோம் காலத்தை வென்ற கானங்களில். அடுத்த பாடல் வருது தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து.

ஹலோ லிசனர்ஸ், நம்ம எஃப்எம் ரெயின்போல இன்னைக்கு நைட் 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி இருக்கு. ஸோ கேட்க தவறாதீங்க. டோன்ட் மிஸ் இட் இன் எஃப்எம் ரெயின்போ இன்னைக்கு நைட் 7:30 இந்த நிகழ்ச்சியை. சண்டே மதியான நேரம், ஓல்டு சாங்ஸ், கோல்டன் மெமரி, ஹாப்பி மூமெண்ட்ஸ்னு ஜாலியாக போயிட்டுருக்கு நம்ம காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி. டைம் 2:35, 8:00 ஆகிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள். எப்பவுமே நமக்கு மகிழ்ச்சியை தரத்துக்கு ஒரு சின்ன தூண்டுதல்னு சொன்னோம்னா அது சிரிப்பு. ஸோ இந்த பாடலை கேளுங்க, நீங்களும் மகிழ்ச்சியாகவும் சிரிப்போடும் இருப்பீங்க. கேட்கலாம் கை கொடுத்த தெய்வம் படத்திலிருந்து பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 2:40 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள். பல வருடங்கள் கழிஞ்சு நம்ம மனசை விட்டு மறையாத ஒரு பாடலை கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த தருணத்தை அது அழகாக்கும். சில யோசனைகளை கொண்டு வந்து அந்த யோசனைகளையும் அழகாக்கும். என்ன அழகு அழகுன்னு நிறைய வருதுன்னு கேட்குறீங்களா? நம்ம நிகழ்ச்சியில் வர பாடலும் அழகு தான். பாடல் கேட்கலாம். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:44 28 கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள். மதிய வெயில் நேரத்தில் மனசை மயிலிறகால வருடக்கூடிய பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த பாடல் வருது பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து.

இதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் வருது சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

நம்ம காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு தருணத்தையும், ஏதோ ஒரு சந்தோஷத்தையும், ஏதோ ஒரு ஏக்கத்தையும், ஏதோ ஒரு மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கும்னு நினச்சிருக்கேன். வந்த பாடல்களோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வரும் பாடலுடன் நம்ம காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்கள மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

நேரம் 3:01 நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அட்டகாசமான வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் ஷோக்கு உங்களை வரவேற்கிறது. நான் உங்க அன்பு தோழன் தமிழ். சின்ன சின்ன குரல்கள், ஆனா அதுக்குள்ள இருக்கும் திறமையோ ரொம்ப பெருசுங்க. ஒரு குட்டி பாடல் பாடலாம், இல்ல ஒரு அழகான கதை சொல்லலாம், இல்ல அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பெஷல் டேலண்ட், என்ன இப்படி பேசுவேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம் ரெயின்போல வயசு ஒரு தடை இல்ல, தயக்கமும் ஒரு தடை இல்லைங்க. உங்க டேலண்ட் தான் எஃப்எம் ரெயின்போக்கு முக்கியம். அதனால குட்டீஸ் போனை எடுங்க, எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, உங்க குரலை இந்த ஊருக்கே கேட்க வைங்க, உங்க கற்பனைக்கு ஒரு சிறகு கொடுங்க. பாட போறீங்களா, இல்ல கதை சொல்ல போறீங்களா, இல்ல பேச போறீங்களா, எதுவா இருந்தாலும் இந்த எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் மேடை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம குட்டி நட்சத்திரங்கள் கால் பண்ண வேண்டியதுக்கு நம்பர் நான் சொல்லிடணும் இல்லையா? அந்த நம்பர் என்ன அப்படின்னா 2271760 மற்றொரு எண் 2271777. நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற இந்த முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்க கற்பனைகளுக்கு சிறகு கொடுங்க. நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்க இந்த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ்.

0: ரெயின்போ கிட்ஸ் ஷோ கேட்டுட்ருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கிட்ஸ் டேலண்ட் ஷோ. நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் ஃபர்ஸ்ட் லிசனர், அந்த குட்டி லிசனர் யார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு? பார்வேந்தன். பார்வேந்தன் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: I am from
0: Pennadam. பார்வேந்தன் பேர் தமிழ்ல இருக்கு, ஆனா ஆன்சர் மட்டும் I am from Pennadam இங்கிலீஷ்ல இருக்கு. சரி, உங்க பேர் நல்லா இருக்கு. யார் வச்சாங்க இந்த பேரு?
1: அம்மா.
0: அம்மா வச்சாங்களா? ஓகே. சரி, எஃப்எம் ரெயின்போல இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாட்டா, ரைம்ஸா, கதையா, எது சொல்ல போறீங்க?
1: பாட்டும்
0: ஸ்டோரியும். சூப்பர், டபுள் தமாக்கா போல. சரி சொல்லுங்க, பாட்டு பாடுங்க முதல்ல.

0: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பரா இருந்தது. இது என்ன ஸ்கூல்ல இங்கிலீஷ் புக்ல வர ரைம்ஸ் பாட்டா? சூப்பரா சொன்னீங்க. ஓகே அடுத்தது ஏதோ ஸ்டோரி சொல்ல போறேன்னு
1: சொன்னீங்களே,
0: சொல்லுங்க.
1: ஒரு சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கம் எதுக்குமே பயப்படாம போய் எருமை

0: ஆடலாச்சு சாப்பிடுமா ஒரு நாளே. அப்போ நாளே ஒரு குட்டி மான் மட்டும் தனியா வந்துச்சான். அப்பா இந்த மானை அப்படின்னு பார்த்தா அந்த மானோட அம்மாவும் கூட வந்துட்டான். அப்புறம் அது மட்டும் சுத்தி தேடிச்சான் காட்டுல. அப்ப ரொம்ப பசி இருக்கா. அப்ப ஒரு பறவை வந்துச்சான். அந்த பறவை சின்னதா ஒரு கூடு கட்ட கீழே ஒரு கூடு கட்ட. அப்ப அந்த பறவை நடந்து நடந்து போச்சான். அது பின்னாடியே அந்த லயன் போச்சான். அப்ப அந்த லயனு, சரி இது போற புள்ளியா நம்ம டைம் ஆயிடும், நீ சாப்பிட்டலான்னு அப்படின்னு சொல்லிச்சா. அப்ப பண்ணவா அது கேட்டு பறந்து போயிச்சா.
1: இதுதான் கதையா? சூப்பரா இருக்கு. யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த கதைய?
0: யாருமே சொல்லி கொடுக்கல.
1: யாருமே சொல்லி கொடுக்காம இந்த கதை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
0: நாங்களே பிரைன்ல யோசிச்சு வச்சு சொன்னா.
1: நீங்களே பிரைன்ல யோசிச்சு வச்சு சொன்னீங்களா? நீங்க யோசிச்சு சொன்ன கதை சூப்பரா இருந்தது. எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள்.
0: நன்றி
1: நன்றி. தேங்க்யூ. இப்போ வந்த முதல் குழந்தை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ரைம்ஸ் பாடினாங்க. ரைம்ஸ் பாடி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று சொன்னாங்க, சிங்கக்கதை அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கக்கதை அது எங்கெங்கேயோ போச்சு, கடைசியில் எங்கேயோ முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானே பிரெயினில் யோசிச்சேன்னு. ஸோ இது போல் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் ஒரு சில கற்பனைகள் இருக்கும். கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதை எஃப்எம் பிரெயின் போல் வெளிப்படுத்த கால் பண்ணுங்கள். 2271760 மற்றொரு 2271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணி.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
4: People want to scream, all the people want to shout, all the people want to cheer.

0: ஷாட் நிக்கடா இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணா

0: நேரம் 3:18 49 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சிய. இது கிட்ஸ் டேலண்ட் ஷோன்னு சொல்லியிருந்தேன். முதல்ல ஒரு குழந்தை வந்திருந்தாங்க, அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ லைனில் ஒரு குழந்தை இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க யாருங்கிறது பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க எஃப்எம் ரெயின்போலன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்கிறது யாரு? ஓகே, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? பாண்டிச்சேரி வெங்கடா நகர். ஐயோ, அது கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஓகே, எஃப்எம் ரெயின்போல என்ன சொல்ல போறீங்க? மூதுரை. சரி, அதுக்கு முன்னாடி மாமா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு கேட்கலாமா? இப்ப போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவீங்க, இன்னைக்கு சண்டே இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங்ல ஃப்ரீயா இருப்பீங்க இல்லையா? அந்த டைம்ல தம்பி என்ன ஹாபிஸ் இருக்கும், தம்பிக்கு ஹாபிஸ் என்ன? விளையாடுவீங்களா? பால் விளையாடுவீங்க? கிரிக்கெட்டா இல்ல சும்மா தூக்கி போட்டு விளையாடுற மாதிரியா? தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சு விளையாடுவீங்களா? மாமாவையும் சேர்த்துக்குவீங்களா விளையாடுறதுக்கு? ஓகே, இப்ப நீங்க ஸ்கூல்ல விளையாடும் போது உங்களுக்கு யார் யார் கூட விளையாடுவீங்க, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஹலோ, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? சரி, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துறீங்களா? நீங்களே என் ஃப்ரெண்டா வரீங்களா? ஓகே, ரொம்ப சூப்பரான ஃப்ரெண்டு தான். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஃப்ரெண்டு, கியூட்டான ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் உங்களை. சரி, எஃப்எம் ரெயின்போல சொல்ல விரும்புறத சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க.

0: papá.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: பாபா
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: Yes,
1: sir.
0: One for the master, one for the dam, one for the little boy, who is on the lamb.
1: Oy.
0: Who lives on the lamb? There are ten in the bed.
1: Tell me.
0: There are ten in the bed. The little boy says, roll over, roll over. And the old boy says, roll over. And one falls down. There are nine in the bed. The little one says, roll over, roll over. So they ask, roll over. One falls down. There are weight in the bed. The little one says, roll over, roll over. So they ask, roll over. The one falls out. There are seven in the bed. The little one says, roll over, roll over. There are six in the bed. And the little one says, roll over, roll over. So they ask, roll over. One falls out. The next seven in the bed. The little one says, roll over, roll over. There are two in the bed. The little one says, roll over, roll over. So they are roll over. The one falls out. There are one in the bed. And the little one says, good night.
1: ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே என்னோட குட்டி ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் கேட்கலாமா? நிறைய ரைம்ஸ் இங்கிலீஷ்ல சொன்னீங்கல்ல, ஏதாவது ஒரு ரைம்ஸோ பாட்டோ தமிழ்ல சொல்ல முடியுமா? திருக்குறள் ஏதோ
0: ஒண்ணு இருந்தவில்ல. ஒரு வயல் வாழ்வார் மனக்கவலை அசல் அடிது
1: சூப்பர் சூப்பர் சூப்பரா சொன்னீங்க. என்னோட குட்டி ஃப்ரெண்டு திருக்குறள் சொல்லும் போதும் ரைம் சொல்லும் போதும் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்ப ப்ரோக்ராமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்க இல்லையா? இதே போல ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு காம்படிஷனோ ஏதோ வச்சாங்கன்னா அதுலயும் இதே போல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும். சரியா? வின் பண்ணிருக்கீங்களா?
0: என்ன
1: பண்ணீங்க? அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே

0: மாதிரி எல்லா காம்படிஷன்லயும் கலந்துக்கிட்டு வின் பண்ணணும், சரியா? அப்படியா, என்ன மெடல்? ஃபர்ஸ்ட் பிரைஸ் மெடல். ஷீல்டு கொடுத்தாங்களா? ஓகே ஓகே ஓகே, சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணடா கண்ணா, சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, சூப்பரா சொன்னீங்க, கேக் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன கேள்வி கேட்க போறீங்க? மாமாக்கு தெரிஞ்ச மாதிரி கேளுங்க. என்னது? இல்ல இல்ல புரியலடா கண்ணா, மறுபடியும் ஒரு வாட்டி கேளுங்க.
1: பாப்பா அப்பா தம்பி யார் ஆடுவாங்க?

சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணடா கண்ணா, சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, சூப்பரா சொன்னீங்க, கேக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன கேள்வி கேட்க போறீங்க? மாமாக்கு தெரிஞ்ச மாதிரி கேளுங்க. என்னது? இல்ல இல்ல புரியலடா கண்ணா, மறுபடியும் ஒரு வாட்டி கேளுங்க. சரி, பாப்பா அப்பா தம்பி தெரியல, மாமாக்கு தெரியல, கொஞ்சம் புரியவும் இல்ல, நீங்களே ஆன்சர் சொல்லிருங்க. சரி சரி, சூப்பர் சூப்பரா சொன்னீங்க, அழைப்புக்கு நன்றி. தேங்க்யூ, உங்க கூட பேசினதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்த நிகழ்ச்சியிலையும் பங்கிட்டு போயிருங்க சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. இப்போ வந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேசினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 3 ரைம்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு இது சொல்லியிருந்தாங்க, அடுத்தது என்னையும் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனால் எனக்கு தான் அந்த கேள்வியை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல, அதனால் ஒரு சின்ன தடங்கலாகி போயிடுச்சு. ஸோ நம்ம வீட்லேயும் இது மாதிரி குட்டி சுட்டி செல்லங்கள் இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்கும் இல்லையா? அந்த திறமைகளை வெளிப்படுத்த எஃப்எம் ரெயின்போ கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2271760, மற்றொரு எண் 2271777. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கி கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
3: நேரம் 3:36, 15 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போல ரெயின்போ கிட்ஸ். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி, அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வீட்டு குழந்தைகளோட திறமையை வெளிப்படுத்த நீங்கள் கால் பண்ணலாம். 2271760 மற்றொரு 2271770 நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 04131 அப்படிங்கிற இந்த முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

ஹலோ லெசனர்ஸ், இன்னைக்கு நைட்டு இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி 7:30 இருக்கு. இந்த ஷோல பாத்தீங்கன்னா நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலு மகேந்திரன் அவர்களுடன் ஒரு இன்டர்வியூவும் இருக்கு. இந்த இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதற்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் உடல் நல நன்மைகள் அப்படிங்கிற விஷயமும் இருக்கு. ஸோ இந்த ஷோவை மிஸ் பண்ணாம கேளுங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போல இன்னைக்கு நைட்டு 7:30. ரெயின்போ கிட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ கிட்ஸ்ல நம்ம நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றும் எண் 2271770.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர் பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்றதுல
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
9: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
8: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் ரெண்டு குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க. மோத குழந்தை பார்த்தீங்கன்னா ரைம் சொல்லிட்டு ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதையை எங்கிருந்துன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நானே என் பிரெயின்லேருந்து யோசிச்சு சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததான் இன்னொரு குழந்தை வந்திருந்தார், அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ரைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேங்கிறதுக்காக எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி நான் கேட்டேன். அந்த குழந்தை

பார்த்தீங்கன்னா திருக்குறள்லாம் சொன்னாரு. அதுவும் இல்லாமல் என்ன மாமா மாமான்னு வேற அந்த குழந்தை கூட்டது இப்போ வரைக்கும் அந்த மழலை குரலும் அவங்க சொன்ன விஷயங்களும் எனக்கு எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு சின்ன மகிழ்ச்சியும் எனக்கு கொடுக்குதுன்னு சொன்னால் அது மிகையே ஆகாதுங்க. ஸோ இதே போல உங்கள் வீட்டு குழந்தைகளும் நம்ம எஃப்எம் ரெயின்போல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா அடுத்த வாரம் ரெயின்போ கிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. ஸோ வரும் பாடலுடன் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

5 மணி 1 நிமிடம் 29 நொடிகள். இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாங்க ஒரு டைலாக் பிளே பண்ணுவோம். ஆர்வம் இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, நான் சூப்பரா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதுல இருந்து கலந்துக்கலாம், உங்களுடைய டேலண்டை வெளிப்படுத்தலாம். அதுக்கு நீங்க டைல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றொரு எண் 2271770. டைலாக் அப்படிதான் சொல்லணும் இல்லைங்க, மாடுலேஷனோட உங்களுக்கு

0: அனைத்து திறமையை தானே வெளிக்காட்ட போறீங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம். ஏன் கூட இன்னொரு ஆர்ஜே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவர் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துப்பாரு.
1: நான் கொடுக்கறதுக்கு என்னங்க இன்ட்ரோ? இவ்வளோ நேரம் அவங்க கூட தான் பேசியிருந்தேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு ஸ்ரீதேவி? தமிழ் தானே வரப்போறாரு, வேற யாரும் புதுசாக வரப்போறது இல்லையே, எதுக்கு இந்த பில்டப்னு அவங்க கேட்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? எதுக்கு இந்த விளம்பரம்?
0: ஓகே, இருந்தாலும் வந்து ஆவலா வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, இன்னும் ஒருத்தவங்க யாரு அப்படின்றது. இந்த டைலாக் வந்து உங்களுக்காக பிளே பண்ணிடலாம். அவங்க அப்படியே கேட்டுட்டு பக்கவா கால் பண்ணுவாங்க, பேசிடலாம். ஓகேவா?
1: இன்னைக்கு நீங்க நிறைய டைலாக் அப்படியே வித்தியாசமா கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நடிகர் நடிகையா மாறி அவங்க ஓன் மாடுலேஷன் சொல்லி உங்களை அசத்த போறாங்க பாருங்களேன்.
0: நீங்களும் தான்
1: கண்டிப்பா
0: ரெடியா? ரெடியா போட்டுடலாமா?
1: போட்டுடலாம்.
2: வாலிப வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, வாழ்க்கையில நான் பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடைய மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாலிப வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, வாழ்க்கையில நான் பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடைய மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: எனக்கு ஒன்னுத்துக்கு ரெண்டு தடவை பிளே பண்ணியாச்சு, பக்கவா ரெடி ஆயிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொன்ன உடனே நம்ம காலர் வந்துட்டாரு. அவர் எப்படி ட்ரை பண்றாரு, சூப்பரா கட் கேமரா ரோலிங்க்கு ஏத்த மாதிரியே ஆக்ஷனோட பண்ணிடுறாரா இல்லையா அப்படின்னு கேட்டுலாம் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
3: அறந்தாங்கில இருந்து ஐயப்பன்.
0: ஓகே ஐயப்பன் சார், ரெடியா?
3: இல்ல, டயலாக் ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க.
0: இன்னொரு தடவை ப்ளே பண்ணணுமா?
3: ஆமா, நாங்க ஆப்ல கேட்டுட்டு
0: இருக்கோம். ஓகே ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக நீங்க கேட்டு நாங்க ப்ளே பண்ணாம இருப்போமா?
3: ஓகே,
0: ரெடி ஆயிக்கோங்க.
2: வாலிப வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, வாழ்க்கையில நான் பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடைய மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: என்ன சார், ரெடியா?
3: ரெடி.
1: ஐயப்பன் சார் கேட்டவுனே உங்களுக்கு டக்கு டக்குன்னு அப்படியே ரோலிங்னு சொன்னோனே டயலாக் சொல்ல போறாரு பாருங்க.
0: கட் கேமரா ரோலிங்.
3: வாலிப வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, இந்த இந்த வாழ்க்கைய பாராட்டி என் நண்ப ஒரு குட்டி கதை சொல்ல போறா. அதை கேட்டு அனைவரும் பயனடையும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஸ்டார்டிங் என்னமோ கரெக்டா தான் போச்சு.
3: மணமக்களை வாழ்த்தி அப்படின்னு வரும்.
1: ஆமா, ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, நடுவுல ஒரு சின்ன இது. மறுபடியும் பிளே பண்றோம், இன்னும் பெட்டர் ட்ரை பண்றீங்களா?
0: இன்னும் இதுல ட்ரை பண்றீங்களா?
1: ஸ்ரீதேவி பிளே பண்ணுங்க உங்களுக்காக.
0: கண்டிப்பா கண்டிப்பா பிளே பண்ணிடலாம்.
2: வயோதிக நண்பர்களே, அன்பர்களே, வாழ்க்கையில நான் பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடைய மாதிரி தாழ்மையுடன்
0: கேட்டுக்கொள்கிறேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் உங்களுக்கு?
3: இல்ல, அதுல இப்படி வராது. அதான்
0: நண்பர்களே,
3: வாழ்க்கையில நான் பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அதை கேட்டு அனைவரும் பயனடையும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டு.
0: இது மாதிரி சொல்லிருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம்?
3: நிறைய வாட்டி சொல்லிருக்கேன்.
0: சொல்லிருக்கீங்க, அனுபவம் தான் அப்பனா?
3: ஆமா,
1: எல்லாமே அனுபவம் தானே. அவர் சொல்றத பார்த்தாலே தெரியுது நான் நிறைய சொல்லி நிறைய பட்டிருக்கேன். அதுல சொல்லுவாரு சந்தானம்
3: கேட்க மாட்டாங்க.
1: இதுதாங்க அல்டிமேட். நான் சொல்லுவேன், ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க.
0: சூப்பர், இனிமே ரொம்ப அழகா ட்ரை பண்ணீங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
3: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சிகளும் கலந்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய திறமைகள் என்கிட்ட ஒளிஞ்சிருக்குது, நானும் ட்ரை பண்ணுவேன். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண்கள்
1: 2271770 மற்றொரு எண் 2271760.
0: ஓகே, பாட்டு கேட்டலாமா இல்ல டைலாக் பிளே பண்ணலாமா? உங்களுக்கு இன்னொரு டைலாக்
1: இல்ல, நீங்க அடிஷனலாவே ஒரு டைலாக் பிளே பண்ணிருங்க. ஏன்னா நம்ம நேயர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பு. டைலாக் நீங்க ஆன் த ஸ்பாட்ல கொடுத்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் சரி, கேட்டுட்டு அந்த மாடுலேஷனோட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மாடுலேஷன்லயும் சொல்லுவாங்க. நீங்க நம்பிக்கை இல்லைன்னா ஒரு தடவை இப்ப பிளே பண்ணுங்க, அடுத்த காலர் வரும்போது கேட்டு.
0: அது இல்லாம நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட்ல இருந்து

0: போடுற எல்லா டயலாகுமே அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா?
1: ஆமா நிச்சயமா.
0: ஓகே போடலாம்.
2: இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும்.
3: என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு துறைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உக்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த
0: என்ன தமிழ் டயலாக் கேட்டிங்களா?
1: டயலாக் கேட்டு கொஞ்சம் மிரண்டு போய் உட்காந்துருக்கேன். இது ஏதோ உங்களோட இன்டைரக்ட் மைண்ட் வாய்ஸ் மாதிரி
0: தெரியுது.
1: இல்ல நீங்க யாராவது கேட்கணும்னு மனசுக்குள்ள இதை வச்சிருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை பிளே பண்றீங்களா?
0: ஆனா வடிவேல் சார் கேட்கும் போது நம்ம எல்லாருக்குமே தோணும் இருக்கும் இந்த மாதிரி ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணி இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா. எப்படி இருந்தோம் அதுல இருக்கும் போது சின்ன உயிரினமா இருந்து இப்ப இவ்வளவு சேட்டைகள் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்படி நடந்ததுங்கறத யோசிச்சு பார்க்கும் போதே ஆச்சரியமா தான் இருக்கு.
0: சூப்பர். நம்ம காலர்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கட்டும். இப்ப ஒரு காலர் சொன்ன வேகத்துல எவ்வளவு பெரிய டயலாகா இருந்தாலும் நாங்க வந்து அப்படியே ஸ்பாட்ல வந்து பண்ணி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. பேசிடலாம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார். சந்திரசேகர் சார்
4: நல்லா
1: இருக்கீங்களா? நான் எதிர்பார்த்த மாதிரி அவர் ஆன் தி ஸ்பாட்ல சொல்லுவாருன்னு போது செகண்ட் காலரா அவரே வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் காலரா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா செகண்ட் காலரா வந்துட்டாரு அவரு. டயலாக் கேட்டீங்களா சார்?
4: எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: டயலாக் கேட்டீங்களா சார்?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கிறேன் சார். மேடமும் இருக்காங்க, அவங்கள பத்தி விசாரிக்க மாட்டீங்க, அவங்க கோச்சிக்கிட்டாங்க போங்க.
4: அவங்களும்
0: ட்ரை பண்றீங்களா? செகண்ட் டயலாக் ட்ரை பண்ண போறீங்களா?
4: ஆமா ஆமா செகண்ட் டயலாக்கே கொடுத்துருங்க.
0: செகண்ட் டயலாக்கே. ஓகே கண்டிப்பா உங்களுக்காக ப்ளே பண்றோம்.
1: அவ்வளவு பெரிய டயலாகா இருந்தாலும் அவர் பாத்தீங்களா அவரோட மன தைரியத்தை, நான் ட்ரை பண்றேன் இப்பதான் போட்டோம் ஆனா அதை நான் ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. அதுதான் நம்ம சந்திரசேகர் சார்ங்கிறது.
0: ஓகே ப்ளே பண்றோம்.
2: இவன 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும்.
3: என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி நம்மளா போய் குடிச்சு துறைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில கிடந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உக்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த
0: ரெடியா சார்?
4: மேம் ரொம்ப பெருசா இருக்கு, நான் ஒரு வரி தான் புடிச்சேன், அதை மட்டும் வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல
0: பேசுறேன்.
1: சந்திரசேகர் சார் என்னோட கான்பிடென்ட உடைச்சிட்டீங்க.
0: சரி உங்களுக்கு கட், கேமரா ரோலிங்.
4: இதுல வடக்கும் தெரியல தெற்கும் தெரியல, ஏதோ ஒரு திசையில போய் நான் வடக்குன்னு நினைச்சு பேசிட்டேன்.
1: பாதி டைலாக் தான், ஆனாலும் நல்லாவே மாடுலேஷன் ட்ரை பண்ணீங்க. உங்க மாடுலேஷன்ல ஏதாவது சொல்ல போறீங்களா?
4: ஆமா என் மாடுலேஷன்ஸ்ல நான் வச்சிருக்கிற ஒரு இது சொல்றேன்.
1: சொல்லுங்க.
4: ஓகே. இந்த மாதிரி பசங்களை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். அடுத்து
1: இது என்னமோ நீங்க ரொம்ப நாளா சொல்லணும்ன்ற மாதிரி பண்ணி
4: வச்சிருக்கீங்க. பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். அடுத்து கோபமா எங்க மாதிரி இருக்கிற பசங்க பார்த்த உடனே பிடிக்காது,
0: நன்றி.
4: நன்றி.

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும்.

0: இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: பத்து மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றை பிறட்டையே கொண்டே அடிச்சுக்கணும்.
4: என்ன பெரிய பத்து மாசம் கஷ்டப்பட்டேன், உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறச்சாலையில கிடந்திருக்கேன் நான். அது எப்படி கிடந்தேன், அப்படியே பத்து மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உக்காந்துருந்தேன். எங்க ரெண்டு நிமிஷம் நீ குத்த
5: கேட்டுட்ருக்கீங்க. கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆர்ஜே தமிழ் அண்ட் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ரெண்டு டைலாக் எடுத்துகிட்டு வந்து ப்ளே பண்ணாங்க. ரெண்டு டைலாகும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான டைலாக். ஃபஸ்ட் டைலாக் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தானம் டைலாக், ரெண்டாவது டைலாக் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவேலு டைலாக். இது வரைக்கும் ரெண்டு நேயர்கள் வந்தாங்க. ரெண்டு நேயர்களை ஒரு நேயர் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு டைலாக் பண்ணார். அந்த ஃபஸ்ட்டு டைலாக்லையும் பாதி தான் சொன்னார். நான் நம்ம நேயர்கள் பற்றி நான் நிறைய கான்ஃபிடென்ட் வச்சுருந்தேன். ஸோ ஸ்ரீதேவிகிட்டையும் சொல்லியிருந்தேன், பாருங்க ஸ்ரீதேவி நம்ம ஷோவில் வர நேயர்கள் எல்லாம் ஆன் த ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, அப்படியே பழைய டைலாக இருந்தாலும் சரி, டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்கன்னு. ஸோ என் கான்ஃபிடென்ட் லெவலில் நீங்கள் குறைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண நீங்கள் கால் பண்ணுங்கள். 2271760 மற்றொரு எண் 2271770. நீங்கள் வெளியூர் நேருக்கில் இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற இந்த முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.
6: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
7: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
6: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தலைமுறையா
2: தமிழ் வர டயலாக கேட்டுட்டு சிரிச்சுட்டே இருக்கிறாரு. நேரம் 4:25 கேட்டுக்கொண்டிருப்பது கட் கேமரா ரோலிங். என்ன தமிழ் ரெடியா?
3: ஆமா, நீங்க சொன்ன நீங்க கொடுத்துருக்க அந்த டைலாக போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அதிகமா சிரிப்பு வருது ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போது. அந்த மாடுலேஷனா இருக்கட்டும், அவர் சொன்ன டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், இப்ப யார் வந்திருக்காங்கன்னு கேட்கலாம், அவர் எப்படி சொல்றாருங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் கீரன்பாளையம் தண்டபாணி.
2: ஓகே, ரெடியா சார் நீங்க?
4: தெரியாது
2: என்னது
3: நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிடுறோம். சூப்பரா பண்ணீங்க.

0: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியிலும் கலந்துக்கலாம். அதுக்கு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2271770. எவ்வளவு லென்த்தியான டைலாக இருந்தாலும் நாங்களா அதை கட் பண்ணி சூப்பரா சொல்லுவோம்ல அப்படின்னு கலக்கிட்டு இருக்காங்க.
0: அவங்களுக்கு தெரிஞ்ச டைலாகையும் சொல்லி நம்மள அசர வைக்கிறாங்க.
1: சூப்பர், இப்ப ஒரு பாடல் கேட்டு வந்தலாம் தமிழ்.
0: கண்டிப்பா.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: 2:44 நொடிகள் நம்ம நேயர்கள்லாம் வந்து அப்படியே எதுக்கும் சலிச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பர்பா டயலாக்லாம் வந்து டெலிவரி பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, என்ன தமிழ் பேசிடலாமா?
1: கண்டிப்பா. வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேம்.
1: வணக்கம். சொல்றது யாரு?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அது மாதிரி வர மாதிரி
2: சார் இந்த டைலாக் நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன், நினைச்சு பாப்பேன் சார். நம்மளும் அப்படிதான் இருந்திருக்கோம்
1: நினைச்சிருக்கீங்க, அதை நினைச்சு சிரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: இந்த டைலாக் கேட்டதுங்க சார், நம்மளும் இப்படி எல்லாம் இருந்திருப்போம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் உள்ளார அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, உள்ள இருந்தப்ப கஷ்டப்பட்டோமோ தெரியல, வெளியே வந்து நிறைய பேரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம்னு மட்டும் தெரியுது. ஓகே, உங்களுக்கு கிளாப் தட்டிடவா?
2: கலைவாணி
1: மேடம் வந்தா கலா கட்டும்
2: ஷோன்னு. மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்ற பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட, உள்ள ஒரே இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க ஒரு நாடி கிடையாது. சரி, நம்மளே போய் மூண்டு குடிக்கலாம்னு பார்த்தா ஒரு சொம்பு கிடையாது. கண்ணை கட்டி காசுல விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையிலே நடந்தேன். அதுவும் எப்படி கட்டணும் தெரியுமா? அப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்தேன். இப்போ 2 நிமிஷம் உட்கார்ந்து பாருப்பாங்களா?
1: அவங்க அனுபவிச்சது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இது வடிவேல் மாடுலேஷன் இல்ல, கலைவாணி மாடுலேஷன்.
2: நீங்க
1: கேட்டீங்கல்ல என்ன தமிழ் சிரிச்சுட்டு இருக்கீங்க.
0: ஒவ்வொரு தடவை நம்ம நேருக்கு பிளே பண்ணும் போதோ இங்க ஒரே சிரிப்பு தான். இன்னைக்கு வந்து ஆயுஷ் வந்து தமிழுக்கு நிறைய கூடிடும். இன்னைக்கு
2: நண்பர்களே அன்பர்களே, வாழ்க்கையில நான் பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அந்த கதையோட ஆழமான கருத்தை உள்வாங்கி நீங்க எல்லாரும் பயனடையும் வரை கேட்டுக்கொள்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பயன் அடைஞ்சிடலாம். சூப்பர். எஃப்எம் ரெயின்போவின் பாராட்டுக்கு உங்களுக்கு கிளாப் குடுக்கறோம் நாங்க. ஓகேங்களா?
1: கண்டிப்பா.
0: பாத்தீங்களா, தமிழ் தனியா குடுக்கறாரு, நான் தனியா குடுக்கறேன். ரொம்ப அழகா வந்து பேசுனீங்க. அந்த டைலாக் ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம சூப்பரா பேசுறீங்க.
2: நல்லா இருந்துருக்கு மேம், டைலாக் சூப்பரா இருக்கு, ஷோ நல்லா பண்றீங்க, நல்லா இருக்குங்க மேம். தேங்க்யூ
0: சோ மச். நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2271770.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டு மழிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 4:30.

0: கேட்டீங்களா? அந்த டைலாக கேட்டு முடிச்சுட்டு ஒரு விளம்பரம் தான் போட்டுட்டு வந்தோம், அதுக்குள்ள அடுத்த நேயர் ஸ்பான்டேனியஸா நான் டைலாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு லைன்ல வெயிட் பண்றாரு. வணக்கம், யாரேங்கிறது பேசுறீங்க?
1: கடலூர் தேவநாம்பட்டினம் ஏ அன்வர் பாஷா.
0: அன்வர் பாஷா சார், டைலாக கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார்,
0: ரெண்டு டைலாக் பிளே பண்ணிருக்கோம். எதை நம்ம அன்வர் பாஷா சார் பேச போறாரு?

0: கஷ்டப்பட்டு பெத்ததுக்கு பரண்டையாரியே அச்சிக்கணும். என்ன பத்து மாசம் சம்பந்த பெத்தது, உள்ள ஒரே இருட்டு, லைட்டு கிடையாது, ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது, பேச்சு துணைக்கு ஆள் இல்ல, புரண்டு கொடுக்க ஒரு பெட் இல்ல, ஒரு தவிச்ச வாக்கி தண்ணி சொம்பு தண்ணி கொடுக்க ஆள் இல்ல. சரி, நாமளே போய் தண்ணி கொடுக்கலான்னா சொம்பு கிடையாது. என்ன எப்படி இருந்த, சிறைச்சாலையில இருந்த மாதிரி இருந்த, வடக்கும் தெரியாம தெற்கும் தெரியாம என்ன அப்படியே என்ன குந்த வச்சே உட்கார வச்சிருந்த. இங்க ரெண்டு நிமிஷம் இருந்து பாப்போ.
1: சரி, இன்னொரு டைலாக் சேர்த்து சொல்ல முறை போல அப்படின்னு. செகண்ட், ஓகேங்களா? கட், கேமரா ரோலிங்.
0: இப்போ சந்தானம். வைதிக அன்பர்களே, வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு குட்டி கதையை சொல்ல போறேன். அந்த ஆழமான கருத்தை நீங்க கேட்டு உள்வாங்கி பயனடையும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றி நன்றி நன்றி.
2: சூப்பர். இது ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் மாதிரி, பயனடைய கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொல்றது நல்லா இருக்கு.
1: ஆமா, சாலையில போகும்போது கண்டிப்பா எல்லாரும் ஹெல்மெட் போட்டுட்டு போகணும், போன் பேசிட்டு போக கூடாது அப்படின்னு
2: சொல்ற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லா இருந்தது சார் நீங்க சொன்னது. அன்வர் பாஷா சார்.
0: சார், அதுக்கு அடுத்தது நம்நாடு. என்ன சொல்றதுன்னே தெரியல. மாசம் மாசம் 1000-2000 வந்தா போதும், அவ்வளவுதான். இது உழைக்கிற இடம் இல்ல. எல்லாரும் இருந்து போங்க.
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகா வந்து ஓன் டைலாக் வந்து படத்துல இருந்து வர எடுத்து பேசுறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சியில இது மாதிரி நீங்களும் உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தணும், இந்த நிகழ்ச்சியில் அதாவது கட், கேமரா, ரோலிங்ல வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ண வேண்டிய 8-2-2-7-1-7-6-0 மற்றும் 8-2-2-1-7-7-0.
3: யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: திட்டனா?
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ணி

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: ஆர் ரோலை நிகழ்ச்சி கேட்கொண்டிருக்கும். இந்த நேரம் 4:51:36 என்ன தமிழ், ரெடியா?
1: நான் ரெடி. நம்ம லைன்ல நேயரும் இருக்காரு, அவரும் ரெடி நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா பேசிடலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி விடுது மேம்.
1: நினைக்கிறேன் கொஞ்சம் தள்ளி வந்து பேச முடியுங்களா? சொல்லுங்க.

0: நேயர்களே நண்பர்களே, நான் பட்ட அனுபவத்தை வச்சு ஒரு புத்தகம் அந்த கதையில வர அந்த கதையை உள்வாங்க அந்த கருத்தை அனைவரும் பயன்பெறுமாறு
1: சுமாரா சொல்றதே சூப்பரா தான் இருக்கு. சொல்லுங்க.
0: நான் இந்த 10 மாசம் சுமந்து பத்த வயிற்ற பிறண்டியாலே கொண்டு அடிச்சிடும். சும்மா இருமா 10 மாசம் நான் அது இருட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அது உள்ள இருட்டு, லைட் இல்ல, ஃபேன் இல்ல, ஏசி இல்ல, உறந்து படுக்க ஒரு பெட்டு இல்ல, பேச்சு துணைக்கு ஒரு ஆள் இல்ல, அக்கா வடது தண்ணி குடிக்க சொம்பு இல்ல, சொம்பு தேடவும் எதை இல்ல, வடது பக்கம் இடது பக்கம் கஷ்டப்படுறேன். 10 மாசம் குரங்கு போட குட்டை வச்சு உக்காந்துக்கிறேன். நீ ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பாரு.
1: பெரிய டயலாகா இருந்தாலும் வந்து நாங்களா சூப்பரா சொல்லுவோம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கலக்கிட்டு போனீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றிகள்.
2: கட்டாயமா, ஏன்னா அவங்க இல்லாம இந்த ஷோ கலக்கட்டுறதே கிடையாது. ஒவ்வொருத்தவங்க வரும்போதும் அந்த டைலாக் சொல்றாங்க, அதே போல அவங்க மாடுலேஷன்ல வேற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா திடீர்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்டோனி நம்மளதான் அக்கறையே கேக்குறாரு அப்படின்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா அதுவும் டைலாக் தான், சாப்பிட்டீங்களானா அப்படின்ட்டு போயிட்டாரு.
1: காஃபி சாப்பிட்டீங்களானா, டிஃபன் சாப்பிட்டீங்களானா அப்படின்னு சொல்லி கேட்டு போயிட்டாரு. ஓகே, ரொம்ப அழகா வந்து கலந்துகிட்டீங்க. நன்றிகள் அனைவருக்கும்.
2: நன்றி.
3: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:01 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சூப்பரான ஈவினிங் வணக்கம் சொல்லிக்கிட்டு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோக்குள்ள நான் தமிழ் வந்திருக்கேன். எப்பவுமே நம்ம ஷோல ரெண்டு ஆர்ஜே இருப்போம். ஒரு ஆர்ஜே பாத்தீங்கன்னா ஸ்டுடியோக்குள்ள இருந்து ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க, வெளியே இன்னும் ஆர்ஜே போயிட்டு பீச்ல இருக்கிற மக்கள் கூட ஜாலியா ஃபன் கேம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஷோ கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எங்க போயிருக்காங்க அப்படின்னு எனக்கும் ஆச்சரியமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓபன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, காற்றலையில கலகலப்பை அள்ளித்தளிக்கும் உங்க எல்லோருடைய நம்ம ஊரோட அசல் அடையாளம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வெயில் தணிஞ்சு மாலை நேரம் சில்லுன்னு ஆரம்பிக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 உங்க வீட்டு பிள்ளை உங்க அன்புக்குரிய ஆர்ஜேசியோட நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை உண்மையில இருக்க நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன மக்களே, வழக்கமா ஸ்டுடியோக்கு வர ஏசியில உட்கார்ந்து பேசுறவங்க இன்னைக்கு எங்க இருந்து பேசுறேன் பாக்குறீங்களா? இதோ நம்ம புதுவையோட அழகான நல்லவாடு கடற்கரை மணல இருந்துதான் இன்னைக்கு நேரடியா லைவ்ல வந்து நான் நின்று இருக்கேன். கடல் அலை ஒரு பக்கம், ஜிலு ஜில்னு வீசுற காற்று ஒரு பக்கம், இப்ப ஆரம்பமாக போது நம்ம புதுவையோட பெருமை மிகு நேரலை கொண்டாட்டம் அலையோடு விளையாடு. இன்னைக்கு இந்த நல்லவாடு பீச்சில் இருக்கிற மக்களோட சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பீச்சுக்கு வந்திருக்கிற மக்களோட சேர்ந்துதான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி பயணிக்க போதும். இசையோடு இணைந்திருங்கள். இதே ரெயின்போ புதுவை 102.8.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. நேரம் 5:08 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜி சீனு அலையோடு விளையாடுக்காக நல்லவாடு பீச்சு கிட்ட போயிருக்காரு. இப்ப யார் கூட எல்லாம் பேச போறாருன்னு உங்க மாதிரியே நானும் அவளோட காத்துட்டு இருக்கேன். கேட்டுடலாமா விட்ட?
1: காற்றலையில நம்ம பாண்டிச்சேரியில் அடையாளம் உங்க ஆல் டைம் ஃபேவரட் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வாரம் முழுக்க ஓடிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜாலியா வைபாக நம்ம சிக்னேச்சர் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நான் இப்ப எங்க இருக்கேன் தெரியுமா? அலைகள் தாளாட்டும் நம்ம புதுவையோட அழகான நல்லவாடு கடற்கரை மணலும்னா இன்னைக்கு நான் உங்க ஆட்சியின்னு பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த டீச்சர் வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நாம பேசுறோம். ஹாய்
2: ஹாய்
1: வணக்கம்
2: வணக்கம்.
1: நீங்க பேசுங்க
2: குணா.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சார்.
1: நல்லா இருக்கீங்களா? ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நாங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம்.
1: என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பேக்.
1: நாங்க
2: ஒரு 5 வந்து குழு மூலமா பண்றோம். எக்ஸ்ட்ரா ஒரு 7 ஒர்க்
1: பண்றாங்க.
2: ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஒரு 5 மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம், வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, நம்ம கிட்டயும் ஒரு அமௌண்ட் காசு எல்லாத்துக்கும் நம்ம வீட்டுக்கார்ட்ட போய் கேட்க கூடாது இல்லையா? அதனால நாங்க 5 சேர்ந்து தொழில் பண்றோம். நல்லா போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட எதுவும் கேட்க தேவையில்ல, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம்,
1: கிட்டுக்கு செலவு பண்ணலாம். ஓகே ஓகே சூப்பர். அப்ப சண்டே வந்து ஜாலியா பீச் வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க?
2: ஆமா சார்.
1: வீட்டுக்கார்ல வந்திருக்கீங்களா
2: இல்ல உங்க பசங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம்? எல்லாம் பசங்க பீச் பாக்கலாம் வாங்கன்னு சொன்னு.
1: சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. பீச்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் ஆபத்து?
2: பீச்சுக்கு வந்தா கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும். அலைகள்லாம் பார்த்தா பசங்க எல்லாம் பண்ணுவாங்க, அதனால எல்லாம் பீச்சுக்கு வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்.
1: என்ன
2: விஷயம்னா நம்ம வந்து அங்க ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டா பிடிக்கும்.
1: ஐஸ்கிரீம்
2: ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடறது பிடிக்கும். பானிபூரி வாங்கி சாப்பிட்டா பிடிக்கும். அந்த மாதிரி சூப்பு இந்த மாதிரி வெளியில வந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு கிளம்பி வந்துட்டோம்.
1: மகேஸ்வரி. அப்படியா? என்ன வந்து அவங்க அவ்வளவு திக்கிறது? எதனால வந்து அவங்க கிட்ட உட்காந்து அவ்வளவு நேரம் பேசுவீங்க?
2: இல்ல ரொம்ப மனசூட்டு பேசுவோம், அதனால ஆமா மகேஷ் வந்திருக்காங்க.
1: என்ன பேசுவீங்க?
2: அதான் வீட்டுல நம்ம என்ன நடக்கிறது, அவங்க என்ன ஷேர் பண்ணுவோம், அவங்க கிட்ட பேசினா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். அதனால
1: என்ன பண்ணி எத்தனை வாசம் பேசுவீங்க?
2: நாமளே கட்டிக்க வேண்டியதுதான் சார்.
1: ஓகே சரி ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனே சொல்ற அப்படியே ஜாலியா நான் ஒரு கேள்வி எல்லாம் அவங்ககிட்ட கேட்கறேன். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்?
2: டக்கு டக்குலாம் சொல்ல முடியாது, நான் ஒன்னு அளவுக்கு சொல்றேன், நீங்க கேளுங்க சார்.
1: சரியா இருக்கீங்களா? ஒரு 5 சூப்பு பேர் சொல்லுங்க.
2: மட்டன் சூப், வாழைத்தண்டு சூப், முருங்கைக்கீரை சூப், அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் சூப், அதுக்கப்புறம் வந்து காய்கறி சூப். இதெல்லாம் கொஞ்சம் வீட்டுல செஞ்சா லைக் பண்ணுவாங்க, அதனால அது பொங்கல், அதுக்கப்புறம் பூரி, சப்பாத்தி,
1: சொல்லுங்க
2: இடியாப்பம்.
1: என்ன டிஃபன்ல வந்து எப்படி ஸ்பெஷலா வரீங்க?
2: இல்ல சார் டக்குன்னு கேட்டீங்களா? அதுதான்
1: அதுதான் அதுதான் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சரி ஓகே, அடுத்த சட்னி போலாமா?
2: சொல்லுங்க.
1: ஒரு 5 சட்னி சொல்லுங்க.
2: மல்லாடை சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் புதினா சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, மல்லி சட்னி.
1: இது வேற ஜிங்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஓகே ஓகே சூப்பர். இப்ப அடுத்து சரியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க சார்.
1: 5 பழம், 5 பழங்கள் சொல்லுங்க.

0: பழம், ஆப்பிள், திராட்சை, செவ்வாழை.
1: கேளுங்க சொல்லுங்க அடுத்தது.
0: நீங்க மாம்பழம்
1: ஓகே. ஆனா இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேக்குறீங்க
0: பாத்தீங்கன்னா
1: அதுதான் ஃப்ரெண்ட். ரெண்டு ரெண்டாடுறீங்க. சூப்பர் மேடம், நம்ம ரேஷ்ல வந்து நல்லா பேசுறீங்க. இன்னைக்கு நல்லவாடு பீச்சில் இருந்து நம்முடைய நிகழ்ச்சி ஆரம்பமாயிருச்சு. அதாவது ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமன் ஆண்டர்பிரினர் நம்ம சொல்லலாம். நாங்க இந்த மாதிரிலாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லவாடு பீச்சை வந்து நாங்க அதை கலகரப்பா ஆக்கிட்டு இருக்கோம் சொல்ற மாதிரி பேசினாங்க நம்முடைய நிகழ்ச்சியில. இன்னும் நாம நிறைய பேருக்கிட்ட இங்க நல்லவாடு பீச்சு பேச தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்களை பேசுவோம். ரெயின்போ 102.8.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 5:21:17 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போல அலையோடு விளையாடு.
5: எடுக்கும் காலேஜ் நம்ம நல்லவாடு பீச் செம்ம ட்ரெண்டிங் மூட்ல இருக்கும். இந்த கிளைமேட்ட, இந்த பீச்சோட, இந்த என்விரான்மெண்ட் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு இந்த தரசி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட பேசப்படும்.
6: நிறைய
5: கேட்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்கும்.
6: பல கிரியேட்டிவிட்டியோட
5: மழை பெஞ்சா நல்லா இருக்கும்.

0: மழை பெய்ஞ்சதுனா இன்னும் ஜாலியா இருக்கிறதுனால அந்த சாங் பிடிக்கும்.
1: கொஞ்சம் ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு,
0: கண்டிப்பா நிறைய டைம் மழை வரும்போது போயிருக்கோம்.
1: அந்த பாட்டுதான் முழுமுக்கிங்க நீங்க.
0: ஆமா
1: சரி ஓகே. வீட்டுல இருக்கிற அந்த மாங்காயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் சாப்பிடுற சதமே வந்து ஒரு தனி சுகம்.
0: ஆமா
1: நீ எப்படி அதெல்லாம் எப்படி இது பண்ணி சாப்பிடுங்க?
0: எனக்கு பிடிக்கும். நான் ஒரு ரொம்ப ரேரா இருக்க டைம்ல வீட்டுல இருந்தே நாங்க கட் பண்ணிருக்கோம் சாப்பிடுவோம். கிடைக்கலன்னா என்ன பண்றது, கிடைக்கும் போது ஓகே, கிடைக்காதப்ப நம்ம வீட்லயே ரெடி பண்ணி எடுத்துருப்போம். நாங்க வீட்டுல இருந்தே மேக்சிமம்
1: எடுத்துருப்போம். சரி ஓகே. இந்த பீச்சு பத்தா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரை சவாரி செய்யலாம் வந்து நிறைய விஷயங்கள் இப்ப முன்னாடிலாம் இல்ல, ஆனா இப்ப வந்து அந்த குதிரை சவாரி ஒட்டக சவாரி எல்லாம் கூட அவங்க பாண்டிச்சேரி பீச்ல வந்து இப்ப நம்ம பார்க்க முடியுது. இப்ப நீங்க வந்து சொல்லுங்க, எந்த மாதிரியெல்லாம் பீச்சுக்கு போனாக்கா இது மேல ஏறி உட்காரணும், இது மாதிரி எல்லாம் போகணுன்ற மாதிரி எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம்?
0: பீச்சுக்கு போனா மணல்ல உட்காரது ரொம்ப பிடிக்கும். அதோட பாறைதான் இருக்குல்ல, அது மேல உட்காந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குதிரை எல்லாம் வந்து பயம், அதனால எட்ட இருந்து பார்த்தா மட்டும் பிடிக்கும், வேற யாராவது பண்ணா ஓகே தான், பட் நான் போடுறதுன்றது கொஞ்சம் பயம்
1: தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூச்சினாலே எல்லாருமே வந்து திறக்க போடாமல் போடுற அந்த விஷயம் எல்லாருமே கேட்டீங்கன்னா மணல் வந்து மணல்
0: வந்து
1: பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஆனா இந்த செருப்புல பாத்தீங்கன்னா மணல் விளாடுறதுக்கு ஒரு மாதிரி கால் தடுக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன
0: பண்ணுங்க, கையிலேயே நடந்துதான் போவோம். மேக்சிமம் வந்து அங்க வண்டிக்கிட்டே விட்டுருவோம், கையில எடுத்துட்டு போக மாட்டோம். அது மணல்ல நடக்கும்போதுதான் அது ஒரு ஜாலியா இருக்கும். அந்த பாதெல்லாம் பதியும் இல்லையா, அதனால அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஜாலியா இருக்கும்.
1: அதெல்லாம் என்ன பாட்டு நியாபகம்
0: அந்த அளவுக்கு
1: அந்த பாதை பதிக்கிறது இருந்தீங்கன்னா அந்த பாட்டுல வந்து அவங்க அந்த வீட்டுல ஓடிட்டே இருப்பாங்க, அந்த பாதை எல்லாம் பயந்து போயிட்டே இருக்கும்.
0: நல்லா இருக்கு.
1: சரி ஓகே. இப்ப நம்ம நிகழ்ச்சி பத்தி நம்ம கேட்கறது போகிறோம். என்ன ஒரு அஞ்சு பருப்பு வகைகள்
0: சோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு.
1: ஓகே. அடுத்ததா ஒரு அஞ்சு காரமான ஸ்நாக்ஸ் சொல்லுங்க. காரமா இருக்கிற ஸ்நாக்ஸ்,
0: காரசேவு,
1: காரசேவு, ஓகே,
0: மிக்சர், அதுக்கப்புறம் பூந்தி,
1: பூந்தி காரம்,
0: காரா பூந்தி, காரா பூந்தி, அதுக்கப்புறம் வந்து கார ஓல பகவடா, கார பொரி.
1: இதெல்லாம் செய்வீங்க?
0: எங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் வந்து காரமா இருக்கணும் மேக்சிமம்.
1: காரம் கேட்டாலும் ஞாபகம் வந்துருச்சு. சரி ஓகே. இப்ப அடுத்தது ஒரு அஞ்சு காய்கறி சொல்லுங்க.
0: கத்திரிக்காய், மாங்காய், வெங்காயம், கேரட், பீன்ஸ், பீட்ரூட், சௌசௌ
1: சொல்லுங்க,
0: புடலங்காய், பீர்க்கங்காய், பாவக்காய்.
1: நாங்க வந்து அதெல்லாம் வந்து
0: சூப்பர்.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம எப்பவும் பிரெயின் தான் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாங்க நல்லவாடு பீச்சு வந்து நாங்க ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். நீங்களும் நல்லவாடு பீச்சு யாரையும் பீச் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. எப்ப பிரெயின் பேசிட்டு இருக்கீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: இது வந்து நாங்க சும்மா தச்சையில வந்தோம், இது ஒரு ஜாலியா தான் இருந்தது. திடீர்னு வந்து கேட்கும் போது ஒரு மாதிரி த்ரில்லா தானே இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் பேசவே வரல, ஒரு மாதிரியா இருந்தது. இப்போ ஓகேதான், பேசும்போது ஓகேதான், ஜாலியா இருக்கு, கொஞ்சம் ஃபன்னாவும் இருந்துச்சு. நாங்க வேற ஒரு மொமெண்ட்ல வந்தோம், இது ஒரு வேற ஒரு மொமெண்டா போனதுனால கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றோம்.
1: நன்றி.
0: தேங்க்யூ.
1: இன்னைக்கு நல்லவாடு பீச்ல இருந்து நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா நல்லா பீச்சை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பீச்சை வந்து என்ஜாய் பண்றதுல மட்டும் இல்லாம நம்ம எஃப்எம் ரெயின்போலையும் வந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்களும் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நாம நம்முடைய நிகழ்ச்சியில் நிறைய பேர்கிட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீச் அலைகள் கூடவே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன். யாராலாம் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பேசுறதுக்காகவும் நான் ஒரே ரோமியில இருக்கேன். நீங்களும் இசையோட இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 5:32:40 ஆயிட்டு இருக்கு. அலையோட விளையாடு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டுடியோக்குள்ள நான் தமிழ் இருக்கேன். வெளியில நல்லவாடு பீச்ல நம்ம ஆர்ஜே சீனு எல்லாரும் கூட பேசிட்டு இருக்காரு. இப்ப யார் கூட பேசுறாருன்னு கேட்கலாம்.
3: 1000 குடும்பங்களை அன்பால் இணைக்கும் வானவில் நம்ம ரெயின்போ புதுவை 102.8. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிரித்து மகிழும் நேரலை கொண்டாட்டம் இது. அலையோடு விளையாடுறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலும் குடும்பத்தோடு வந்து மனம்ல வீடு கட்டி விளையாடுற நம்ம சொந்தங்களால இந்த நல்லவாடு கடற்கரை வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கோலம் போன்றிருக்க இப்படி இருக்கிற ஒரு பீச்ல இந்த என்விரான்மெண்ட்ல இந்த கிளைமேட்ல பீச்சை என்ஜாய் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிட்டிஸ் தான் இருக்கு. அந்த சிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா எல்லாம் வந்து ஜாலியா நல்லா பீச் என்ஜாய் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து இப்ப நம்ம நேரத்தில் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், வணக்கம்.
4: வணக்கம்,
3: உங்க பேர் சொல்லுங்க.

0: பிரியங்கா.
1: ஓகே பிரியங்கா, சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் ஹவுஸ் ஒய்ஃப்.
1: அப்படின்னா உங்க பையன் வந்து ரொம்ப திட்டத்தனம் பண்ணிட்டு இருக்கான். ஓகே,
0: அவருக்கு வந்துட்டு இப்ப பீச் பாத்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிருச்சு. பயங்கரமா இப்ப விளையாடுற மூடுக்கு போயிட்டாரு. சும்மாவே மண்ணில விளையாடுவாரு. இப்ப இங்க ஃபுல்லாவும் மண்ண இருக்கிறதுனால அவர் ஜாலியா இருக்காரு.
1: சரி, ஓகே. நீங்க இப்ப உங்க பையனை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இதே எக்ஸைட்மெண்டோட தான் இருக்கீங்க வீட்டுக்கு?
0: ஆமா ஆமா ஆமா.
1: நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகுங்க பீச்சை பத்தி?
0: என்னன்னா, அப்பெல்லாம் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பீச் கூட்டு போக மாட்டாங்க. வருஷத்துல ஒரு நாள் காணும் பொங்கல் அப்போ எங்க அப்பா
1: தான்
0: பீச். காணும் பொங்கல் அப்போ ஃபேமிலியோட அங்க மகாபலிபுரம் பீச் கூட்டு போவாங்க. அப்ப காலையிலேயே கூட்டு போயிட்டாங்கன்னா நானும் என் தம்பியும் ஜாலியா விளையாடிட்டு ஹார்ஸ் ரைட் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு அங்க வந்து எம்ஜிஆர் பர்த்டேக்கு வரை ஸ்பிரிங் சாப்பாடு போடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு அது வந்து ஒரு மெமரபிள் டேயா
1: இருக்கும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. பானிபூரி சூடா வந்துட்டு பீச் பார்த்துட்டு மசாலா பூரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்.
1: அதுக்கப்புறம்
0: ரெண்டுமே பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நல்லா விளையாடுவோம். விளையாடிட்டு நம்ம கால் காயற அளவுக்கு நான் உட்காந்துட்டு அதை ரசிப்போம். அதை நம்ம பார்க்கும்போது அந்த கடல் அலைவர் நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். நம்ம தோன்றதுன்னா அது கிட்ட பேசணும், மனசுக்கிட்ட பேசுற மாதிரி ஒரு ரிலாக்ஸா இருக்கும்.
1: அதாவது பீச் மேல வந்து செருப்பு போட்டு நடக்கிறீங்களா? செருப்பு தூக்கி தூக்கி எட்ட போடியா
0: போட்டுட்டு ரொம்ப தூரம் நடக்கணும். அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம கடல் பக்கத்துல இருக்கும். அந்த மண்ணில போயிட்டு நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பேர் எழுதி விளையாடுறது, படம் வரைஞ்சு அதை வந்துட்டு அந்த தண்ணி வந்து அடிக்கும் போது ஒரு மாதிரி பாட்டு நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு குட்டி பசங்க ஃபீல் இருக்கோம். நமக்கு ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம குட்டி பசங்க மாதிரி இருக்கும்.
1: வளர்ந்து
0: பாக்கும்போது நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப எனக்கு வருஷத்துக்கு ஒரு போட்டோ தான், என் பசங்க அடிக்கடி நான் போட்டோ எடுத்து அவங்க பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நிறைய போட்டோஸ் தான் எடுப்பேன்.
1: நீங்க சின்ன முன்னாடி ஆரம்பிச்சு காய்கறி வரைக்கும் ரொம்ப பார்த்து பலம் தந்துட்டாங்க. இப்ப வந்து உங்களுக்கு சினிமா சம்பந்தப்பட்ட
0: சாண்ட பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பையனோட ஃபேவரட்டான சாங். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காதல், சூரரை போட்டு, கருப்பு, விஸ்வநாதன் சார்,
1: இளையராஜாவோட அஞ்சு மாதிரி படுத்துருங்க.
0: புழலோதும் கண்ணனுக்கு மாங்குயிலே பூங்குயிலே ஒன்ன நினைச்சு பாட்டு படிச்சு அவ்வளவுதான் இருக்கு.

0: இது மட்டும் டக்கு டக்கு டக்கு நல்லா ஜாலியா வந்திருக்கீங்க, பீச் என்ஜாய் பண்ணிருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போல பேசிட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எப்படி இருக்கு?
1: ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு.
0: நீங்க உங்க ரேஷன் நல்லா பேசுனீங்க, அந்த நியூஸ்ல பேசுறதுக்கு
1: நன்றி.
0: இன்னைக்கு அலையோடு விளையாடி வச்சுக்காக நாம நல்லவாடு பீச்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சி. நாம இன்னும் நம்ம நிறைய பேர்கிட்ட பேச போறோம். தொடர்ந்து இசையோட இணைந்திருங்களை பேசும் ரெயின்போ புதுவை 102.8.
2: என்னாலு காலு பாச்சலில ரெண்டு கண்ணையும் மேச்சலில எட்டு தசை கூச்சலில கை தட்டுகிற ஓசையில புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரா நம்ம தோற சிங்கம்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 5:45 நொடியில கேட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே சீனு அடுத்ததா யார் கூட பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: சூப்பரா இருக்கேன் சார்.
4: புதுச்சேரியின் பெருமை, காற்றலையின் இசை புதைகள். நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கடைசி வினாடி வரை கலகலப்புக்கு பஞ்சமில்லாத நம்ம ஹிட்ஷோ அலையோடு விளையாடி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சூரியன் மறையிற இந்த அழகான மாலை நேரத்துல அலைகளின் ஓசையோடு நல்லவாடு கடற்கரையை வந்து பாத்தீங்கன்னா கொண்டாட்டத்தோட உச்சத்துல வந்து இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த கிளைமேட்டையும் சரி, இந்த என்விரான்மெண்ட் சரி, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேசுறது விளையாட நம்ம ரெண்டு பேசலாம். ஹாய், வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் வந்து விஸ்வநாதன்.
4: சொல்லுங்க விஸ்வநாதன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் இங்க ஜிப்மார்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு
4: இருக்கேன்.
5: நல்லா போயிட்டு
4: நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்ன ஊரு?
5: நான் இங்க அபிஷேகபாக்கம்.
4: பக்கத்துல அபிஷேகபாக்கம், பக்கத்துல நல்லவாடு பீச் இருக்கு, பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா, இங்க விருப்பப்பட்ட நேரத்துல வந்துருவீங்க. ஈவினிங் சன்செட் பார்க்க பிடிக்குமா இல்ல இந்த நைட் வெளிச்சத்துல வந்து இந்த கடல் அலையை பாக்குறது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
5: இல்ல, சன்செட் பாக்குறது ரொம்ப பிடிக்கும். என்ன நைட் இரு நைட் இதுல பீச் பார்க்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.
4: ஓகே, பீச்ல இருக்கிறப்ப அங்க இருக்கிற அந்த பலூன் காத்தாடி எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்பவும் அந்த சின்ன பிள்ளை மாதிரி அதெல்லாம் வாங்கி இதெல்லாம் செய்யணும், அந்த பலூன் எல்லாம் பறக்கூடணும், காத்தாடி எல்லாம் பறக்கூடணும், அந்த மாதிரி எல்லாம் என்ன தோணுதுங்களா?
5: ரொம்ப நிறைய தோணும்.
4: சரி, ஓகே. நீங்க வந்து சொல்லுங்க, சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி காத்தாடி எல்லாம் விட்டுருக்கீங்களா?
5: விட்டுருக்கேன்.
4: எங்க போய் விட்டுருக்கீங்க?
5: எங்க வீட்டுக்கிட்ட பசங்க கூட சும்மா விளையாடும் போது கிரவுண்ட்ல.
4: நிறைய
5: கடைகள் இருக்குன்றதுனால பானிபூரி வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அது விரும்பி சாப்பிடுவோம்.
4: நீங்க பாண்டிச்சேரியில உங்களுக்கு பாண்டிச்சேரியில வந்து எந்த பீச் வந்து ரொம்ப பிடிக்கும்?
5: பாண்டிச்சேரி பீச், ராக் பீச் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்க நிறைய நடக்கிறதுக்கு, இது பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும், நிறைய பொழுதுபோக்கு பாக்குறதுக்கு, அப்புறம் பசங்க விளையாட்டுக்கு நல்லா இதுவா இருக்கிறதுனால ராக் பீச் ரொம்ப பிடிக்கும்.
4: ராக் பீச் அந்த வேலையை. ஓகேங்களா, சரி. ஓகே, இப்ப நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேம் வந்து

0: என்னன்னு கேட்டீங்கன்னா நான் கேட்கிற கேள்விக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பதில் சொன்னோம் ஓகேங்களா. அதாவது வந்து யோசிக்கலாம் கூடாது, டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. நீங்க ரெடியா இருக்கீங்க அதுக்கு பதில் சொல்ல, கேட்கற கேள்வியை பொறுத்துருக்குங்களா. சரி ஓகே, ரெடியா இருங்க. மா இன்று எழுத்துல தொடங்குற அஞ்சு ஊருக்கு சொல்லுங்க.
1: மதுரை, மன்னார்குடி, மாயவரம்,
0: எழுத்துல தொடங்குற அஞ்சு பொருட்கள் பேர் சொல்லுங்க.
1: பந்து, பட்டம்,
0: அவசரத்துக்கு கிடைக்க மாட்டேது. சிவப்பு கலர்ல இருக்கிற ஒரு அஞ்சு பொருள் சொல்லுங்க.
1: செவ்வாழை, வெங்காயம், தக்காளி.
0: கரெக்டா சொல்றீங்க அஞ்சு. சரி ஓகே, இப்ப அடுத்து சரியா இருக்கீங்களா. பச்சை கலர் இருக்கிற அஞ்சு பொருள் சொல்லுங்க.
1: செடி,
0: சொல்லுங்க. சரி ஓகே, ரொம்ப நல்ல நிறைய நேரம் யோசிக்கிறீங்க. சரி ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரெயின் போல பேசிட்டு இருக்கீங்களே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: கூட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமா விளையாடுறதுக்காக தான் இங்க வந்தோம். ஆனா இங்க இது மாதிரி இதுன்றது இது ஒரு எங்களுக்கும் ஒரு பசங்களுக்கும் தாண்டி எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவா இருக்கு. இது மாதிரி ஒரு இது கேட்கறது, இது பண்றது, எங்களுடைய பழைய நினைவுகள் இது எல்லாமே அதிகமா இதுவா இருக்கு. பசங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கு இங்க வரானு, இது மாதிரி இதெல்லாம் இது பண்ணும் போது எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இதுவா இருக்கு.
0: சரி ஓகே, டேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பேசுறீங்க, ஜாலியா வந்து நல்லா பீச் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா ஃபேமிலி கூட ஜாலியா வந்து பீச் என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க பீச்ச, நல்ல சிட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சுற்றி நிறைய பேர்லாம் வந்து நல்லா ஜாலியா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட நல்லா ஜாலியா ப்ளே பண்ணுங்க. நீங்களும் அந்த சின்ன வயசு குழந்தையாத மாதிரி நீங்களும் பீச் என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா. அந்த நேஷனல் பேசுறதுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்கிற நல்லவாடு கடற்கரையில தான் போயிட்டு இருக்கும். இங்க இருக்கிற மக்கள் வந்து ஜாலியா நல்லா பீச் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த என்ஜாய்மெண்ட் கூட எல்லாருமே வந்து அந்த அலையை வந்து அந்த ரசிக்கிற சுகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அலையை ரசிக்கிறாங்க, கடலை ரசிக்கிறாங்க. இந்த இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து அப்பா ஜாலியா வந்து இந்த குட்டிஸ் எல்லாம் வந்து கூட கொடுக்கும் ஓடி போயிட்டு அந்த குட்டிஸ் எல்லாம் அவங்க விரும்பி சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா அருமையா அழகா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நல்லவாடு பீச்ல இன்னைக்கு நம்ம நல்லவாடு பீச்ல இருந்து அலையோடு விளையாடு நிகழ்ச்சி எடுத்துருக்கீங்க. இணைந்திருக்கிற வித்தியாசம் ரெயின்போ 102.8.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவாச்சு என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: எப்பவுமே லைவ்லி எதுவுமே அதிரடி இதுலேயும் ரெயின்போ புதுவை 102.8 அதாவது முக்கலன் வந்து பாத்தீங்கன்னா ஜெந்தப்படுத்துற அலையோடு விளையாடு நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுருக்கீங்க. சூரிய நல்ல நல்ல கடலுக்குள்ளார நிறைய நம்ம நல்லவாடு பீச் நல்ல காற்று சில்லுன்னு வீசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கடந்த ஒரு மணி நேரமா இங்க நடந்த கலகலப்பும் அனைத்தமும் பாட்டமும் சும்மா செம்ம சூடாவே பீச்சு ஏற்பட்டு நம்ம சூட்ட உடனே வேறு வந்து தயக்கமே இல்லாம மைக் மாதிரி கலகலப்பா பேசுங்க. நம்ம நேயர்கள் அதாவது நம்ம நிகழ்ச்சியில பேசின கடற்கரை மக்களுக்கு இந்த சீனோட அன்பு கடந்த நெஞ்சாவது நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நேரம் போனதே தெரியல, ஆனா நிகழ்ச்சி முடிய நேரம் வந்தாச்சு. கடற்கரையிலிருந்து நாம கிளம்பினாலும் உங்களுடைய ஆல் டைம் மியூசிக் பார்ட்னர் அமேசன் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்ந்து வழக்கம் போல இனிமையான பாடல்களோட உங்கள் காற்றில ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மீண்டும் ஒரு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீனோ. டாட்டா, பை பாய், டேக் கேர், நேயர்களே.
0: நன்றி சின்னு, நன்றி.

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
4: தெரியாது சார்.
3: கோரி மேடு
4: தெரியவே தெரியாது சார்.

0: கீழூரு, அரியூரு, பங்கூரு.
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: இனி விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ
2: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
3: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை சமூகத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்தியா சீனா குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் இறக்குமதி நாடு என்ற நிலையை தாண்டி அதிக அளவிலான ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நடைபெறுவதை எடுத்துரைத்தார். 2014 700 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவை எட்டியுள்ளதாக கூறினார். சிறிய எளிய இலக்குகளை தாண்டி தேச வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சாதனைகளை தமது அரசு எட்டி வருவதாக கூறிய பிரதமர், மேற்காசிய சூழல் உலகளாவிய வர்த்தக தேக்க நிலையின் போதும் இந்தியாவின் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி 7.8% உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை வேலைவாய்ப்புகளுக்கு தயார்படுத்துவதையும் தாண்டி ஜனநாயகம் மற்றும் சமூகத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அவரது உரை குறித்து கூடுதல் தகவல்கள்.
7: இன்று கவுஹாத்தியில் உள்ள கீதாநகர் கல்லூரியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், நாட்டின் முன்னேற்றத்திற்கு தரமான கல்வி, ஆராய்ச்சி மற்றும் குணநலன்களை வளர்த்தல் அவசியம் என்று கூறினார். உயர்கல்வியில் பெண்களின் வளர்ந்து வரும் சாதனைகளை குடியரசு துணைத் தலைவர் எடுத்துரைத்து அதனை ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் என்றும் நாரிசக்தியின் பிரதிபலிப்பு என்றும் விவரித்தார். பெண்களுக்கு சரியான கல்வியையும் வாய்ப்புகளையும் வழங்குவது அவர்கள் தங்கள் சொந்த காலில் நிற்க உதவுகிறது என்றும் அதுவே உண்மையான அதிகாரம் அளித்தல் என்றும் குறிப்பிட்டார். அஸ்ஸாமின் வளர்ச்சி பாதையை குறிப்பிட்ட திரு ராதாகிருஷ்ணன், கடந்த 5 ஆண்டுகளில் அஸ்ஸாமின் பொருளாதாரம் 45% வளர்ச்சியடைந்துள்ளதாகவும், 2021-22 முதல் 2024-25 வரை தனிநபர் வருமானம் 54% உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். 2047 விக்சித் பாரத் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர், இந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு மாநிலம் மற்றும் பிராந்தியத்தின் குறிப்பாக வடகிழக்கின் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அவசியம் என்று கூறினார்.
6: இந்தியா சவுதி அரேபியா இடையே மனிதவளம், திறன் மேம்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர

0: உழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் அரசுமுறைப் பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான முக்கிய பேச்சுவார்த்தைகள் இந்த பயணத்தின் போது மேற்கொள்ளப்படும் என்றார். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பேணிக்காக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். பிரிக்ஸ் நாடுகளின் பொருளாதார முறைகளில் எல்லை தாண்டிய முதலீடு, டாலர் முறை அல்லாத பண பரிவர்த்தனை குறித்தும் முக்கியமாக ஆலோசிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையில் 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறும் நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நேபாள பேருவெள்ளத்தில் அனல்மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்தியா சீனா குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை அந்நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பேருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுவரை 13100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினர் பரிசோதனைக்காக சேமித்து வைத்துள்ளனர். மேலும் 1270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பேருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேபாள பேருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பிற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சமபரப்பளவு உலக வரைபடம் தொடர்பான ஐநா பொதுச்சபையின் தீர்மானத்திற்கு வெளியுறவு அமைச்சகம் பதிலளித்துள்ளது. சமபரப்பளவு வரைபடவியல் பிரதிநிதித்துவம் குறித்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தீர்மானத்திற்கு இந்திய ஆதரவாக வாக்களித்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெயஸ்வால் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட இந்தியாவின் இறையாண்மைக்குட்பட்ட நிலப்பரப்பு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தின்படியே சித்தரிக்கப்பட வேண்டும் என்று திரு ஜெயஸ்வால் மேலும் கூறினார். தவறான அல்லது தவறாக வழிநடத்தும் எந்த ஒரு சித்தரிப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு தெளிவானது, நிலையானது மற்றும் சமரசத்திற்கு உட்படாதது என்றும் அவர் கூறினார். இந்த மாதம் 4ஆம் தேதி ஐநா பொதுச்சபை வரைபடத்தை சரிசெய்தல், உலகளாவிய வரைபட பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைத்தல் மற்றும் உலகின் பிராந்தியங்கள் குறிப்பாக ஆப்பிரிக்காவின் சமமான பிரதிநிதித்துவத்தை ஊக்குவித்தல் என்ற தலைப்பில் ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதாக திரு ஜெயஸ்வால் கூறினார். கண்டங்களின் நிலப்பரப்புகளின் ஒப்பீட்டு அளவுகளை பாதுகாக்கும் சமபரப்பு வரைபட வீழல்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்.
2: லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விட்ஸிம் பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த தே சேதுபால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஹைதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் ஆகியவை இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை செயலர் ஸ்ரீ முகமது அபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் தங்களின் ஆராய்ச்சி வெளியீட்டின் விளக்கங்களை வரும் 9ஆம் தேதியன்று வழங்க உள்ளனர். மேலும் வரும் 8ஆம் தேதியன்று புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் பங்குதாரர் சந்திப்பு மற்றும் தொகுதிகளின் விளக்க காட்சிகள் நடைபெறும். நாட்டின் வளமான பாரம்பரிய மற்றும் மரபுகளை வெளிப்படுத்தும் வகையில் நகரின் பல இடங்களில் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.

0: மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுடெல்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்தப்படுவதை கண்டறிந்துள்ள நிலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களிலிருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27 கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சியரா லியோன் நாடு கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் ஆதரவு அளித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை சமூகத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெற உள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்தியா சீனா குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். ஆனா யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
2: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
1: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
2: எச்சரிக்கையாக இருங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 6:21:44 நொடிகள். இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, நீங்க அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்கும் இல்லையா, ஆனா ஒரு சில பாடல்களை இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய 2271760 மற்றும் 8221770. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, சீக்கிரமா கால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்க. நான் அப்ளை பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேரம் 6:27, 8 நொடிகள். இந்த நிகழ்ச்சி மனம் விரும்பதே. தன்னுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்க ஒரு நேயர் வந்திருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். அந்த மன விரும்பி கேட்க பாடல் சேதராப்பட்டிலும் தவி சொல்லி பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுடைய விருப்ப பாடல் பிளே பண்ணிடலாம்.
1: தர்மதுரை தர்மத்தின் தலைவன் படத்துல இருந்து தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு செய்கின்றது பொன் மாலை நிலா. அந்த பாட்டு
0: மியூசிக் நடுவில் விட்டுட்டீங்களே,
1: அதுதான் நீங்க போட்டு போறீங்க.
0: ஆஹா, அதனால நீங்க வந்து சாங் லைன்ஸ் மட்டும் பாடிட்டீங்க. சூப்பர். எனிவே உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2277176 மற்றும் 8 2 7 1 7 0.

0: ராம் தங்களகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். மனம் விரும்புதை நேரம் 6:33. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சிதம்பரம் கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து மேதினி காதலி, பாடல் வந்து கண்ணீர் பாடல் மேடம்.
0: அப்படி கடகடகடன்னு சொல்லிட்டு சீக்கிரமா பாட்டு போடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி.
1: அப்படி இல்ல, நீங்க என்னோட ஸ்பீடா பேசுறீங்களா, அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வரல.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.
1: ரொம்ப நன்றிங்க மேடம். நன்றி.
0: நிகழ்ச்சி நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760, மதுரையின் 2271770.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் விரும்புதே நேரம் 6:38 முப்பது நொடிகள். நம்ம நிகழ்ச்சியில நேர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுட்டே இருக்காங்க, நானும் உங்களுக்காக பிளே பண்ணிட்டே இருக்கேன். இப்போ ஒரு நேர் வந்திருக்காரு, யாரு எங்கிருந்து அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், புவனகிரில இருந்து விரும்பி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
2: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க.
3: நன்றி.

0: நன்றி மேம்.
1: நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, மற்றொரு எண் 2271770.

0: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்புதே. நேரம் 6:44:29 நொடிகள். வணக்கம்.
3: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
2: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
3: எஸ், எனக்கு நானும் ரவுடி தான் இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து சூப்பரான ஒரு சாங், நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் ஒளிபரத்துறீங்களா?
2: கண்டிப்பா. உங்களுக்காக இவ்வளவு டீடைல் கலெக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய விருப்ப பாடல்ன்றதால கண்டிப்பா ப்ளே பண்ணிடலாம். நன்றி.
3: தேங்க்யூ சோ மச் மேம். ஹேவ் அ நைஸ் டே. பை மேம்.
2: இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271-76-0 மற்றும் 2271-77-0. வெளியூர் நேர்கள் 0-413 அப்படின்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். இப்ப நேயர் கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: மெகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா தூக்கிடுவாங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டு மடிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 6:51. வணக்கம்.
4: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரம் பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: புதுப்பாட்டு. ஆனா புதுப்பாட்டு இல்ல, இது கொஞ்சம் பழைய பாட்டு தான்.
0: படம் பேரு புதுப்பாட்டு.
4: கண்டிப்பா
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு சார். நன்றி.
4: நன்றி மேம். உங்களுக்கு
0: நிகழ்ச்சி, நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760, மற்றொரு எண் 2271770.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27 கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்துள்ளது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சியாரா லியோன் நாடு கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் ஆதரவு அளித்துள்ளன. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெற உள்ளது. லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விட்சீம் பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த டி சேதுபால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஹைதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை செயலர் ஸ்ரீ முகமது அபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். பேட்மிண்டனில் இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி 3வது முறையாக சைனா மாஸ்டர்ஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். உலக தரவரிசையில் 5வது இடத்தில் உள்ள இந்த ஜோடி அரையிறுதிப் போட்டியில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்ரின் அயூப் மற்றும் டான்வி கியோங் ஜோடியை 21-15, 18-21, 21-11 என்ற புள்ளிக்கணக்கில் தோற்கடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2271770. வணக்கம் FM ரெயின்போ. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: ஏழுமலை பேசுறேன், முத்தரசங்கம்.
1: என்ன ஊர் சொன்னீங்க?

0: முத்தரசன் குப்பம்.
1: முத்தரசன் குப்பமா? சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: லட்சுமி கல்யாணம். அங்க தேர் ஓடும் வீதியில் ஊர்கோலம் போகுதா?
1: ஓகே சார், உங்களுக்காக பாடல் பிளே பண்ணிடலாம். நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி.
1: நேயர் கேட்ட விருப்ப பாடலுக்கு முன்னாடி விளம்பரம் வருது, கேட்டுட்டு பாடலை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை, ஹால்மார்க் வெள்ளி பொருட்கள். தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை,
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, பொண்ண பெத்து வளர்த்தவளா புருஷனுக்கு பணிஞ்சவளா, புத்தியுள்ள பிள்ளையத்தான் பெத்து விட்டவளா, இவ மத்தவங்க குடும்பத்தை தான் வாழ விட்டவளா. தங்க தேரோடும் வீதியே ஊர்வலம் போகுதடா, செவ்வாழை பந்தலிலே லட்சுமி கல்யாணம், நல்ல சிங்கார மேடையிலே லட்சுமி கல்யாணம்.

0: சைபோலின் நீண்டொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். கேட்டு மறிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிர வையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
5: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
0: நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கும் கடைசி நேயர், உங்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
6: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: ஓகே கலைவாணி மேம், என்ன பாடல் வேணும்
6: மேம்? நேருக்கு நேர் அந்த படத்துல இருந்து மனம் விரும்புதே உன்னை அந்த சாங்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி.
6: தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு நன்றிங்க மேம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் நலன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ரியாத்தில் இன்று அந்நாட்டு அமைச்சர் திரு அகமது பின் சுலைமான் அல் ரஜியுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இந்த முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அமைச்சர் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்கவுள்ளார். சவுதி அரேபியாவில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திரு கீர்த்தி வர்தன் சிங் சந்தித்து பேசவுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் அதிக அளவில் தங்கியிருந்ததாக கருதப்படும் இக்கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ள எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் 18 தீயணைப்பு வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து மீட்பு பணியை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகிலுள்ள கட்டடங்களில் வசிக்கும் மக்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர், 2 காயமடைந்தனர். அம்மாநிலத்தின் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் கூட்டாக மேற்கொண்ட சோதனையின்போது ஐக்கிய குக்கி தேசிய படையைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த முகாம்களில் நடத்தப்பட்ட சோதனையின்போது AK-56 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள், சீருடைகள், தகவல் ஒலிபரப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய மலையடிவார கிராமங்களில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்யாததால் அம்மாநிலத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்துள்ளது. பஞ்சாபில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தாமதமின்றி நிலக்கரி எடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாப் உட்பட நாடு முழுவதும் தடையற்ற மின் உற்பத்தி செய்ய ஏதுவாக போதிய

0: நிலக்கரி ஒதுக்கீடு செய்ய கோல் இந்தியா நிறுவனம் உறுதி பூண்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர் நகரமன்ற தலைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்தல் நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான நெறிமுறைகளையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாநகராட்சி மேயர் நகரமன்ற தலைவர் நகர பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கு நேரடி தேர்தலும் துணை மேயர் நகரமன்ற துணைத் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலும் நடத்தப்படும். இவர்களது பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஷெட்யூல் வகுப்பினர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க ஏதுவாக வரும் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த பிரிவுகளைச் சேர்ந்த வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தை போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத மாநிலமாக மாற்றும் வகையில் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களிலும் 7 நாட்களுக்குள் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவுகளை அமைக்க அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான உத்தரவை குஜராத் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர சிங் மாலிக் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்பான குற்ற வழக்குகளை இந்த பிரத்யேக பிரிவினர் விரைந்து விசாரிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் கடும் நடவடிக்கை காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 3700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5346 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மேலும் பலர் பந்தல்கன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சாகர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இம்மாநிலத்தின் சாகர் மாவட்டம் பந்தா தாலுகாவில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் செயல்பட்டு வந்த 6 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மதுபானங்களும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் இன்று கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். அமெரிக்க பிரதிநிதிகள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜேரட் குஷ்னர் ஆகியோர் மாஸ்கோவில் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து யுக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க தயார் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியும் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், பீகார், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் நாளை வரை இதே நிலை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கட்டில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் சியாங் யூ ஜீட்டிங் இணையை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஏஷா ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-12 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஜாக்கப் மசூரக்கை வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும்

0: உலக பாரா வில்வித்தை போட்டியின் தகுதிச் சுற்றில் இந்தியாவின் ஷீதல் தேவி முதலிடத்தை பிடித்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சே சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரெல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, இரண்டு வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5-மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
4: என்னடா சொல்ற?
3: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
4: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
3: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
5: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல
6: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
7: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
8: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
7: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
5: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
6: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
9: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
10: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
9: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
10: கண்டிப்பா தேவையில்லை.
9: என்றும் அக்கறையுடன்
10: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
6: சைபோலின் இன்றொரு தகவல், நாளை காலை 8:50

0: 25க்கு கேட்கலாம். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணி

0: நேரம் 7:30 மேடம் தொடர்வது.
1: நேர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: ரொம்ப நேரமா சினிமா பாட்டையே கேட்டுட்டு இருக்கோம். ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கேட்கணும், என்ன பண்ணலாம்? ஞாபகம் வந்துருச்சு. யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலே நம்ம புதுச்சேரி முதன்மை அலைவரிசை தான். அதை டியூன் பண்ணி கேட்கலாம். நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலு மகேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம். சார்
1: சார் இன்றைய நிகழ்ச்சியில் நகர்ப்புறங்களில் காடை வளர்ப்பு பற்றி தான் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறோம். நகர்ப்புறங்களில் காடை வளர்ப்புக்கு எப்படி சார் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: கண்டிப்பாக இந்த நகர்ப்புறங்களில் காடை வளர்ப்பு பண்ணலாம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நகர்ப்புறங்களில் மற்ற பணிகளை தாண்டி வேறு பணிகள் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் போதுமான இட வசதி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த காடை வளர்ப்பு செய்யலாம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற பெருநகரங்களில் கூட நம்ம இதை கண்டிப்பாக பயன்படுத்த முடியும், இந்த காடை வளர்ப்பு பண்ணை முறைகளை.
1: அது கிராமத்தில் நம்ம வளர்க்கலாம், ஆனால் நகரத்தில் வளர்க்கும் போது சவாலாக இருக்குமோ?
2: நகரத்தில் வளர்க்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போதுமான அளவுக்கு இட வசதி வீட்டோட மாடியிலையோ இல்லை நம்ம வீட்டுக்கு பின்புற இருக்கக்கூடிய புறக்கடைன்னு சொல்லுவோம், இல்லை தோட்டம், அந்த தோட்டத்தில் கூட நமக்கு போதுமான அளவுக்கு இடவசதி இருந்தால் கண்டிப்பாக இதை செய்யலாம் சார். காரணம் என்னென்னா, இப்போ நம்ம கோழி வளர்க்குறதுக்கும் காடை வளர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ கோழினால நம்ம கண்டிப்பாக பிரச்சனை வரும். கோழிகள் பறந்து நம்ம காம்பவுண்டு சாண்டி போகும்போது கண்டிப்பாக நம்மளால் அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களால் நமக்கு பிரச்சனை வரும். தனி வீடு தோட்டம் இருக்கணும், இல்லைன்னா தனி வீடு மாடிப்பகுதி நமக்கு காலியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இந்த காடைகளை வளர்க்க முடியும். காரணம் என்னென்னா, நமக்கு குறுகிய நேரத்தில் ஒரு காடைகளை வளர்த்து நம்ம விற்க முடியும். அதோட இதோட வளர்ச்சி விகிதமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. முதலீடும் பார்த்தீங்கன்னா குறைவான முதலீடு. இப்போ கோழி வளர்ப்புக்கு நம்ம பண்ணக்கூடிய முதலீடு நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், இல்லை இறைச்சி கோழியாக இருக்கட்டும், இல்லை முட்டைக்கோழி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலீடு ரொம்ப அதிகம், இட வசதி தேவை, நம்ம தனியான ஒரு ஒதுக்குப்புறத்தில் தான் பண்ணி அமைக்க முடியும். பட் காடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நகர்ப்புறங்களில் நம்ம வீட்டு மாடியிலேயோ நம்ம வீட்டு புறக்கடையிலேயோ கண்டிப்பாக இதை வளர்க்க முடியும். கூண்டு முறையிலையும் வளர்க்கலாம். தனித்தனி ஒரு அறைகளாக பிரித்து

0: கண்டிப்பாக இதை வளர்க்கும் போது மற்றவர்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் கண்டிப்பாக இதை நம்ம செய்ய முடியும். இதன் மூலம் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள், வேலையில்லாத இளைஞர்கள் கண்டிப்பாக இதை வந்து ஒரு பகுதி நேர வேலையாக செய்யும் போது இதில் வருமானம் பெறக்கூடிய கண்டிப்பான ஒரு நல்ல தொழில் தான் சார்.
1: இப்போ காடு வளர்ப்பை தொடங்க விரும்பும் ஒரு இளைஞராக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன அந்த மகளிராக இருக்கட்டும், அவங்களாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன?
0: காடை வளர்ப்புன்னு நம்ம போகும்போது இதற்கு முறையான ஒரு பயிற்சியை எடுத்துக்கிறது கண்டிப்பாக முக்கியமானதாக இருக்கும் சார்.
1: பயிற்சி கொடுக்குறாங்க,
0: பயிற்சிகள் வந்து வேளாண் அறிவியல் நிலையங்களில் கொடுக்குறாங்க, கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக கொடுக்குறாங்க, கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் நம்ம அணுகும்போது அவர்கள் வந்து மற்ற வேளாண் அறிவியல் நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவ பயிற்சி மையம் அவங்களோட இணைந்து கூட உங்களுக்கு வந்து பயிற்சிகளை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு பயிற்சி எடுக்கும்போது தான் இதில் வந்து இதோட நுணுக்கங்கள், காடை கோழி குஞ்சுகளை நம்ம எங்கே வாங்கிறது, வாங்கின பிறகு அதை இளங்குஞ்சிலிருந்து பராமரிப்பது எப்படி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஒரு பயிற்சியின் மூலம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சார். கண்டிப்பாக
1: இப்போ காடை வளர்க்குறதுக்கு குஞ்சுகள்லாம் எங்கே வாங்கணும் சார், எங்கே கிடைக்கும்?
0: காடை குஞ்சுகள் வந்து இப்போ பண்ணையாளர்கள் குஞ்சு பொறிப்பகம் வச்சு கண்டிப்பாக நிறைய விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள் இந்த காடை வளர்ப்பு தொழிலில் இறங்கி இருக்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து வேற ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, இருந்தாலும் ஒரு பகுதி நேர தொழிலாகவும் இதை செய்கிற பெரும்பாலான இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் காடை குஞ்சுகளை பெரும்பாலும் வாங்கிக்கலாம். காடை குஞ்சுகளை ஒரு நாள் கோழி குஞ்சு 7 ரூபான்னு தராங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு தோட்டத்திலேயோ இல்லை மாடியிலேயோ தனியான ஒரு பார்ட்டிஷன் ஏற்படுத்தி தான் நம்ம வளர்க்கணும். அந்த வளர்ப்பு முறையில் நிறையா இருக்குது. இளங்குஞ்சி வளர்ப்பு முறையில் அதுக்கு போதுமான அளவு வெப்பம் கொடுக்கணும், இந்த லைட்டை வச்சு தான் நம்ம கொடுக்கணும். தீவன பராமரிப்பு முறை இருக்குது, தண்ணீர் பராமரிப்பு முறை இருக்குது. இதையெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக செய்யும்போது தான் வந்து அந்த இளங்குஞ்சிகளை நம்ம பராமரிக்க முடியும். அதுவும் காடை வளர்ப்பில் வந்து அந்த இளங்குஞ்சி பராமரிப்புங்கிறது வந்து ஒரு சவாலான விஷயம். அதில் நம்ம வந்து இப்போ 100 காடை குஞ்சு அதை வாங்கிட்டு வந்ததுலேருந்து விற்கிற வரைக்கும் நம்ம வந்து இறப்பு விகிதத்தை குறைக்கணும்னா அந்த இளங்குஞ்சி பருவம் வாங்கிட்டு வந்த நாள்லேருந்து முதல் 2 வாரங்கள் வந்து ஒரு முக்கியமான தருணம். அதை நம்ம பராமரிக்கும் போது கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு மார்க்கெட்டிங் வரைக்கும் நம்ம இறப்பு விகிதத்தை குறைச்சி லாபகரமாக செய்ய முடியும் சார்.
1: இப்போ காடை வளர்க்குறதே ஒரு கணிசமாக ஒரு வருமானம் பார்க்கறது தான் சார். இப்போ நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா வயலில் கோழி ஷெட்டு போட்டு அதில் நிறைய கோழிகள் வளர்ப்பாங்க. அதுபோல் நம்ம எவ்வளோ காடை வளர்க்கலாம் நம்ம?
0: சராசரி ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குற இடத்துல 6 காடை குஞ்சுகளை வளர்க்க முடியும். ஒரு பிராய்லர் கோழி வளர்க்கறதுக்கு 1 சதுர அடி உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து நம்ம 6 காடைகளை வளர்த்து உருவாக்க முடியும். இப்போ ஒரு 100 சதுர அடி இருக்கிற இடத்துல 100 கோழி தான் வளர்க்க முடியும். காடைகளை வளர்க்கும் போது கிட்டத்தட்ட அங்கே ஒரு 500-600 காடைகளை வந்து அந்த 100 சதுர அடி இடத்துக்குள்ளே வளர்க்க முடியும். சராசரியாக இப்போ நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரோ ஒரு பெண்மணியோ அவங்க வீட்டு தோட்டம் ஒரு 10x10 ஒரு அறை இடம் இருக்குது, இல்லை மாடியிலேயோ அந்த அறையை ஏற்படுத்துனாங்களோ அதில் கண்டிப்பாக 500-600 காடை குஞ்சுகளை வளர்க்க முடியும். அது வந்து நம்ம இடவசதி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காடை குஞ்சுக்கும் எவ்வளோ இடவசதி கொடுக்கணும், இளங்குஞ்சி பருவத்தில் ஒரு இடவசதி நம்ம கொடுக்கணும். அடுத்த 2 வாரம் தான் அந்த முதிர்ச்சி பருவம். முதிர்ச்சி பருவம் முடிஞ்ச உடனே நம்ம 28-32 நாளுக்குள்ளே நம்ம காடைகளை அதிகபட்சம் நம்ம வளர்த்து விற்றுருவோம். ஸோ அந்த பீரியடுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இடவசதியை நம்ம பெருக்கணும்னா இந்த 500-600ங்கிறது நம்ம அந்த 10x10 ரூமில் கண்டிப்பாக வளர்க்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 காடை குஞ்சுகளை நம்ம வாங்கி வளர்க்கும்போது உதாரணத்துக்கு ஒரு ஒப்பீடாக நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது 100 காடைக்குஞ்சுகளோட விலை பார்த்தீங்கன்னா 7 ரூபா ஒரு காடைக்குஞ்சின்னா 700 ரூபா வந்து நம்ம காடை குஞ்சுகளுக்காக நம்ம முதலீடு பண்ணுறோம். அது இல்லாமல் அதுக்கு ஒவ்வொரு காடையும் வந்து காடை குஞ்சு வாங்கின நாள்லேருந்து விற்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு தீவனம் சாப்பிட்றோம். இப்போ 100 காடைக்குஞ்சுகளுக்கும் 1/2 கிலோ வீதம் நமக்கு 50 கிலோ தீவனம் வந்து ஒரு 100 காடைக்குஞ்சுகளை நம்ம வாங்கி வளர்க்கும்போது கண்டிப்பாக தேவைப்படும். இந்த 50 கிலோ தீவனத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு 2200 ரூபா வரைக்கும் வரும். அப்போ தீவனமும் காடை குஞ்சுகளோட மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 2900 ரூபா ஒரு 3000த்துக்குள்ளே நமக்கு அடக்கமாக வந்துடும். பராமரிப்பு நம்ம தான் செய்ய போகிறோம், லேபர் காஸ்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அதை நாளைக்கு விற்கும்போது இப்போ 100 காடைக்குஞ்சு நீங்கள் 4 வாரம் வளர்த்து விற்கும்போது சராசரியாக ஒரு காடையோட விலை 38-40 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து உயிரடையாக ஒரு காடையை விற்க முடியும். ஒரு 10% நமக்கு இறப்பு இருந்தால் கூட ஒரு 90 காடையை விற்கிறீங்கன்னா ஒரு 3600 ரூபா வரைக்கும் நீங்கள் விற்கலாம். இப்போ ஒரு 100 காடைக்குஞ்சிலேருந்து ஒரு 600 ரூபா ஒரு மாதத்தில் பெற முடியும். இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இதை நம்ம எப்படி பண்ணணுன்னா வாரத்துக்கு 1000 காடைக்குஞ்சு நமக்கு வெளியில் போகணும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000-6000 ரூபா ஒரு வாரத்தில் நம்ம எடுக்க முடியும். அப்போ 4 வாரத்துக்கும் பேட்சாக பிரிச்சிடணும். ஒரு பேட்ச் உள்ளே வந்து வளரணும், அதுக்கு அடுத்த 1 வாரம் கழித்து இன்னொரு பேட்ச் இறக்கணும், அடுத்த 3வது வாரம் ஒரு பேட்ச், 4வது ஒரு பேட்ச், அந்த மாதிரி பேட்ச் வைஸாக நம்ம பிரித்து ஒவ்வொரு வாரமும் தோட்டத்தில் இருந்தோ நம்ம மாடி வீட்டில் இருந்தோ நமக்கு அந்த வருமானம் வரணும். அப்போ ஒரு 4 பேட்ச் நம்ம ஒரு மாதத்தில் வளர்த்து விற்கும்போது பார்த்தீங்கன்னா சராசரியா நிகர லாபம்னு

0: சொல்லக்கூடிய வருமானமே பார்த்திங்கன்னா ஒரு 22,000 இருந்து 24,000 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பெற முடியும் இந்த காடை வளர்ப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோழி வளர்ப்புக்கும் இதுக்கு என்ன பெரிய நமக்கு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் தாக்கம் அது ரொம்ப முக்கியமானது. நோய் தாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராய்லர் கோழியை ஒரு நாட்டுக்கோழியை நம்ம வளர்க்குறோன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் வெளியில் மேயிறது ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளருது. கிராமங்களில் வளருதெல்லாம் பெரும்பாலும் நம்ம தடுப்பூசி போடுறதில்ல. இந்த கோடை காலங்களில் மட்டும்தான் வெள்ளைக்காய்ச்சல் நோய் தடுப்பூசி போடுவோம். இதே நம்ம பிராய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து விற்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 4 தடுப்பூசி போட்டுருவோம். முட்டை கோழியில் பார்த்தீங்கன்னா முட்டையிடும் பருவத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 தடுப்பூசி நம்ம போடுவோம். காடை வளர்ப்பில் வந்து தடுப்பூசியே பெரும்பாலும் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா இவங்க வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. வரக்கூடிய ஒரே ஒரு வியாதி நம்ம தரையில் வச்சு வளர்க்கும் போது குடல் அழற்சி நோயின்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஒரே ஒரு வியாதி தான் வரும். அதுவுமே வந்து நம்ம இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த காடைகளை வந்து நோயிலிருந்து பராமரிக்கலாம். அதுக்கு வந்து அந்த இளங்குஞ்சில வந்து வளர்க்கும் போது அந்த பெட்டிங் மெட்டீரியல்னு சொல்லுவோம், அதை வந்து ப்ராப்பராக நம்ம ஈரம் ரொம்ப இல்லாமல் பராமரிக்கும் போது அந்த நோயை நம்ம தடுத்துடலாம். தடுப்பூசி முறைகள்ங்கிறது காடை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை.
1: இப்போ காடைகளை வளர்க்குறதுக்கு தனியாக கூண்டு தனியாக விற்கிங்களா இல்லை நம்மளே செஞ்சுக்கலாம்?
0: நம்ம ரூமை அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூண்டுகளை செய்யலாம் சார். அதாவது நெஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், பாக்ஸ் பாக்ஸாக போட்டு இப்போ 2x2 இப்போ 4 சதுர அடி இருக்குன்னா அதில் வந்து ஒரு 25 காடை வளர்றதுக்கு நமக்கு ஸ்பேஸை கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு நெஸ்ட் பாக்ஸில் 25னா இப்போ நமக்கு வந்து ஒரு 100 காடை குஞ்சு வளர்க்குறோன்னா 4 நெஸ்ட் பாக்ஸ் போதும். அதை வந்து ஒரு ரேக்கில் வச்சிடணும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்மளாவே செஞ்சுக்கலாம். முட்டைக்காக வளர்க்கும் போது கண்டிப்பா இந்த கூண்டு முறைக்கு போறது நமக்கு நல்லதா இருக்கும். காடை வளர்ந்த பிறகு முட்டையிடும் பருவம் 4வது வாரத்திலிருந்து 6வது வாரத்துக்கு அப்புறம் தான் முட்டையிட ஆரம்பிக்கும். அதுல இருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம காடைகளை முட்டைக்காக வளர்க்கலாம். அப்படி வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 3வது மாசம் 4வது மாசத்துல இருந்து அதோட பீக் எக் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், அந்த முட்டை உற்பத்தி திறன் அதிகமாகிட்டே போகும். கிட்டத்தட்ட 70%-80% வரைக்கும் முட்டை உற்பத்தி திறன் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா ஒரு 7வது மாசம் 8வது மாசம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். எப்ப அந்த முட்டை உற்பத்தி திறன் நமக்கு ஒரு 50%-க்கு கீழே குறையுதோ அந்த சமயத்தில் இந்த முட்டைக்காக வளர்ந்த காடைகள் நாம் வெயிட்டும் கிட்டத்தட்ட ஒரு 350-400 கிராம் வரைக்கும் வெயிட் வந்துடும். ஸோ அந்த சமயத்தில் முட்டை உற்பத்தி குறையுதுன்னா நம்ம இமீடியட்டாக அதை எடுத்து சேல்ஸுக்கு அனுப்பலாம். இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய காடைகளையும் நம்ம வந்து கறிக்காக பயன்படுத்தலாம். முட்டைக்காக வளர்த்து முட்டையெல்லாம் நம்ம எடுத்து காடை குஞ்சு உற்பத்தி பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். முட்டையாகவும் விற்கலாம். இடத்த பொறுத்து 3 ரூபாயிலிருந்து 4 ரூபா வரைக்கும் இந்த காடை முட்டையை நம்ம விற்றுக்கலாம்.
1: முட்டையிட்டு எவ்வளோ காலத்தில் குஞ்சு போறீங்க சார்?
0: 18வது நாள்லேயே குஞ்சு பொறிச்சிரும். 14 நாள் வந்து அந்த செட்டரில் வைப்போம். அதை லாஸ்ட் 3 டேஸ் ஹேச்சரில் வச்சிட்டோம்னா 18 நாள்லேயே அந்த முட்டை குஞ்சு பொறிச்சு வெளியே வந்துடும். பொறிக்கும் திறன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. காடை குஞ்சுகளில் பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேல் பண்ணேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் காடை பெண் காடை சராசரி அந்த விகிதம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெண்ணுக்கு 1 ஆண் காடை அந்த மாதிரி கூட வைக்கலாம். அந்த மாதிரி வைக்கும்போது அந்த இனவிருத்தி வந்து ப்ராப்பராக நடக்கும்போது உங்களுக்கு பெண் காடை முட்டை இடும்போது கருக்கூடின முட்டையாக நமக்கு கிடைக்கும். இந்த ஃபெர்டிலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ ஹேச்சபிலிட்டியும் நல்லாயிருக்கும். முட்டை குஞ்சு பொறிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 65%-70% வந்துச்சுனாலே நமக்கு ஒரு நல்ல ஹேச்சபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆண் காடைகளை நம்ம சேர்த்து வளர்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது சார்.
1: வீடுகளில் நம்ம வளர்க்குறோம் இல்லைங்க சார், அப்போ வந்து துர்நாற்றம் அப்புறம் ஈக்கள் இதெல்லாம் பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கலாம்?
0: எச்சங்களை அகற்றுறதுலாம் ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். இறைச்சி காடை வளர்க்கும்போது இந்த ஆழ்கூல முறைன்னு சொல்லுவோம், மரப்பற்றையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சா டஸ்ட்டு அதை வாங்கிட்டு வந்து செய்யலாம். இந்த தேங்காய் மஞ்சி இந்த பிராய்லர் கோழி பண்ணையெல்லாம் பயன்படுத்துவாங்களா, அது பெரும்பாலும் இந்த சா டஸ்ட்டு நமக்கு நகர்ப்புறங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நம்ம வந்து இந்த மரப்பற்றையிலேருந்து வாங்கிட்டு வந்து பெட்டிங் மெட்டீரியலாக அந்த ரூமில் பரப்பிட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர்லாம் போட்டு அந்த இளங்குஞ்சுகளை பராமரிக்கிறோம். அப்போ அதோட எச்சங்கள்லாம் வந்து அந்த சா டஸ்ட்டில் விழுந்து அதோட ஈரப்பதெல்லாம் உறிஞ்சப்படுது. உறிஞ்சப்படுற பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ அதை நம்ம தொடர்ச்சியாக அங்கேயே வச்சு பராமரித்து அதை எடுத்துடலாம். அது இல்லாமல் அந்த கூண்டு முறையில் வளர்க்கும் போது இதோட எச்சங்களை எடுத்து காய வைக்கிறது, தனியாகவே நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணி சன் ட்ரை பண்ணலாம். ஹீட் மூலம் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தோட்டத்துலேயே நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு கம்போஸ்ட் பிட்டை கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த எச்சங்களை கொட்டி அது கூட நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மர தழை இலைகள்லாம் இருக்கக்கூடிய தன்மை உள்ள எல்லா பொருட்களையும் அதில் போட்டு வைக்கும்போது கண்டிப்பாக வந்து இது மக்கிடும். இந்த மக்குன கம்போஸ்ட்டை வந்து இதை எடுத்து நம்ம வந்து இதையே ஒரு நம்ம இன்கம் வரக்கூடிய ஒரு சோர்ஸாக கூட பயன்படுத்திக்கலாம். மக்கை வச்சு அதை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கலாம், இல்லைனா நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். கம்போஸ்டாக நம்ம பயன்படுத்தும் போது அதிலிருந்து நமக்கு ஒரு ஒரு சிறு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கழிவுகளை நம்ம முறையாக நீக்கம் பண்ணிடலாம். அது இல்லாமல் இந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா ஈரப்பதத்தை கண்டிப்பாக குறைக்கணும். ஈரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்மெல் வரும், நமக்கு பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவாக இருக்கும். முறையாக அந்த கழிவுகளை அகற்றி நீக்கம் செய்யலாம் சார்.
1: காடைகளுக்கு என்ன தீவனம் கொடுக்கலாம் சார், எங்கே கிடைக்கும்?
0: காடைகளுக்கான தீவனத்தை பொறுத்த வரைக்கும் கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம்

0: மாதிரிதான் நம்ம கம்பு, மக்காச்சோளம், அரிசி தவிடு, புண்ணாக்கு, இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் அரைச்சி தான் கோழிகளுக்கு தீவனம் தயாரிக்கிறாங்க. அதே அளவு தான் நம்ம வந்து காடைகளுக்கும் பயன்படுத்தலாம். நகர்ப்புறங்களில் வசிக்கிறவங்க நம்ம ஒரு குறைந்தபட்ச காடைகள் எண்ணிக்கையில் வச்சு வளர்க்கும் போது, இதுக்கு வந்து நம்ம மில்லுலாம் வச்சியோ இல்லை இந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்கி அரைக்கும் போது அதோட தீவன செலவு அதிகமாகுது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து கோழிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரீ ஸ்டார்டர், இந்த ஆரம்பகால தீனின்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி அதையே, அது ரொம்ப ஃபைன் கிறிஸ்டல்ஸாக தான் இருக்கும், அதை வாங்கி நம்ம இந்த காடைகளுக்கு பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து அதோட வளர்ச்சி விகிதம் நல்லாயிருக்கும். நகர்ப்புறம் வசிக்கிறவங்களுக்கு இது உகந்தது. நம்ம பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ண போகிறோம், ஒரு 10,000 காடை நான் வளர்க்க போகிறேன், பெரிய ஃபார்ம் பண்ண போனோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பொருட்கள்லாம் வாங்கி அவங்களே ஒரு சின்ன மினி மில்லு மாதிரி வச்சு அதில் அரைச்சி கொடுக்கறது வந்து தீவன செலவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும்.
1: இப்போ நகர்ப்புறங்களில் காடை வளர்க்குறதுல இந்த முட்டை அப்புறம் இறைச்சிக்கெல்லாம் சந்தை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு சார்?
0: காடை முட்டையும் சரி, காடை இறைச்சியும் சரி, இது வந்து இப்போ நம்ம கோழி முட்டை மாதிரியே எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம். அடுத்து காடை முட்டைக்கும் கோழி முட்டைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவூட்டச்சத்தில் பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் இருக்குது. கோழி முட்டைகளில் எல்லா புரதமும் இருக்குது, கொழுப்பு இருக்குது, விட்டமின்ஸ் கூட இருக்குது, விட்டமின் B1, B5, B3 இதெல்லாமே இருக்குது. காடையில் கூடுதலாக நிறையா நமக்கு இருக்குது, காப்பர் இருக்குது, அயன் இருக்குது, செலினியம் இருக்குது, சோடியம் லெவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கூடுதலாக நமக்கு இருக்குது காடை முட்டையில். அது மட்டும் இல்லாமல் காடை இறைச்சியும் வந்து பெரும்பாலும் எல்லா கோழி இறைச்சி மாதிரியே காடை இறைச்சியுமே எல்லா இடங்கள்லையும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பொருள். அதனால் அது மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய கோழி இறைச்சி கடையிலேயே காடைகளையுமே நமக்கு தனியாகவே இன்னைக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு கஸ்டமர்ஸ்லாம் உருவாகியிருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கொடுத்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். முட்டைகளையுமே வந்து நேரடியாக நம்ம விற்கலாம், டேபிள் பர்பஸுக்காக கொடுக்கலாம், இல்லை ஹேச்சரி யூனிட் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இதை முட்டைகளை கொடுத்துடலாம்.
1: இப்போ காடை வளர்க்குறது வந்து கோழி மாதிரி வெயிட் போட்டு தான் வாங்குவாங்களா?
0: 350 இல்ல 400 கிராம் தான் இருக்கும், அது அப்படியே லைவ் வெயிட்டாக தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க வாங்கும்போது 38 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க சார். அதை வாங்கிட்டு போய் அவங்க இறைச்சியாக கடையில் விற்கும்போது அது குறைஞ்சபட்சம் ஒரு 60 இருந்து 65 ரூபா, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட் அதிகம், பட் இங்கே வந்து ஒரு 60 இருந்து 65 ரூபாய்க்கு அந்த காடையை கட் பண்ணி பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் மதிப்பு கூட்டி செய்யலாம், நமக்கு இன்னும் பலனுள்ள
1: என்ன
0: நம்ம
1: மாதிரி மதிப்பு
0: மதிப்பு
1: கூட்டி?
0: கூட்டினா இந்த காடை முட்டையை அப்படியே பிக்கிள்ஸ் செய்கிறாங்க, பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து காடை பிக்கிள்ஸாக செய்கிறாங்க. காடையோட இறைச்சியை வந்து மின்ஸ்டு மீட்டாக பண்ணி அந்த நக்கட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, கோஃப்தான்னு சொல்லக்கூடியது, சிக்கனில் நம்ம செய்யக்கூடிய இந்த பிரஸ்ட் பீஸு, லெக் பீஸ் மாதிரி அதையும் வந்து நம்ம மதிப்பு கூட்டி காடைகளில் நம்ம செய்யலாம். அவ்வாறு செய்யும்போது அதில் வந்து நமக்கு நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது, சேல்ஸும் நடக்கும்.
1: காடை வளர்ப்போருக்கு அந்த எந்தெந்த முறைகளில் விற்பனை பண்ணலாம்?
0: காடை இறைச்சியை நம்ம விற்கிறதுல வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை மாதிரி இடங்களில், மக்கள் பொதுக்கூட்டங்கள் கூடக்கூடிய இடத்துல காடைக்குன்னே தனியாக ஒரு ஸ்டால் போட்டு நம்ம ஒரு ஏதோ இனோவேட்டிவாக ஒன்லி காடை அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் வச்சு, சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இட்லி விற்கிறதே வந்து ஒன்லி இட்லி, இட்லின்னு தான் ஆரம்பித்தாங்க, அது அப்படியே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது வந்து இப்போ நீங்கள் நிறையா ஃப்ரான்ச்சைஸ் வந்திருக்கு.
1: இப்போ நகரத்திலே ஒரு ஷாப் போட்டு நம்ம
0: நகரத்திலே நமக்கு வந்து ஒன்லி கோயில் அந்த மாதிரி போட்டு நீங்கள் அதுலேருந்து பண்ணக்கூடிய நிறைய இது ஸ்மோக்டு மீட்டாக நீங்கள் விற்கலாம், போன்லெஸ் மீட்டு, மின்ஸ்டு மீட்டு, நக்கட்ஸு அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி விற்கலாம். காடை முட்டையை பாயில் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் இந்த காடை முட்டையை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதில் நிறைய விட்டமின்கள் இருக்கிறதுனால இந்த நரம்பு சத்து குறைபாடு உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காடை முட்டை. அப்போ இதை வந்து நம்ம தனி ஸ்டாலாக ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மக்கிட்ட நிறைய வாட்ஸ்அப் சோர்ஸு, சோஷியல் மீடியாலாம் இருக்குது. அதன் மூலம் வந்து இப்போ நகர்ப்புறங்களில் ஒரு அவென்யூ இருக்குன்னா அந்த ஏரியாவில் ஒருத்தர் வளர்க்குறாருன்னா அவங்களுக்குள்ள ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இந்த இமீடியேட்டாக சேல் ஆகிடும். உங்களுக்கு காடை முட்டை சேல் ஆகிறதும் சரி, மீட்டு சேல் ஆகிறதுமே வந்து ஈஸியாக வந்து பேக்கடு மீட்டாக கூட இன்றைக்கி சில்டு மீட்டு, ஃப்ரோசன் மீட்டெல்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி காடையை வந்து அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல் கார்கஸை அப்படியே பேக் பண்ணி நம்ம இன்றைக்கி எல்லாமே ரெடிமேடாக தான் விரும்புகிறாங்க. இன்றைக்கி கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட எல்லாம் பேக்கடு வெஜிடபிள்ஸாகவே கிடைக்குது, அந்த நாளுக்குரிய வெஜிடபிள்ஸை நம்ம பேக் பண்ணியே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இறைச்சியுமே வந்து காடை இறைச்சி நீங்கள் அந்த மாதிரி பேக்கடு மீட்டாக வந்து ஃப்ரோசன் மீட்டாகவும் வச்சு முக்கிய இடங்களில் பெரிய பெரிய மால்ஸு, ஈவன் இந்த உழவர் சந்தையிலே நிறைய
1: நகர்ப்புறங்கள்
0: நகர
1: உழவர் சந்தைகளில்
0: அது வைக்கலாம். அது இல்லாமல் நமக்குன்னு தனியாகவே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்டாலோ ஒரு அவுட்லெட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா செய்யலாம்.
1: ஆன்லைன்லேயும் விற்பனை பண்ணலாம்,
0: ஆன்லைனில் விற்பனை பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேல்ஸ் சில்லறை விற்பனைகள் பண்ணலாம். அதன் மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மத்திய அரசாங்கங்களில் நிறைய மோட்டிவேஷனும் பண்ணுறாங்க. மத்திய அரசாங்கத்திலேருந்து நிறைய நிதியுதவி கிடைக்குது, எம்எஸ்எம்இல பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு இடம் மட்டும் தான் முக்கியம், இடம் இருக்கணும், அதுக்கான எலக்ட்ரிசிட்டி கூட இப்போ கவர்மெண்ட்டில் அது குறைஞ்ச ரேட்டில் தராங்க, குறைந்த டேரிஃபில் வந்து அந்த 3A

0: யூனிட்னு சொல்லி தனியாக தராங்களாம். ஸோ அதெல்லாம் வாங்கணும்னா நம்ம வந்து அந்த இடத்தோட பட்டா, இந்த சிட்டா, அதுக்கப்புறம் விஓ சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வந்து இந்த கமர்ஷியல் யூனிட் இல்லாமல் இதுக்குன்னே கோழி பண்ணை உற்பத்தியாளர்களுக்குன்னே தனியாக ஒரு யூனிட் மின்சாரம் தராங்களாம். ஸோ அதையும் வாங்கி நம்ம இதை பயன்படுத்தும் போது மின் உற்பத்தியும் ரொம்ப முக்கியமானது. வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த நீர் ஆதாரத்தை வச்சு கண்டிப்பாக நம்ம குறைஞ்ச லெவலில் காடைகளை வளர்த்தாலும் நமக்கு வந்து ஒரு சஸ்டைனபிள் இன்கம் கிடைக்கும். கண்டிப்பாக நகர்ப்புறத்தில் இருந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக நம்ம இதை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வாரம் ஒரு 5000 to 6000 வரைக்கும்
1: நல்ல
0: வருமானம் பண்ணக்கூடிய நல்ல தொழில் தான். இதுக்கு சப்சிடியும் கிடைக்குது, அரசாங்கத்திலிருந்து மானியங்களும் நம்ம முறையாக அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் இருக்குது காடை வளர்ப்பில்.
1: இப்போ நகர்ப்புறத்தில் உள்ள வீடுகளில் உள்ள இந்த குறைஞ்ச இடம், அறிவியல் முறையான பராமரிப்பு, சரியான சந்தைப்படுத்தல், இது மூன்று இருந்தாலே நகர்ப்புறங்களில் காடை வளர்ப்பை வெற்றிகரமாக துணை தொழிலாக உருவாக்க முடியும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக அவங்க செய்யலாம் சார். அதை நம்ம செய்யும்போது அது இல்லாமல் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த மானிய உதவியோ இல்லை தொழில்துறை தொடங்கிறதுக்கான கடன் உதவிகளோ பெறும்போது நம்ம பணத்தை போட்டு பண்ணாமலே நம்ம அரசாங்கத்திலேருந்து நிறைய பெனிஃபிட்டை நம்ம வாங்கி பண்ணும்போது அதிலிருந்து நம்ம நம்மளுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு ஒரு முக்கியமான தொழிலாக இது அமையும்.
1: நகர்ப்புறங்களில் காடை வளர்ப்பு பற்றி நிறைய செய்திகள் அழகாக சொன்னீங்க சார். இந்த நிகழ்ச்சி நகர்ப்புறத்தில் இருக்கும் மக்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை நகர்ப்புற காடை வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி கால்நடை மருத்துவர் டாக்டர் எம் பாலுமகேந்திரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். ரேடியோ ஆன் பண்ணது நல்லதா போச்சு. நம்மளும் டவுன்ல தான் இருக்கோம், இந்த ஐடியாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் யாராவது படிச்சுட்டு வேலை இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய மகளிரெல்லாம் சேர்ந்து கூட இதை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது இல்லை இந்த ப்ரோக்ராம். சரி, அடுத்ததா ரேடியோவில் என்ன நிகழ்ச்சி வருதுன்னு கேட்கலாம். இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதால் கிடைக்கும் உடல்நல நன்மைகள் குறித்த தகவல்களை கேட்கலாம். இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை நமது அன்றாட வாழ்வில் சேர்த்துக் கொள்வது உடலை ஆரோக்கியமாகவும் நோயற்றதாகவும் வைத்திருக்க உதவும் மிக சிறந்த வழிமுறையாகும். ரசாயன கலப்பற்ற இயற்கை உணவுகள் மற்றும் பச்சை காய்கறிகள், கீரைகள் மூலம் கிடைக்கும் முக்கிய உடல்நல நன்மைகளை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பசுமையான உணவுகள்ல விட்டமின் சி, ஏ, கே மற்றும் இரும்பு சத்து போன்ற அத்தியாவசியமான உயிர் சத்துக்கள் இருக்குது. இவை நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கும் கிருமி தொற்றுகள் மற்றும் பருவகால நோய்கள்ல இருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்ததா செரிமானம் சீராகிறது. நார்ச்சத்து கீரைகள்ல, காய்கறிகள் மற்றும் இயற்கை தானியங்கள்ல நார்ச்சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது மற்றும் செரிமான மண்டலத்தை சீரா வச்சிருக்கிறதுக்கும் உதவியா இருக்கு. ஆன்டி ஆக்சிடன்ட் அப்படின்றத நம்ம நிறைய நிகழ்ச்சிகள்ல இப்ப ரீசெண்டா கேட்டுட்டு இருக்கோம். நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ல கூட பாத்தீங்கன்னா இது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றதையும் கேட்டிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் பசுமையான உணவுகள்ல அதிகமாகவே இருக்குது. இயற்கை உணவுகள்ல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது. இதனால புற்றுநோய், பக்கவாதம் மற்றும் முதியோர்களை தாக்கும் அல்சைமர் போன்ற தீவிர நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்குது. அடுத்ததா இதயம். இதய ஆரோக்கியம் மேம்படுறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல ரொம்பவுமே முக்கியம். இரத்த அழுத்தத்தினுடைய அளவை குறைக்கிறதுல பச்சை காய்கறிகள்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் ரொம்பவே உதவியா இருக்குது. அதனால நம்மளோட உணவுல அதிகப்படியான பச்சை காய்கறிகளை நாம எடுத்துக்கலாம். இதனால நம்மளுடைய பிளட் பிரஷரை நம்மளால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்டிஎல், இதை குறைச்சி நம்மளுடைய இதய துடிப்பவும் சீராக்கவும் முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உடல் எடை அப்படின்றது எல்லாராலையும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உடல் உழைப்பு இல்லாம நம்ம செய்யக்கூடிய வேலைகள், இந்த மாதிரியான பல காரணங்கள் நம்ம சொன்னாலும் நம்ம எடுக்கக்கூடிய கலோரி அப்படின்றது ரொம்பவே முக்கியம். பசுமையான உணவுகள்ல கலோரி மற்றும் கொழுப்பு சத்து ரொம்பவே குறைவா இருக்குது. இதனால இயற்கை மற்றும் பசுமையான உணவுகளை நம்ம உணவுல சேர்த்துக்கும்

பொழுது குறைவா சாப்பிட்டாலும் நிறைவா சாப்பிட்ட மாதிரியான ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். இயற்கையான முறையில உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னே சொல்லலாம். இயற்கை உணவுகள் மற்றும் பசுமையான உணவுகளை நம்மளோட உணவுல சேர்த்துக்கிறதுனால சர்க்கரை நோயை நம்மளால கட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும். குறைந்த கிளைசிமிக் குறியீடு இதுல இருக்கிறதுனால இரத்த சர்க்கரையினுடைய அளவை மெதுவாகவே உயர்த்துது. இன்சுலின் சுரப்பை சீராக்கி நீரிழிவு நோயாளிகளின் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுது. பளபளப்பான சருமமும் நீண்ட கூந்தலும் யாருக்குதான் பிடிக்காது? எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மளோட ஸ்கின் எப்பவுமே க்ளோவாகவும் லாங் திக் ஹேரா இருக்கிறதும் தான். அதுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ண வேணாம். நம்மளுடைய உணவு பழக்கத்துல மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதும். நீச்சத்தும் விட்டமின்களும் பசுமை உணவுகள்ல அதிகமா இருக்கிறதுனால சருமங்கள் சுருக்கங்கள் இன்றி பளபளப்பாகவும் கூந்தல் வேர்கள் பலப்பட்டு ஆரோக்கியமாக வளர வழிவகுக்குது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இயற்கை மற்றும் பசுமையான உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இன்னைக்கு நான் செஞ்சதுலயே நல்ல விஷயம் எது தெரியுமா? இப்ப நான் ரேடியோ கேட்டதுதான். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ரேடியோல இருந்து கிடைக்குது இல்லையா? சரி, அடுத்ததா திரைப்பட பாடல கேட்கலாம்.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: இந்திய அரசு.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெற்று வருவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொள்வார். இந்த பயணத்தின் போது திரு சிங் இலங்கை தலைவர்களுடன் கலந்தாலோசனை நடத்துவதோடு கொழும்பில் உள்ள இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுவார் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் முக்கிய அதிகாரிகளை உள்ளடக்கிய உயர்மட்ட குழுவிற்கும் அவர் தலைமை தாங்குவார். 2029ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை போதைப் பொருள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான 3 ஆண்டு செயல் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று கோடிட்டு காட்டினார். மேலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒருங்கிணைந்த தேசிய அளவிலான பிரச்சாரத்திற்கும் அவர் அழைப்பு விடுத்தார். மாநிலத்திற்கான தனது 3 நாள் பயணத்தின் போது கோவாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் திரு ஷா உரையாற்றினார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13ஆம் தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். பேட்மிண்டனில் ஷென்சனில் இன்று நடைபெற்ற சைனா மாஸ்டர்ஸ் போட்டியில் இந்திய ஜோடியான சத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆடவர் இரட்டையர் பட்டத்தை வென்றனர். இறுதியாட்டத்தில் சீனாவின் ஹேஜிடிங் மற்றும் ரென் சியாங் யூ ஜோடியை 11-21, 21-13, 21-17 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்திய இந்திய ஜோடி சைனா மாஸ்டர்ஸ் போட்டியில் இந்தியாவின் முதல் பட்டத்தை உறுதி செய்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
5: இது டெங்குவோட அறிகுறி ஏற்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிரும்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
6: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்கிற்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நேரம் 9:16 இளையராஜா இசையில் பிதாமகன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

இந்த தெய்வானம் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும். இந்த நேரம் 9:22:46 நிகழ்ச்சி. அடுத்ததாக ஹரிஹரன் குரலில் ஜே ஜே படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:28 ஏழு நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்ததே வானம். கேட்கலாம் விருமாண்டி படத்திலிருந்து பாடல்.

அணிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். கேட்கலாம் யுவன் சங்கர் ராஜா இசையில், ஹாரிஸ் ராகவந்திரா குரலில் காதல் கொண்டேன் படத்திலிருந்து பாடல்.

0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நேரம் 9:45 நொடிகள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்துதே வானம். யுவன் சங்கராஜா இசையில அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் வருது. மௌனம் பேசியதே படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் குரல்ல கேட்கலாம்.

நேயர்களே, சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:22. வேளையில் இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். கேட்க இருக்கும் பாடலின் படம் மௌனம் பேசியதே.

நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

புராண மலடி பாடல்களை கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நேரம் 9:56. பரத்வாஜ் இசையில் அடுத்ததாக ரோஜா கூட்டம் படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நமது முதன்மை அலைவரிசையில் நாளை மாலை 4 மணிக்கு ராசா மகன் திரைப்பட ஒளி சித்திரம் கேட்கலாம். இதற்கு இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன். கேட்க தவறாதீர்கள். கேட்டு மனித கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நேரம் 10:11:51. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்வை ஒன்று போதுமை படத்தில் எடுத்து பாடல்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தெய்வான நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:18 நொடிகள் நிகழ்ச்சி. அடுத்ததாக ஏஆர் ரகுமான் இசையில் ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் ஜெயின்ஸ் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல்.

நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் நாளை 7:30 உழவர் உலகம். நுண்கீரை வளர்ப்பு குறித்த கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்திகள் ஆகியவை இடம்பெறும். கேட்க மறவாதீர்கள் நேர்களே. நேரம் 10:30 நிமிடம் 44 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்ததே பானம்.

அழகான மெலடி ஹிட் பாடல்களை கேட்டு மறைந்து கொண்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததா பழனி பாரதி வரிகள்ல இளையராஜ இசையில ஒரு சூப்பரான பாடல் டைம் படத்துல இருந்து உன்னி கிருஷ்ணன் சுஜாதா வாய்ஸ்ல வருது, கேட்கலாம்.

நேரம் 10:36 நொடிகள். நேர்களின் முதன்மை அலைவரிசையில் நாளை நண்பகல் 12 மணிக்கு டெக்ரோ அறிவியல் முத்துக்கள், வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காடுகளின் அவசியம் குறித்து ஆரோவில் பிச்சாண்டிக்குளம் காடு முனைவர் லூர்துநாதன் எபினால் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். கேட்க மறவாதீர்கள் நேர்களே.

வயசுல ஒரு சூப்பரான பாடல் வருது. அடுத்ததா ஷாஜஹான் படத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தென் சிந்ததே வானம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பா விஜய் வரிகளில் அடுத்ததாக நீ வருவாய் என படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

நேரம் 10:47. ஆறு நொடிகள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நிலாவேவா படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா வாய்ஸ்ல, வித்யாசாகர் இசையில, வைரமுத்து வரிகள்ல பாடல்.

வானம் நிகழ்ச்சி கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:52:35 நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒன்னி மேனன் குரல்களில் காதலர் தினம் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க காற்று என்னும் அமிழ்தம் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் கி கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம். உழவர்களுக்கான செய்திகள். மாட்டு சாண கரைசல் மற்றும் அமுத கரைசல் தயாரிக்கும் முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இயற்கையோடு இணைந்த வாழ்வை பழகுவோம். வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல். ஓசோன் படல பாதுகாப்பும் உலக நடவடிக்கைகளும் குறித்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நெய்வேலி எஸ் பாலகுருநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, இதில் உடல் வலிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 8:55 சைபோலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ.

0: 11-2 வளமான பாரதம். பிரதான் மந்திரி மத்திய சம்தா யோஜனா பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை தர்சந்தில் குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சின் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ, 2:15 காலத்தை வென்ற காணுங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பொது சுகாதார பராமரிப்பு குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி அரசு மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய ஆலோசனை மருத்துவர் மற்றும் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி பாலசுப்ரமணியன் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணி முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:15 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சியில் 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். எனும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலி கேட்கலாம்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஆதித்ய லூம்பா. A multi-story building housing a student paying guest accommodation collapsed in Satyaniketan area of Delhi this afternoon. 3 persons have lost their lives and 11 people have been rescued so far, while several students are feared trapped under the debris. A major rescue operation involving multiple emergency and disaster response agencies is underway. Delhi Chief Minister Rekha Gupta visited the mishap site and took stock of the situation. Talking to media after the visit, Ms. Gupta said relief and rescue operations are continuing on a war footing. She said those found responsible for the incident will not be spared. Delhi Lieutenant Governor Taranjit Singh Sandhu also reached the mishap site and oversaw the rescue operations. Talking to media, Inspector General of the National Disaster Response Force, N.S. Bundela, said that 2 NDRF teams comprising 70 personnel are currently working on the site. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief